எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

ஆத்மசத்தநாதவத்சலசர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஷித பாரிஜாத ஸ்ரீவேங்கடேஷ சரணௌ சர.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூனா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையில இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிஜி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படினாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
0: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம்,
1: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
0: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க? டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வந்துச்சு டாக்டர், நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சி ஃபெஸ்ட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி ஃபெஸ்ட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிபி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலி போல உங்களுக்கு.
4: நாங்க இவங்க போகும்போது ஸ்லிப்பர் போடுங்க போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது.
2: காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எதிராக கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் ஆகுது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துருந்தா.
4: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அது வந்து அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டா

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முழுக்கூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முழுக்கூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினாலும் வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், நினைக்கிறேன் என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க சொல்லு, மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மாதிரி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு

ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கடிச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க, அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் கரிசன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு.
2: ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இந்த காலத்துல நம்ம எல்லாரும் பெட்ஸ் வச்சுக்கிறத ஒரு ஃபேஷனாவே வச்சிருக்கோம். ஆனா அந்த பெட்ஸுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா, அதோட ஃப்ரீடம் நம்ம எப்படி எல்லாம் பறிச்சுட்டு வந்து நம்ம வச்சிருக்கோம், அத பத்தின ஒரு பாட்ட ஒரு பையன் வந்து பாட போறான். அவன் பேர் என்ன, அவன் கிளாஸ், ஸ்கூல் எல்லாம் அவன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? உன் பேர் என்ன?
3: என் பேரு KP சுஜயகிரண். நான் வந்து சார் சிவசாமி கலாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் மானன் விடுதலை பாட்டு சொல்ல போறேன். புள்ளிமானே கோபம் நீ கொள்வதேனோ கூறுவாய், கட்டவிழ்த்து விட்டது காட்டை நோக்கி போகிறேன், ஒரு வினாடி கூட நான் உன்னை விட்டு இருப்பேனோ, உடனே நீயும் புறப்படு, ஒன்றாய் காடு செல்லலாம், காட்டை நோக்கி போகவா, கல்லும் முள்ளும் குத்துமே, அம்மா அப்பா பாட்டி ஐ ஐயோ விட்டு வருவ, இருட்டி போனால் விளக்குமே இல்லை, எந்த காட்டிலே சிங்கம் புலி கரடியுமே சீறி வந்தே கடிக்குமே, அப்படித்தான் அதிக கஷ்டம் இல்லையோ, சுற்றத்தார்கள் ஒருவரோ துள்ளி சுற்ற முடியுமோ, ஆசை கொண்ட உணவையும் அடைந்து தின்ன கூடுமோ, கழுத்து நோக எண்ணெயாம் காட்டில் கட்டி போடுவார். இதனை கேட்டு அவன் மனம் இலக்கி போச்சு மிதவும், ஐயோ பாவம் ஐயையோ அவிழ்த்து விட்டேன் ஓடிடு என்று கூறி கழுத்திலே இருந்து கட்டவிழ்த்தனர். காற்றை போல ஓடிடும் மானை கண்ட அவனுமே மகிழ்ச்சி கொள்ள ஆயினன். இந்த பாடலை எழுதியவர் அழ வள்ளியப்பா.
2: சூப்பரா சொன்னடா, இத உனக்கு யார் சொல்லி கொடுத்தா?
3: எங்க தமிழ் மிஸ்.
2: சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது?
3: அனிமல்ஸ வந்து அவங்க இஷ்டப்படி நம்ம வளர்க்க விடணும். எப்பவுமே நம்ம வந்து ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோம்னா நம்ம வந்து எப்பவுமே அந்த கூண்டுல வச்சிருக்க கூடாது, அதோட இஷ்டப்படி நம்ம ஓட விடணும், பறக்கலாம் விடணும்.
2: பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளவுலாம் தெரியுதா? வெரி குட்.
4: You're listening to MOP Community Radio 107.8.
5: Catty used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Catty's dermatologist found 2 melanomas. Although both the melanomas were caught in the early stages, the survey to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer care can help you. Call the helpline number 9876-54-3210.
6: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்பலாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but nine long lives. That's right. I can give life to nine other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to nine other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய

0: எம்முபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ். பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து எங்கே போனாலும் அது ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை, ஒரு அழகான ஒரு அட்மாஸ்பியர், ஒரு என்வாயன்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ இதை பற்றி இன்றைக்கி நம்ம சிஸ்டர் ரஞ்சினி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்போம்.
2: வணக்கம் நேயர்களே, மனம் என்றால் அது நினைத்து கொண்டுதான் இருக்கும், நினைக்காத நேரமே இல்லை. காலையில் நம்ம எழுந்திருச்சதுலேருந்து இரவு உறங்க செல்லும் வரை ஓய்வில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இதயமும் தான், நம்முடைய உடலுடைய இயக்கமும் தான். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய மனதும், மனம் நம்ம தூங்கிய பிறகு கூட கனவுகளாக அது இயங்கிக் கொண்டிருக்கு. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நாளில் நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையினுடைய என்ஜின்னு கூட சொல்லலாம். அப்போ எப்படி ஒரு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டயரில் காற்று இருக்கா, இன்ஜின் எப்படி இருக்குது, ஸோ எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்திற்கு ஆதாரமாக இருக்கிறதே நம்முடைய மனம், அதில் எழக்கூடிய எண்ணங்கள்ங்கும் பொழுது நீங்கள் தினசரி அந்த மனசை எந்த ரூட்டில் போயிட்டு இருக்கு, எந்த மாதிரி அது நிலையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சோதனை பண்ணுறீங்களா? அவசியம் அதை வந்து செய்தாகணும். ஒரு நாளில் நீங்கள் எவ்வளவு நல்ல நேர்மறையான எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்கிறோம், எவ்வளோ பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம மனசில் இருக்கோ அதை வச்சு தான் அன்றைய நாள் நமக்கு நல்லதாக இருந்ததா, திருப்திகரமாக இருந்ததா அப்படிங்கிறது டிபெண்ட் ஆயிருக்கு. அப்போது ஒரு நாளுடைய எண்டில் பாருங்கள், ஓகே எனக்கு ஒரு 80% எனக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தது, நல்ல எண்ணங்களே இன்றைக்கி எனக்கு உதிச்சிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமானதாக திருப்திகரமாக இருந்திருக்கும். இல்லை உங்களுக்கு அனாவசியமான எண்ணங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அன்றைய நாளுடைய முடிவில் உங்களை ஒரு அதிருப்தியும் ஒரு விதமான ஒரு வெறுமையும் ஒரு வெறுப்பும் வந்து மிஞ்சியிருக்கும். அதனால் நம்ம நேர்மறையான எண்ணங்களை நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பார்த்தோம்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் எதிர்பாராத நஷ்டங்களோ ஏமாற்றங்களோ ஒவ்வொரு காலகட்டத்தில் வரதான் செய்யுது. சொல்லுவாங்க இந்த மாதிரி எதிர்பாராத இந்த மாதிரி ஒரு நஷ்டங்களும் கஷ்டங்களும் வந்ததுனால தான் என் மனசெல்லாம் ஒரே நெகட்டிவ் திங்கிங்காக ஓடுது, அனாவசியமான எண்ணங்களாக இருக்குது, நல்ல விஷயங்களாக நடந்தால் நல்ல எண்ணங்களே தான் எனக்கு ஓடும் அப்படின்னு கூட சிலர் சொல்லலாம். ஆனால் எதிர்பாராத நம்ம கைக்கு மீறிய, அதாவது அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இயற்கையினுடைய சூழலை எடுத்துக்கிட்டாலும் சரி, மனிதருடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய குணாதிசன் எடுத்தாலும் சரி, நம்ம கையில் இல்லை. அப்போது நம்ம கையில் இருக்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய சிந்தனை தான், எண்ண ஓட்டம் தான். அதனால் அதை நாம் எவ்வளவு நம்ம நேர்மறையாக வச்சுக்கிறோமோ அவ்வளவு நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வைங்களேன், அப்போ அது வந்து ஏன் இப்படி நடக்குது, எதற்காக இப்படி நடக்குது, இப்படி நடக்கவே கூடாதே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு பேர் தான் நம்ம வீண் எண்ணம்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ அந்த வீண் எண்ணத்தை உற்பத்தி செய்கிறது யாரு? நாம் தானே. அதே போல் வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து தான் ஆகும். அனைத்தையுமே ஓகே இந்த மாதிரி வந்திருக்கா, இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு சங்கடம் வந்திருக்கா, சரி பரவாயில்ல, அனைத்தையும் நம்ம வந்து சந்திப்போம், எல்லாத்தையுமே தைரியத்தோடு நம்ம கடந்து போகிறது தான் சாதனை அப்படிங்கிற நல்ல எண்ணம் கூட கொண்டு வரலாம் இல்லைங்களா? ஸோ அதை உற்பத்தி பண்ணுறதும் நாம தானே. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நெகட்டிவ் திங்கிங் தான் ரொம்ப வருது, பாசிட்டிவ் திங்கிங் எனக்கு வரதே இல்லை, நெகட்டிவ் திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எப்படி அது வந்து வரும் தானா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வந்து நீங்கள் சைக்கிள் எடுத்துட்டு நீங்கள் கிளம்புறீங்க, ஒரு இடத்து பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பார்க்குக்கு போகும்போது வழி தேடி தேடி ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் போயிட்டா நீங்கள் சைக்கிளில் உட்கார்ந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சைக்கிள் அந்த பார்க்குக்கு நேராக போயிடும், உங்களுக்கு அந்த கவனம் கூட தேவையில்லை. அப்போது ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் பழக்கம்தான், பழக்கப்படுத்துவது தான். அதே போல தான் நெகட்டிவ் திங்கிங் வந்து ரொம்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்னு சொன்னால் அது கூட நாம் பழக்கிய பழக்கம்தான். சரி, அப்போ நமக்குள்ள பாசிட்டிவ் திங்கிங் நமக்குள்ள வரணும் அப்படின்னா அதற்கும் ஒரு பழக்கத்தை நாம் தான் பழக்கப்படுத்தணும். ஸோ வி ஹாவ் டு கிரியேட் அ பாசிட்டிவ் தாட். ஸோ நானா கான்ஷியஸா கிரியேட் பண்ணணும் நல்ல எண்ணத்தை. அப்போ அதே நல்ல எண்ணத்தை, பாசிட்டிவான எண்ணத்தை நான் திரும்ப திரும்ப நான் நினைச்சேன் அப்படின்னா அதுவே எனக்கு பழக்கமாகிடும். அதே மாதிரி சூழ்நிலை வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக் எனக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் தான் என் மனசுல வந்து உதிக்கும். ஸோ அதனால பாருங்க, நம்மக்குள்ள எழக்கூடிய எண்ணங்களுக்கு அதிகாரி நாம தான், கிரியேட்டர். வி ஆர் த கிரியேட்டர்ஸ் ஆஃப் அவர் ஓன் தாட்ஸ். அதனால அதை நாம வந்து புரிந்து கொள்ளணும். நம்முடைய எண்ணங்களை நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம வைக்கிறதுக்கான பழக்கத்தை ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். அதற்கு ஒரு விஷயம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க காலையில கண் விழிக்கும் பொழுதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்டை கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு, ஐ எம் ரியலி அ வண்டர்ஃபுல் சோல், ஐ எம் ரியலி அ வண்டர்ஃபுல் பர்சன், ஆர் அ கிரேட் சோல். இப்படி ஏதோ ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவான தாட் உங்களை பத்தி நீங்க வந்து கண் விழிக்க விழிக்கவே நீங்க வந்து அந்த தாட்டை கொண்டு வாங்க. அப்போ உடனே அடுத்தடுத்து பாருங்க, உங்கள் மேலே பாசிட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு வளரும். ஸோ காலையில எந்த எண்ணத்தை நம்ம உறுதிப்படுத்துறோமோ அது நாள் பூரா அதனுடைய பாதிப்பு வந்து இருக்கு. எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு, காலையில ஒரு பாடலை நீங்க ஹம் பண்ண ஆரம்பிங்க, ஃபுல் டே அதே பாட்டு அப்படியே வாய் பாடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அதிகாலை நேரம் அவ்வளோ அற்புதமான நேரம். அந்த அதிகாலை நேரத்துல நீங்க பாசிட்டிவான ஒரு தாட்டை உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. நீங்க அப்போ முழு நாளுமே உங்களுக்குள்ள பாசிட்டிவ் திங்கிங் வளர்றதுக்கு அது கட்டாயமா வந்து ஹெல்ப் பண்ணும்.
1: நிச்சயமா ஒரு எண்ணங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம மேல தாக்கங்களை உண்டாக்குன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். எப்படி ஒரு நெகட்டிவ் தாட்டை கூட ஒரு பாசிட்டிவா நம்மளால மாத்தி ஒரு நல்ல விஷயத்துல நம்ம சக்சஸ் கொண்டு வர முடியும்ன்றத ரொம்ப அழகா இன்னைக்கு பதிவு பண்ணதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. பி பாசிட்டிவ், உங்கள் எண்ணங்கள் உங்கள் கையில்.
3: வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில அடுத்தது தியானம்.
2: இப்போ ஒரு சில நிமிடங்கள் நீங்க அதிகாலையில எந்த விதமான ஒரு நல்ல எண்ணங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சியை பார்ப்போம். ஓம் சாந்தி. இன்றைய நாள் அற்புதமான நாள். இன்றைய நாள் கடவுள் எனக்கு தந்திருக்கும் ஒரு பரிசு. நான் இறைவனின் இனிய குழந்தை. எனக்குள் அற்புதமான பொக்கிஷங்களான அமைதி இருக்கின்றது, அன்பு இருக்கின்றது. நான் அன்பானவன். எனக்குள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான அனைத்து சக்திகளும் இருக்கின்றன. நான் சக்திமிக்க ஆத்மா, சக்திசாலியானவன். இன்று முழு நாளும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சிறப்பானதாக அமையும். இன்று நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரிடமும் சிறப்புத்தன்மையை பார்க்கின்றேன். இன்றைய நாள்

சிஸ்டர் ரஞ்சனியோட சேர்ந்து எல்லா நேயர்களும் தியானம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த நிகழ்ச்சி வாழ்க்கை வாழ்வதற்கே உங்க MOP சமுதாய வானொலி 107.8 இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். நாளைக்கு வேற ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கலாமா? உங்க வாழ்க்கை உங்க கையில்.

0: 97.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: வரி கட்டுறத விடாதே, இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவில் அடிபட்ட மிருகங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால, so அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So idu vandu manasla vechi, if you just go out, it's very simple, and or love vechna, you'll definitely not spoil the earth. Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogu channel parka vecha kavadi kavadi kavadi kavadi kaadal scale kodu potu aada vecha. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: راس. Hello listeners and welcome to Namma Madras, a one-hour package designed especially to entertain the listeners about the glory of Madras culture. In the Kishola, we have loads of exciting features lined up for you. We start the day's program with Madras Geetam, followed by Flavors of Madras, Vellithirai, Kalvi at Madras, Sutrula, and finally Madras Beats. A small city born in 1639 in the British regime, Madras rightfully called itself as the most manageable and efficient city in India. The area between the estuaries Kuvam and Adyar is a home to diverse cultures and rich heritage. A city that balances between the past and the future, making life wonderful in the present. So we start the day's program with Madras and Geetam, a show that features the dance, music and the rich heritage of Madras. Vanakkam Nergale and welcome to our panel discussion, Madras and Geetam. In the Kishola, we have three famous personalities to talk on Madras culture. Thiru Nalli Kuppuswamy Chettiyar avargal, an industrialist and a lover of fine arts. Thiru Crazy Mohan avargal, a theatre artist. Matrum Thiru Natarajan avargal, former director, Doordarshan Madras. Vanakkam sir, welcome to our show. Ippu paathona Chennai culture maari irukkenu ellaru solra. But nammaloda student generation irundhalum sari, normal society la irundhalum sari, many people feel that there is not much of change. What do you think about it?
1: Can you define culture? Because culture varies. Because you belong to younger generation. நாகரீகம் பண்பாடு எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்களா, ஆச்சாரம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆச்சாரம்னா எனிதிங் வித்தின் கிராமர், ஒரு இலக்கணத்துக்கு உட்பட்டு இருக்கிறது எதுவுமே ஆச்சாரம் தான். கலையும் வந்து ஒரு கலை, வாழ்வு ஒரு கலை தான். அது வந்து ஒரு ஆச்சாரம், ஒரு கிராமருக்கு உட்பட்டு இலக்கணத்துக்கு உட்பட்டு இருந்தால் அதுதான் பண்பாடு. ஏன்னா காட்டுமிராண்டியாக இருந்த மனுஷன் வந்து ஒரு கலாச்சாரத்துக்கு உட்பட்டு இருக்க போது தான் அவன் கல்ச்சுரலி அவன் இஸ் ஆல் ரைட் அப்படின்ட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதை அந்த மாதிரி பார்க்கறச்சே இந்த கல்ச்சர் வந்து வேரி ஆகுது. பட் இப்போ வந்து ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏப்பிங் தி அமெரிக்கன் சொசைட்டி, ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கிறது, பனியன்ஸ் போட்டுக்கிறது, நமக்கு தேவையில்லை. காஞ்சி பரமாச்சாரியால் கூட கதர் கட்ட கதர் போடணும் அப்படின்னு கல்ச்சரெலாம் நம்ம கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவேன். அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன?
2: நான் பொதுவாக நான் கல்ச்சர்ன்றது பொதுவாக நான் எடுத்துக்கிறேன். ஆரம்பத்தில் நீங்கள் படிப்புன்னு எடுத்துங்க. அதாவது குருகுல வாசம்தான் சாதாரணமாக, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இப்போ நம்ம யூகேஜின்னு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு வச்சுக்கிறேன். அந்த ஸ்டேஜிலேருந்து குருவோடு இருந்து அவருக்கு சேவை பண்ணிட்டு அப்படியே அவர் சொல்லி கொடுத்து கற்றுக்கிறதுன்னு இருந்தது. நாளடியில் அது பள்ளிக்கூட லெவலில் மறைஞ்சு போய் இந்த சங்கீத உலகத்தில் இருந்தது. சங்கீத உலகத்தில் நீங்கள் இப்போ இருக்கிறவங்க ஒரு 70 வயசு 80 வயசு உள்ளவங்களை கேட்டிங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து குருவோடு இருந்து அவர் கூட இருந்து அவருக்கு வேண்டிய எல்லா சேவைகளும் பண்ணிட்டு அவர் எப்போது இப்படி உட்காருன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து அது கற்றுக் கொடுத்துட்டு அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இருக்கிற வேகமான உலகத்தில் அப்படி ஒரு சிஷ்யனால் வந்து இப்படி இருக்க முடியுமா, அத்தனை நாள் வெயிட் பண்ண முடியுமான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு இன்னொரு விதத்தில் பார்த்துக்கலாம். அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கு. அதாவது தெய்வத்தை கூட குருவுக்கு அப்புறம் தான் வச்சுருக்கு. அந்த மாதிரி ஸ்தானத்தில் வச்சுட்டு நம்மளுடைய பண்பாடு அப்படி தான் வளர்ந்துருக்கு. பெரியவங்க பேச்சு கேட்குறது, அதுக்கப்புறம் குருநாதர், அதுக்கப்புறம் தான் தெய்வம் சொல்லிட்டு அந்த அடிப்படையாக சில குணங்கள் வந்து மாறிண்டு வர்றது வந்து வேகமான உலகத்தினுடைய போக்கான்னு தெரியல. ரெண்டாவது குறிப்பிட்ட மாதிரி இப்போ நீங்கள் வந்து அது சங்கீதம் இல்லை நாட்டியம் அல்லது இவர் வந்திருக்கார் கிரேஷ் வந்திருக்கார் நாடகம்னு வச்சுங்க, அது பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஆதரவு வந்து குறையிறதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை பற்றி நடராஜ் சார் அவர்களும் அவங்களும் இன்னும் விரிவாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தரம் வந்து செம்மங்குடி மாமா நான் சொல்கிற ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இருக்கோம் பேசும்போது அவர் சொன்னார், அந்த காலத்தில் ஏன்னா தினம் நவுன்னு ஒரு விஷயம் பேசலான்னு நம்ம முதல்ல நினச்சிட்டு இருந்தோம். 4 அல்லது 5 சபாக்கள் தான் இருந்தது. 4-5 சபாக்கள் வந்து கூட்டம் ரொம்ப ஒழியும், ஏன்னா வேற எங்கேயும் சாய்ஸ் கிடையாது. ரெண்டாவது இப்போ இந்த மார்கழி சீசன்ன்றது டிசம்பரில் மட்டும் ஒரு 21 ஆரம்பித்து 31 முடிஞ்சிடும். 5 நாள் 7 நாள் பழைய ரெக்கார்ட்ஸ் நான் பார்த்தேன். பார்த்தபோது இந்த ஸ்ருதி மேகசின் ஒருத்தரும் போட்டிருந்தாங்க. அப்போ நான் சொல்கிறது 1965-66 கூட 21 ஆரம்பித்து 27 முடிச்சுடுவாங்க அப்படி, அவ்வளோதான் பாடுறவா இருந்தேன். இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, அன்றைக்கி அவர் வேடிக்கையாக சொன்னார், அவர் சொல்கிற காலகட்டத்தில் 60 சபா இருந்தது, இன்றைக்கி 105 சபா இருக்குது சென்னையில். அதுக்கு வந்து அந்த 60 சபா இருக்கும்போது சில சமயம் கஷ்டமாக இருக்குது, எதுக்கு போகிறது எதுக்கு போக முடியலன்னு. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தா பாடுறவன் வந்து அவ்வளோ பேர் இருக்கா. சென்னை சிட்டியில் மட்டும் அதாவது பாடுறவன், அப்புறம் வந்து பக்கவாதியும் ஓ பக்கவாதியும் அப்படின்னு பார்த்தேன். அதனால் 2000 பேர் இருக்கா, அவளுக்கு இவ்வளோ மேடம் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாடகங்கள் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அவர் விரிவாக சொல்ல முடியும். சங்கீதத்தை பற்றி நடராஜ் விரிவாக சொல்லுவார்.
0: ஸோ இப்போ டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கா சார்?
3: இப்போ செட்டியார் அழகாக சொன்னாங்க, அதே மாதிரி மோகன் சார் வந்து கல்ச்சர்னா என்ன, பண்பாடுனா என்ன அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. பண்பாடுங்கிறது வந்து இண்டிவிஜுவலாக எடுத்துங்க. தனிப்பட்ட இப்போ நகரத்தை பற்றி, சென்னை நகரத்தை பண்பாடு பற்றி பேச போகிறோம். இண்டிவிஜுவலாகவும் நமக்கு ஒரு பண்பாடு உண்டு. நம்ம ஜீன்ஸ்லேயே நமக்குன்னு ஒரு டிசிப்ளின்டு பண்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் வி க்ரோ வி அக்வேர் சம் கல்ச்சர். இந்த டிசிப்ளின்டு கல்ச்சருங்கிறது சில சமயம் வந்து அக்வேர்ட் கல்ச்சர் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு அல்லது மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. மாறுதல் வந்து தவிர்க்க முடியாது. மாறுதல்ங்கிற அதை தவிர மற்ற எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். இப்போ வந்து ஆஸ்கார் படம் ஒன்று, அவார்டு வாங்கின படம் ஒன்று திரையிடுறாங்கன்னு வச்சுங்க, ஒரே ஒரு ஷோ தான். நான் வந்து 100 படம் ஓடுனா நான் பொறுத்து இருந்து இப்போ 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம், 5வது வாரம் பார்க்கலாம். அந்த ஒரு நாள் ஒரு ஷோ தான் அப்படின்னு சொன்னாக்க அடித்து பிடிச்சி நான் வந்து ஒரு சீட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றோம். அப்போ வந்து நம்ம கல்ச்சர் வந்து சிதைஞ்சு போகுது. சரி, ஒரு பஸ்ஸுக்கு நம்ம கூட்டமாக காத்துக்கிட்டு இருக்கோம். 10:30 நான் வந்து யாரையும் முண்டி அடித்து ஏற விரும்புறதில்ல. 10:30 பஸ்ஸு நான் போயே ஆகணும். ஒரு 4 தான் இருக்குன்னா 40 இருக்கும்போது அந்த 4 ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு நான் முண்டி அடிச்சுட்டு போகிறேன். இப்போ வந்து கல்ச்சர் வந்து சிதைஞ்சு போகுது. கல்ச்சருங்கிறது வந்து சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது. சென்னப்பட்டினங்கிறது ஒரு கிராமம் தான் இருந்தது. இந்த கிராமத்தை சுற்றி சுற்றி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டி அப்படின்னு ஒன்று உருவாகியிருக்குன்னு வச்சுங்க. அந்த சென்னப்பட்டினத்தில் இருந்த கல்ச்சர் இப்போ இருக்கா, மாறி இருக்கா அப்படின்னு அவர் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கார் செட்டியார். நீங்களும் நிறைய நாடகங்கள் போட்டிருக்கீங்க, வர்ற ஆடியன்ஸுடைய ரியாக்ஷன் வச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா வந்து நேட்டிவ்ஸ் இல்லாமல் குடியேறுறாங்க பாருங்கள். குடியேறுறவங்க ஒரு கல்ச்சர் அங்கே கொண்டு போய், அதே மாதிரி இங்கே வந்து ஆந்திரா கல்ச்சர், கனடா கல்ச்சர், கேரளா கல்ச்சர், எல்லா கல்ச்சரும் இங்கே வந்திருக்கு. இந்த கல்ச்சரினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கிற கல்ச்சர்னு ஒன்று இருந்திருக்கும் பாருங்கள். நிறைய தாக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிகுதி. அந்த மாதிரி உருவாகி சிதைஞ்சு போய் ஒன்று ஒரு கல்ச்சர் உருவாகியிருக்கு. அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்கணும். நம்ம வந்து தமிழில் வந்து நம்ம கிளம்பும்போது அவர் கிளம்புறேன் சார் அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுதான் நம்ம நம்மளோட கல்ச்சர். ஆனால் இப்போ இருக்க இளைஞர் இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு நான் போயிட்டு வரேன்னா பாய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சார் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். நம்ம பண்பாடு தான், இதுவும் பண்பாடு தான், வித்தியாசம் இல்லை. சொல்லுகிற வார்த்தை மாறிக்கொண்டு இருக்கிறது. கிளம்பிட்டுமான்னா கிளம்பிடுங்க போங்கன்னு நம்ம யாரும் சொல்ல போகிறது இல்லை. வாங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம பண்பாடு. அதே இளைஞர்கள் வந்து ஸ்ட்ரெயிட் பிஸ்னஸ் லைக் அந்த மாதிரி மாறி போச்சு. ஏன்னா இந்த பிஸ்னஸ் லைக் வேர்ல்டில் அப்படி ஆகி போச்சு.
2: ஒரு விஷயம், நீங்கள் ஒரு அழகான விஷயம் ஒன்று சொன்னார். நம்ம கல்ச்சர் வந்து நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா புறம் எங்கே நகரங்கள் உருவாச்சுனாலும் நதியை ஒட்டி தான் நகரங்கள் உருவாகும். ஏன்னா இன்றையமையாவது நீர்ன்ற காரணத்தினால நம்ம தேசத்தில் நதியை வந்து நம்ம தெய்வமாக, ஒரு பெண் தெய்வமாக வழிபாடு பண்ணுறது இது வேறு அந்த கல்ச்சர் எந்த தேசத்துலையும் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வந்து ஊர் மையமாக கோயில், அதை சுற்றி ஊர் அமையும். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். இங்கே வந்து மயிலாப்பூரில் ஆகட்டும், திருவள்ளிக்கேணில் ஆகட்டும், அவங்க ஆற்றுலேருந்து மாடிக்கு வந்து முதல்ல பெருமாள் கோவில் அல்லது கபாலசி கோவில் தரிசனம் பண்ணிட்டு தான் அன்னைக்கு வேலையை
1: ஆரம்பிப்பாங்க. சென்னையில் இருக்கிற நதி வந்து கோவம் தான் இருக்கு கல்ச்சர்.
2: அது ஒரு காலத்துல நல்ல ரிவரா இருந்தது.
0: இப்போ அந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் உலகத்தை நம்ம எப்படி சார் ப்ளேம் பண்ண முடியும்? பிகாஸ் காம்படிஷன் வந்தா யூ வுட் ஹேவ் டு,
1: எஸ் இப்போ தட் இஸ் சேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா. சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. டெஃபினட்டாக அது யூ ஹாவ் டு வெல்கம் இட். பட் அந்த எவல்யூஷன் ப்ராசஸில் வந்து ஏதான ஒன்று ரெண்டு, இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் இருக்கு இல்லையா. ஸோ புதியன புகுதலும் சொல்லவே பழையன கழிதலும்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அந்த கலையை பிடுங்கிட்டு தான் சில கலைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் கலைஞ்சிட்டு நம்ம அதில் இருக்கிற எசன்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். மெயினாக கல்ச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா, ட்ராமா, இந்த கல்ச்சர்லாம் கூட இப்போ சினிமா இல்லாமல் ரஷ்யா கொஞ்ச நாள் இருந்தது. ட்ராமாவை பேன் பண்ணிடலாம், தப்பு இல்லை. கிரிக்கெட் இல்லாமல் நம்ம உயிர் வாழலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் ஃபேமிலி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி டைஸு, அந்த கல்ச்சர் வந்து எங்கேருந்து வரும் கல்ச்சர் நமக்கு? இப்போ எனக்கு எங்கள் அப்பாட்டேருந்து வந்தது, உங்களுக்கு உங்கள் அப்பாட்டேருந்து வரும், தாத்தா பாட்டி, ஜாயின்ட் ஃபேமிலி. நான் சொல்கிறது கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் தான் கல்ச்சரை வந்து சொல்லி கொடுக்கறது. இப்போ வந்து கூட்டு குடும்பமே இப்போ இல்லாமல் போயிடுது. கூட்டு குடும்பம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப வெரி வெரி ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ விமன் பிஹைண்ட் அப்படிம்பாங்க. பெயிண்டிங் ரொம்ப நல்லா போடுவேன், கவிதை ரொம்ப நல்லா எழுதுவேன் அண்டு ட்ராமா எழுதுறேன். இது எல்லாமே எங்க ஃபேமிலியில யாருமே எழுதுறவங்க கிடையாது. ஈவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் கூட போட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சிம்பிள் ஃபேமிலி தான். பட் எங்க தாத்தா மூலியமா, அவர் நல்ல ஒரு சான்ஸ்கிரிட் பண்டிதர், அவர் மூலியமா நிறைய காளிதாசன் அத ரகுவம்சம் எல்லாம் படித்தேன். அண்ட் அவர் ஈஸ் ஆல்சோ ட்ராமாவில் நடிச்சிருக்கார் அவர். ஸோ இவங்க சொல்லி சொல்லி என் காதல் விழுந்து விழுந்து அந்த ஜாயின்ட் ஃபேமிலி ஆம்பியன்ஸு இது எல்லாமே சேர்ந்து இதோட டோட்டல் கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் தான் கிரேசி மோகன். ஸோ கல்ச்சர் வந்து இட்ஸ் அக்வைர்ட்னு அவர் சொன்னார் இல்லையா. இப்போ போர்ச்சே கூட நம்ம வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு கல்ச்சர், பை அப்படின்னு சொல்கிறது இன்னொரு கல்ச்சர். நிஜமா அந்த பையை வந்து அவாய்ட் பண்ணணுமா அப்படிங்கிற இது மாறி வரும் காலத்தில் வந்து இந்த பையை வந்து அவாய்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் சில நல்ல வார்த்தைகளை வந்து அட்லீஸ்ட் நடுவில் பேசுறச்சே வேணா அந்த மாதிரி யூஸ் பண்ணால் கூட போர்ச்சே வரச்சேனா இந்த பைக் பேசுகிற போயிட்டு வாங்க, மம்மி டேடிக்கு போல அப்பா அம்மா அதெல்லாம் சொல்லலாம் இல்லையா.
2: ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார், அது அந்த கூட்டு குடும்பம்ன்ற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு அது கூட உலகத்தில் வந்து இந்தியா தவிர வேறு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு மனுஷனை உருவாக்கும் போது ரெண்டு விஷயம், ஒன்று அவனை அறிவுபூர்வமாக உருவாக்குறது, நல்ல கேரக்டர்ஸ் உருவாக்குறது. அந்த கூட்டு குடும்பத்தில் அந்த நல்ல கேரக்டர்ஸ் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்கள் தெரிஞ்ச சின்ன குழந்தையாக இருக்கும்போதே சந்தமாவை காமிச்சு கதை சொல்லி நம்ம புராண கதைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நீதியோடு முடியாது. அது கடைசியில் ஒரு அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கணும், மகாபாரதம்னா பிரதர்ஸ் எப்படி இருக்கணும், அதே வந்து நீங்கள் ராமாயணம் பார்த்தா ஃபாதர் அண்ட் சன் எப்படி இருக்கணும், கணவன் மனை எப்படி இருக்கணுன்றதுலாம் ராமாயணத்தில். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு நீதியோடு தான் அந்த இந்த எபிசோடு முடியும். அந்த மாதிரி சின்ன குழந்தைகள் வந்து அவங்க பதிய வச்சுட்டு வந்துடுறாங்க. பள்ளிக்கூடங்களும் பாருங்கள், நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என்னை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால், அந்த காலத்தில் படிக்கும்போது மாரல் சயின்ஸ் வந்து கம்பல்சரி எவ்ரி அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு 1 hour. இப்போ எனக்கு வந்து மற்ற கிளாஸ் ரூமில் சொல்லி கொடுத்துலாம் மறந்து போச்சு, அது அப்படியே மனசில் படிஞ்சிருக்கு. அதில் ஒவ்வொரு இதுவும் ஒரு நீதியோடு முடியும். அப்போ நம்ம உருவாக்குறது அதுதான் உருவாக்குறது. இப்போது நிறைய இடங்களில் வந்து எல்டர்ஸ் ஹோம் ஆரம்பிக்கிறது அது நல்லதுன்னு மனசுக்கு படலை, நாம வேற வழியில போயிட்டு இருக்கோம்னு காமிக்கிறது. அந்த காலத்துல அவங்க எவ்வளவு வயசானாலும் பாரமா நினைச்சது இல்லை. தாயார் தாப்பினாரோ தாத்தா பாட்டியோ அவங்க நம்மளை கைட் பண்றதுக்கு ஒருத்தர் தான் அப்படி நினைச்சாங்க. இப்போ அவங்க சுமையா நினைக்கிறாங்க.
1: வீட்டில் வந்து ஒரு பழம், ஒரு ஆப்பிளோ சாத்துக்குடியோ இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்க நம்ம என்ன பண்றோம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அதே மாதிரி பழங்கள், அதாவது கனிந்த பழங்கள், யாரு பெரியவங்க அந்த நாம கெட்டு போகாம இருக்க அந்த மாதிரி கனிந்த பழங்களை நாம பத்திரமா வச்சுக்கணும். அதை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுறது வந்து ரெடி. இப்ப முதியோர் இல்லத்துக்கு, இப்ப நான் முதியோர் இல்லத்துக்காக நிறைய டிராமா போடுறேன், நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற ஒரு இது வந்து என்ன ஃபிலந்த்ராபி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். பட் அது தப்பு. இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முதியோர் இல்லம் ஜாஸ்தியா இருந்தோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தமா இருக்கு.
4: சோ இப்ப நீங்க சொல்றேன்னா இந்த மாதிரி கல்ச்சர் சுத்தமாவே இப்போ இந்த பிரசன்ட் ஜெனரேஷன்ல செதஞ்சு போயிருக்குன்னு,
1: ஒரு பாதி செதஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம் நம்ம டெஃபினட்டா. பிகாஸ் மாறி வரும் வேகத்துல என்னன்னா இந்த எஸ்பெஷலி ஃபேமிலி வேல்யூஸ் அண்ட் டைஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அது வந்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரு மேற்கு நாடுகளை பார்த்து நாம காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் பல விஷயங்கள்ல. அந்த பல விஷயங்கள்னால அதனால நம்ம பாதிக்கப்பட்டு டெஃபினட்டா 1 or 2 ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து இப்ப முதியோர்களை வந்து விலக்கி வைக்கிறது அண்டு வந்து டைவர்ஸ் கேசஸ் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து, டீனேஜ்ல வந்து கெட்டு போறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து, ட்ரக்ஸ் இதெல்லாம் அந்த காலத்துல இல்லையான்னு கேட்கலாம், இந்த காலத்துல இது இருந்திருக்கு. பட் கல்ச்சருங்கிறது என்ன தெரியுமோ இல்லையோ, இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே அவங்க பெரியவங்க இந்த கல்ச்சர் ஏன் உண்டாக்கினாங்கன்னா, இது ஒரு போலீஸ் மாதிரி. என்ன இந்த போலீஸ் மாதிரி வச்சு நீ பூனை குறுக்க போச்சுன்னா வெளில போகாத அப்படின்னு ஏன் சொன்னாங்க, சும்மா போய் அது பூனை குறுக்க போய் அதை தாண்டி போனால் உனக்கு ஒன்றும் ஆகாது. பட் தினம் ஒன்றும் நான் வந்து சமயம் இந்த மாதிரி கதிரேசன் நம்ம வீட்டு வயலில் வந்து இது பண்ணுறோம் வெட்டிடுறான் பாரு கதிரேசன் அப்படின்னு அருவாள் எடுத்துன்னு கிளம்பியிருப்பான். இவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து டே இர்றா விசாரிச்சின்னு போனான்னு சொல்றது கேட்காம இவன் கிளம்புறச்சே அப்போ பூனை குறுக்க போயிருக்கோம். ஒரு பெரியவர் சொல்றப்பா இந்த மாதிரி பூனை குறுக்க போகிறது வெளில போய் இப்போ போகாத பாடுவா, சரி அப்பா சொல்கிறாரு கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படியே உக்கணுமா. அப்போ கதிரேசன் வருவான், என்னங்க எங்க உட்காந்துருக்கேன், ஏன்னா நீ வயலில் இருமோ என்னோட வயலில் இது பண்ண, நான் வயலில் எப்போ தானே எழுந்திரிச்சேன் நான் அப்படிமா. ஸோ அப்போ நீ இல்லையாது நல்ல வேலை நான் போயிருந்தா வெட்டிருப்பேன்டா பூனை குறுக்க போச்சா நான் தப்பிச்சாடுமா, அப்படி வந்து தான் பூனை குறுக்க போனது. பல விஷயங்கள் வந்து பொய்யாவே இருக்கலாம், பல ஸ்லோகங்கள் பல விஷயங்கள் பல இதெல்லாமே கற்பனையா. நம்ம ஊர்ல வந்து நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்லோகமா சொன்னது காரணம் எப்படி என்னன்னா, தப்பா மிஸ்இன்டர்பிரட் பண்ண போறாங்க. படிச்சவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிறது பெட்டர் பல விஷயங்கள்ல, எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு சொல்றோம் தெரியுமா, அது வேண்டாங்கிற ஒரு ஐடியாவில் கூட இருந்திருக்கலாம்.
4: சார் இப்போ நீங்கள் மீடியா ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, இவ்வளோ வருஷமாக மீடியா ஃபீல்டே இருக்கீங்க, டோன்ட் யூ திங்க் நீங்கள் மீடியாவை யூஸ் பண்ணி கல்ச்சரை இன்னும் ப்ரோபகேட் பண்ணணும்னு மெட்ராஸ் கல்ச்சரை?
3: இப்போ செட்டியார் ஒரு அழகாக ஒரு கருத்தை சொன்னாங்க, இந்த மாரல் சயின்ஸை பற்றி சொன்னாங்க. நானும் நண்பர் திருவேங்கடம் வந்து சாதாரண தமிழ் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம், திருச்சி தஞ்சை மாவட்டத்தில். எங்களுக்கு வந்து கரிக்குலத்திலேயே வந்து மாரல் சயின்ஸுக்கு ஒரு பீரியட் உண்டு. அதில் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க.
1: நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன், பட் அங்கே இங்கிலீஷே தமிழில் தான் சொல்லிடுவாங்க.
3: வெரி குட், வெரி குட், வெரி குட்.
1: அந்த கல்ச்சர்
3: அதே மாதிரி தான், எங்கள் நாங்கள் படித்ததுலேயும் இங்கிலீஷை வந்து தமிழில் தான் சொல்லிடுறோம். ஸோ திருக்குறளில் வந்து ஒரு 5 வருஷம் 5வதுலேருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்ததில் 800 திருக்குறள் வந்து கருத்தோட மனப்பாடமாக எனக்கு இருக்கு. இன்னும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வந்து மாரல் சயின்ஸுங்கிறத சொன்னாங்க. நீங்கள் கூட்டு குடும்பம் இவங்க சொன்னாங்க, இந்த மீடியா எக்ஸ்ப்ளோஷன் அதை பற்றிலாம் சொன்னாங்க. இன்றைக்கி மீடியா வந்து லூமிங் லார்ஜ். எப்படின்னா அந்த காலத்தில் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 1963 திருச்சி ரேடியோவிலேருந்து இங்கே வந்தேன். அப்போ தான் எனக்கு திருமணம் ஆச்சு. ஒரு ட்ரைனிங்காக வந்தேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் அங்கே வந்து மவுண்ட் ரோட் அண்ட் ஜிபிஓ ரெண்டு இடத்துல வந்து எஸ்டிடி பூத் இருக்கும். இப்போ இருக்க எஸ்டிடிங்கிறது இருந்தது. ஒய்ஃபுக்கிட்ட பேசணுங்கிறதுக்காக 10 ரூபாயை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். 20 பேர் உட்காந்துருப்பாங்க. பெல் அடித்தோன்னே ஏந்திரிச்சு 20 பேர் ஓடுவோம். சேலமானா இல்லை தூத்துக்குடியும்பா, சரி நமக்கு சான்ஸ் இல்லை, திரும்ப வந்து உட்காந்து இன்னும் 2-3 நிமிஷம் கழிச்சு இன்னொரு பெல் அடிக்கும், திரும்பி ஒன்றா தென்காசியும்பா. இப்போ 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருந்து அப்புறம் ஹலோ ஹலோன்னு நான் சொல்கிறது எனக்கு தான் கேட்கும், அவள் சொல்கிறது அவளுக்கு தான் கேட்கும், அல்டிமேட்டாக பேச முடியாமல் போயிடும். இன்றைய நிலைமை அப்படி இல்லை. எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் உட்காந்துட்டு 13 பட்டனை தட்டினா எங்கேயோ இருக்கிறவோட சண்டை போடலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், காதலிக்கலாம், டைவர்ஸ் வாங்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், இத்தனையும் வசதி இருக்குது. இது டெக்னாலஜி நமக்கு கொடுத்த இது. இந்த எக்ஸ்ப்ளோஷனில் இருக்கிற சமயத்தில் எக்ஸ்போஷர் டிவியில் நாடகம் போடுறீங்க, ஐயா வந்து பேசுகிறாங்க, மாரல் சயின்ஸை பற்றி பேசுகிறாங்க, நீங்கள் சொன்ன அந்த கூட்டு குடும்பம் இதை பற்றிலாம் சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயம் இந்த நேரத்தில் சொல்கிறேன், மன ஒழுக்கம் அடக்கம் தான் காரணமாக இருக்க முடியும் கூட்டு குடும்பமாக இருந்தாலுங்கிறதுக்கு. சக்கரவர்த்தி திருமகனில் வந்து ராஜாஜி ஒரு ஃபோர்வேர்டு ஒன்று எழுதியிருப்பார். அதில் வந்து காந்தி ஆசிரமத்தில் அவர் இருக்க போது நடந்த சம்பவத்தை கதை மாதிரி குறிப்பிட்டிருப்பார். ஒருத்தர் வந்து ஒரு முதியவர் வந்து அழுவார், என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. ஐயா என் பொண்ணை வந்து நான் ரொம்ப அடக்கமாக 5வதுக்கு மேலே நான் படிக்க வைக்கல, வீட்டிலேயே வச்சுருந்தேன், ஒரு பத்திரிக்கை அவர்கிட்ட கண்ணில் காமிக்கலை, ஒரு இது காமிக்கலை, அப்படி இருந்து பக்கத்தை போட்டு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காந்திஜி கேப்பார், உங்க வீட்டுல ராமாயணம் இருக்கா? ஆமா இருந்தது. அதே ஒரு காதல் கதை தான ஐயா அப்படின்னு கேட்டாராம், காந்தி கேட்டாராம். ஆக வந்து மன கல்ச்சர், எந்த கல்ச்சர் எப்படி எவ்வளவு எக்ஸ்போஷர் இருந்தாலும் இன்ஹரன்ட் கல்ச்சர்னு ஒன்னு இருக்க பாருங்க, அந்த கல்ச்சரை வந்து எந்த காலத்திலையும் மீட்கவே முடியாது. ஆனாலும் நம்மளுடைய மனசு இது இருக்கு பாருங்க, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறோமே அந்த இது எந்த காலத்திலையும் நம்ம அடிப்படையான இருக்கவங்களுக்கு வந்து மாறாது. அடிப்படை வேல்யூஸ் ஃபார் லைஃப் மாறுறது இல்லை, மற்றது மாறிக்கிட்டே இருக்கு. மாறுவது இயற்கை. சில மாறுதல் வந்து கட்டாயம், கட்டாயமாக ஒன் வே டிராஃபிக் ஒரு இடத்துல இருக்கிறத வந்து மாறுதல் தான். அது தேவை. இந்த இடத்துல நான் முன்ன 2 வழியாக போயிட்டு இருந்தேன்னு சொல்கிறது, டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒன் வே டிராஃபிக் மாற்றி தான் ஆனால், அது மாதிரி மாறுதலுக்கு உட்பட்ட விஷயங்களை மாற்றி தான் தெரியணும். அடிப்படையான வேல்யூஸ் வந்து எந்த கல்ச்சரும் இங்கே வந்து எத்தனை கல்ச்சர் வந்தாலும் வி கேன் ப்ரிசர்வ் அவர் கல்ச்சர், ஒன்லி திங் அதுக்கு சரியான வழிகாட்டுதல் வந்து வேணும். வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் இருந்தால் பின்பற்றுறதுக்கு நிச்சயம் இளைஞர்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுக்கறதுக்கு நம்ம நாமே தயார்படுத்திக்கணும். அதுதான் தீர்வுன்னு நான் நினைக்கிறேன்.
2: ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தேசத்தில் வந்து நம்ம பண்பாட்டை காப்பாற்றுறதுக்கு நீதி நூல்கள்னு இருக்குது. வேறு எந்த தேசத்துலையும் அப்போ நீதி நூல்கள் சமய சம்பந்தமாக இருக்கலாம், நீதி நூல்கள்னு இல்லை, வாத்திச்சூடி கொன்றை வந்தன் வாக்குண்டாம் இந்த மாதிரி நம்ம தேசத்தில் மட்டும்தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து, தவறாகவும் இருக்கலாம். அதில் என்ன, இந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட ஒரு மாணவன் பிற்காலத்தில் வந்து இளைஞரான பிறகு அல்லது தொழிலுக்கோ ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்கோ போகும்போது எந்த ஒரு செயல் செய்யும் போதும் இது பாவம் இது புண்ணியம் சொல்லிட்டு அவன் அனலைஸ் பண்ணுறான். இப்போ இந்த மாதிரி அடிப்படை குணங்கள் வந்து மற்றவங்களுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த புண்ணியம்ன்றதுக்கு இங்கிலீஷில் வேர்ட் கிடையாது, அது தமிழில் மட்டும்தான் அந்த வார்த்தை உண்டு, இணையான வேர்டு கூட கிடையாது. ஏன்னா அப்படி திங்க் பண்ணுறவங்க நம்ம மட்டும்தான் திங்க் பண்ணுறோம். பாவத்துக்கு சின்னு வச்சுருக்கேன், புண்ணியத்துக்கு இன்னும் வார்த்தையை கண்டுபிடிக்கல. ஸோ நம்ம வந்து எது செய்யும் போதும் இதை நினச்சிருந்தோம், அதனால தான் குற்றத்தினுடைய விகிதாச்சாரம் இந்தியாவில் கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாரல் சயின்ஸ் மட்டும் பள்ளிக்கூட லெவலில் அங்கே விடாமல் இருந்து, அப்புறம் இவர் கிரேசி சார் சொன்ன மாதிரி கூட்டு குடும்ப அமைப்பு வந்து பல காரணங்களில் ஒரு அரண் மாதிரி காப்பாற்றுறது அவங்கள. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இத்தனை வயசான பிறகு கூட சில முடிவு எடுக்கும் போது எங்கள் அப்பா இருந்தால் நல்லா இருக்குமா ஒரு வார்த்தை கேட்டுட்டு பின்னா இன்றைக்கி நான் நினைக்கிறேன். அது வந்து சில சமயத்தில் தவறாக பண்ணிடுவோம் நம்ம. அங்கே அனுபவம் வந்து நமக்கு துணையாக இருக்குது, நமக்கு வந்து அறிவு மட்டும் இருக்குது. நிறைய படிச்சிருப்போம், அப்பாவோட நம்ம நிறைய படிச்சிருப்போம். பட் நான் படித்தவங்க எடுத்த டிசிஷன்லாம் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. படிக்காதவங்க சொன்னது தப்பாக போச்சுன்னு கிடையாது. அதனால் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை அவர் சொன்னார். அந்த மாதிரி இந்த கூட்டு குடும்பமும் அதே மாதிரி வந்து இந்த நம்மளுடைய நீதி நூல்களுடைய இதை நம்ம மனசில் சின்ன வயசுல பதிகிற மாதிரி பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்குற சூழ்நிலை வந்ததுன்னா கல்ச்சர் எப்படி என்ன மாறுதல் வந்தாலும்
1: மாறாது. உங்கள் இதுலேயே சொல்லணும் அப்படின்னா குடும்பம் வந்து ஒரு புடவை அப்படின்னா பெரியவங்க தான் இதில் ஜெரிக
3: இல்லையா.
1: அந்த ஜெரிகை இல்லாமல் அந்த பட்டு படம் என்ன பிரயோஜனம்? தாத்தா பாட்டி வந்து எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எப்படின்னா இப்போவும் தாத்தா பாட்டிகள் இருக்காங்க, பட் இப்போ யாருமே என் கண்ணுக்கு தாத்தா பாட்டியே தென்பட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்பாக்கள் 60 வயசான இன்னும் டை அடிச்சுன்னு ஜீன்ஸ் போட்டு அப்பாவே இருக்காங்க. தவிர அப்புறம் எங்கே வாக்குண்டாம் நல்லா மனம் உண்டாலும் சொல்லி தரதுக்கு ஆஸ்தாமி. ஏன்னா இவனே வந்து கியூவில் பாடி சினிமா தேட்டர் கியூவில் நின்றுருக்கான். ஸோ அதனால் பெரியவங்க வேணும் நமக்கு, பெரியவங்கள ஆகணும் எல்லாரும். ஏன்னா பெரியவனாரதை ஒத்துக்கணும், யாருமே பெரியவனாரதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ சின்னவங்களோட போட்டி போட்டு இருக்க ட்ரை பண்றாங்க, அதுல இவங்களும் கஷ்டப்படுறாங்களே சின்னவங்களையும் கஷ்டப்படுத்துறாங்க.
4: இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு போர்ஷன் ஆஃப் த என்டையர் சொசைட்டி சிதைஞ்சு போயிருக்கு.

0: பெரிய வாய்மை எது மிச்சம் எல்லாமே ஹாஃப் ட்ரூத் தான். த ஒன்லி ஃபுல் ட்ரூத் வாய்மை என்னன்னா தாய்மை மட்டும்தான். இவன் என் பையங்கிறதா
1: அவர் சொன்னது. நான் வேற ஒரு சின்ன வித்தியாசப்படுறேன். இந்தியா ஒண்ணுதான் பெண்ணை வந்து தாயா மதிக்கிற தேசம், வேற எந்த தேசமும் இல்ல. நீங்க சமம்னு போராடிருக்கீங்க, நீங்க ஏற்கனவே உயர இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு குறைச்சு கொண்டுறீங்க, தவறுதல்
0: நினைக்கிறீங்க.
2: இப்ப நீங்க மீடியா ஃபீல்ட்ல இருக்கீங்க சார், கண்டென்ட் ரெகுலேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களா?
3: இன்றைக்கு வந்திருக்க பத்திரிகைகள் வந்து இன்றைக்கு ரெண்டு வார பத்திரிகை ரெண்டு படிச்சுட்டு இருந்தேன். எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் நடக்கிற செக்ஸ் அபியூஸை வந்து பெருசாக மேக்னிஃபை பண்ணி போஸ்டர் அடிச்சு நகரம் பூரா ஒட்டியிருக்கு.
0: அண்டு
3: இந்த நகரம் பூரா பார்த்தீங்கன்னா,
0: சாரி சாரி சாரி ஃபார் த இன்டரப்ஷன், என்னன்னா இந்த ஒரு தற்கொலையோ ஒரு கொலையோ இல்லாட்டி ஒரு விபத்தம் வந்து ரொம்ப நாள் நடந்துன்னு வந்தது. இப்போ மீடியா ஜாஸ்தி ஆனதுனால எக்ஸாஜுரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது.
2: ஸோ இப்போ நம்ம ஷோட கடைசிக்கு வந்தாச்சு. இப்போ சென்னை கல்ச்சரை சம்ரைஸ் பண்ணோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: மெட்ராஸோட கல்ச்சர் வந்து பாசிட்டிவ் சைடாக எடுத்தால் அது வந்து டெஃபினெட்லி நிறைய நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு. மாடர்னிட்டி, மாடர்னில் வந்து எஸ்பெஷலி நான் முதல்ல தப்பாக சொன்ன அந்த கம்ப்யூட்டரும் சரி, செல்ஃபோனு அண்டு நிறைய கேட்ஜெட்ஸ்னால தட் இஸ் சயின்ஸ், சயின்ஸ்னால கல்ச்சுரலி நமக்கு சில கல்ச்சுரல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வேல்யூஸ் பேஸ்டு அந்த பழங்கால நம்மளுடைய சம்பிரதாயங்களை வச்சு பார்க்கறச்சே சிலதாக நம்ம விட்டுருக்கோமான்னு ஒரு பயமும் இருக்குது.
1: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த கூட்டு குடும்பம்ன்ற அமைப்பும், பள்ளிக்கூடம் வரும்போது பழைய நீதிபதிகளுடைய துணையும், நாளைக்கு வரப்போகிற சமுதாயம் ஏன்னா கல்ச்சருன்றது இப்போ ஒரு 30 வருஷம் ஆச்சுன்னா வேறு இப்போ சின்னவங்களுக்கெல்லாம் பெரியவங்களாக போகிறாங்க, அவங்களால மேலே கொண்டு காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அதுக்கு அந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டாங்கன்னு இந்த கல்ச்சர் அப்படியே நீடித்து சூரிய சந்திர வரைக்கும் காப்பாற்றப்படும்னு என்னுடைய எண்ணம்.
3: மகாநதினு சொல்லுவாங்க, அது மாதிரி இது ஒரு மகாநதி. இந்த நதியில் நிறைய நதிகள் வந்து கலக்குது, கலந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கலக்கும். பேசிக் வேல்யூ ஃபார் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து மாறக்கூடாதுங்கிறது நம்ம மூணு பேருக்கும் உடன்பாடான ஒரு கருத்து. அடிப்படையான கல்ச்சர் பொதுவாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வேல்யூ ஃபார் முதியோர்கள், வேல்யூ ஃபார் பெண்மை, வேல்யூ ஃபார் சில்ட்ரன், இதெல்லாம் வந்து அடிப்படையான கருத்துக்கள். சில விஷயங்கள் வந்து கல்ச்சர் வந்து அடிப்படையாக இருக்குது, போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள். இன்றைக்கி வந்து 5-star ஹோட்டல், எந்த 5-star ஹோட்டலில் போனாலும் 500 ரூபா சாப்பாடுக்கு கியூ இருக்குது, அதே நேரத்தில் 10 ரூபா சாப்பாடும் கிடைக்குது சென்னையில். இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இங்கே பார்க்க முடியுது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பார்க்குற நகரம் வேறு எங்கேயும் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல வேறு நாட்டில். பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்ஸ் நிறைய இருக்குது. ரெண்டு கல்ச்சர் ஒரே நேரத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இயங்குவதற்கு காரணமே ஒன்று வந்து ஜனத்தொகை. இன்னும் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு இது வேணும்னாக்க ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன டிராஃபிக் வரும்னு இன்னைக்கு கணக்கு பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி போக்குவரத்தை மாற்றணும், எப்படி ரோடு அமைக்கணும், எப்படி செப்பணும்னு கணக்கு பண்ணி பண்ணுறது. நீங்கள் நிறைய தடவை இப்போ சொன்னீங்க அமெரிக்காலாம் போயிருக்கீங்கன்னு, லாங் ரூட்டில் நீங்கள் வந்து போனீங்கன்னா தெரியும். இப்போவே பல இடங்களில் நம்ம பார்ப்போம், 6 லேன் 8 லேன் ஏற்கனவே நல்லா இருக்கு, இன்னொன்று 9வது லேன் ஒன்று உருவாக்கிட்டு இருப்பான். இது எதுக்குன்னு பைத்தியகாரத்தனம் நமக்கு தோணும். அவன் செய்கிறது இப்போ இல்லை, இனி அவன் கணக்கெடுத்து இத்தனை வெஹிக்கிள் போகுது, இது இன்னும் 1 வருஷம் கழிச்சு எத்தனை வெஹிக்கிள் இங்கே ஓடும் அப்படின்னு பார்த்து செய்ய.
0: நமக்கு நல்ல ஹிஸ்ட்ரி இருக்கு சார், நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்கு, சரித்திரம் இருக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ கல்ச்சர் மெயின்டைன் பண்ணலாம். அங்கே ஃபாரின்ல வந்து நிறைய ஜியாகிரபி இருக்கு, ஸோ அவனுக்கு நிறைய ரோடு போட முடியறது, பட் அவனுக்கு ஹிஸ்ட்ரி கிடையாது. ஸோ நம்ம வந்து அனாவசியமாக அவனோட ஹிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணி நம்ம நம்மளோட ஜாகிரபியை கெடுத்துருக்கோம்.
3: ஏன்னா எப்போவுமே வந்து நல்லது நடக்குங்கிறது நம்ம இயற்கையாக சார் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நம்பிக்கை தான், நமக்கு நம்பிக்கையிலே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லதே நடக்கும். நம்ம பண்பாடு வந்து எப்போதும் சிதைஞ்சு போகாது. ஏன்னா வழி வழியாக நமக்கு சொல்லி கொடுத்ததை வந்து நமக்கு பின்னாண்டு இருக்கவங்களுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க யாராவது ஒரு 10 சொன்னால் நீங்கள் ஒரு நாடகத்துக்கு போகிறீங்க, நீங்கள் 10 கருத்துகள் சொன்னீங்கன்னா ஒரு 4 கருத்துகள்னாச்சும் வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அது 4 கருத்துகள் கொண்டு போனால் 3 கருத்துகள் சொல்லுவாங்க, அது 2 ஆகும், ஆக ஒன்று நாச்சு கடைசியில் மிஞ்சும். அந்த மாதிரி லெட் அஸ் பிகீத் அவர் கல்ச்சர் வித் பாசிட்டிவிட்டி.
1: அறிவு விட வந்து பண்புக்கு முக்கியம்னு நிலையில் நம்ம அந்த குழந்தைகளை வளர்த்தோம்னா நிச்சயமாக வந்து இந்த பண்பாடு இப்போ சரிஞ்சு போல ஒரு அங்கங்கே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, பழையபடி வந்துடும் நினைக்கிறேன்.
2: இத்துடன் நேர்களே நம்ம ஷோவோட முடிவுக்கு வந்தாச்சு. வி வுட் லைக் டு தேங்க் ஆர் பேனலிஸ்ட் திரு நல்லிக்குப்பு சுவாமி செட்டியார் அவர்கள், திரு கிரேசி மோகன் அவர்கள் மற்றும் திரு நடராஜன் அவர்கள். அவங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் நம்மளுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளோ அழகாக கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்ததுக்கு வி தேங்க் தம் ஒன்ஸ் அகேன்.
3: நன்றி,
4: வணக்கம். மெட்ராஸ், நம்ம மெட்ராஸ்.

0: back, listeners. You are with us in our special one-hour program, Namma Madras. Madras and Maname Tanidanga, Adum Arisuvai, Nalabagam can be easily associated with Madras Vasi. Wovur Adishum, that is a native of this culturally rich land, has a special story to tell and a special fragrance to carry with it. Let us get to hear more of this on Flavors of Madras. Welcome to the show. இன்னைக்கு நம்ம கூட சென்னை ஃபுட் பத்தி பேச வந்திருக்காங்க மிஸ்ஸஸ் மல்லிகா பத்ரிநாத். நம்ம சென்னையில் வந்து இப்போ நிறைய இன்டர்நேஷ்னல் குசின்ஸ்லாம் இப்போ ஓப்பன் ஆகுது. யூ ஹாவ் லைக் இட்டாலியன், மெக்சிகன், அந்த மாதிரி எவ்ரிடே சம்திங் அது அதர் இஸ் ஓப்பனிங் அப். அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் இட் இப்போ லோக்கல் குசின்ஸ்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி சர்வ வேண்டாக இருக்கு. ஸோ இப்போ மெட்ராஸ்னு வரும்போது மெட்ராஸோட ஸ்பெஷாலிட்டி ஃபுட் என்ன?
1: அதாவது அந்த காலத்துலேருந்து பார்த்தா மெட்ராஸில் எல்லோரும் லைக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாக்க, அதாவது இட்லியை விட இட்லிக்கு தொட்டுக்கிற சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. பட் ஸ்வீட்ஸு அந்த மாதிரியெல்லாம் வந்து கடைகளில் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது, அந்த மாதிரி சேவரிஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காரா சேவை வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க கடைகளில் வாங்கி. ஸ்வீட்ஸ்ன்னு பார்க்குறப்ப அப்போல்லாம் வந்து அந்த சூரத் காரின்னு சொல்கிறதா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். தே யூஸ் டு பை அண்ட் டேக் இட் ஹோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது கொஞ்சம் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்ததே வேறு, இப்போ மாற்றங்கள் இருக்கிறதுனால இப்போ இருக்கிறதே வேறு, அது மாறிக்கிட்டே வரும். ஆனால் சாம்பாருக்கு மட்டும் மாற்றமே கிடையாது.
0: கரண்ட் ட்ரெண்ட் வாட் எவர் ஃபுட், இப்போ நம்ம சவுத் இண்டியனாக இருக்கட்டும் இல்லை மற்ற ரெஸ்டாரண்ட்டில் ஓப்பன் ஆகுது, இப்போ இருக்கிற மெட்ராஸ் ஃபுட் ஹெல்த்தியா?
1: அதாவது இப்போ இருக்கிற ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறத விட வந்து எப்படி சொல்லனாக்க, அதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோங்கிறது தானே முக்கியம். இப்போ மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போகிறவங்க அதுக்கே போயிட்டுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ ஹெல்த்தி இதுவாக எனக்கு தோணலை. ஏன்னா முதல்ல விட இப்போ பார்த்தாக்க ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்பர் ஒன் அதுக்கு வந்து ஓவர் ஈட்டிங்கும் ஒரு ப்ராப்ளம், அப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ் ரொம்ப குறைஞ்சிடுச்சு, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். அண்ட் இது எல்லாமே கம்பைன் ஆகிறது தானே ஹெல்த்துங்கிறது, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து ஓவர் ஈட்டிங் அண்ட் சோ மெனி அதர் திங்ஸ். கொஞ்சம் நடக்கிறது கூட இல்லாமல் உடனே வண்டி எடுத்துகிட்டு போயிடும், எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி. மிஷினரி ஹேஸ் ரீப்ளேஸ்ட் லாட் இன் அவர் லைஃப் ஸ்டைல், அதுவும் ஒரு முக்கிய காரணம்.
0: இப்போ நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் நம்மளுக்குன்னு ஒரு ஃபுட் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் வரிசையாக இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சாம்பார் சாதம், அதுக்கு அடுத்தது ரசம், அதுக்கப்புறம் ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது வந்து ஹெல்த்தியாக இருந்ததா? அது வாஸ் தேர் எனி பர்டிகுலர் ரீசன் இந்த ஆர்டர் தான் வரணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃபுட்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ நியூட்ரிட்டிவாக இருந்தது?
1: இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக ஒரு டயட்டை வந்து அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் மீல்னாக்க ரெண்டு விதமான பொரியல் இருக்கும், அப்புறம் ஒரு சுண்டல் இருக்கும், ஒரு தயிர் பச்சரி, தட் இஸ் ரைத்தா மாதிரி ஒன்று இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எலுமிச்சம்பழம் புழிஞ்சி ஒரு சாலட் இருக்கும், இதெல்லாம் சேர்த்து அப்புறம் ஒரு குழம்பு ரசம் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டோட ஒரு சேவரியோட ஒரு ஃபார்மல் மீல் இருக்கும். இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா ஆக்சுவலி இட் பி வெரி மச் பேலன்ஸ்டு. மற்ற இதில் இருக்கிற அந்த அது பொரியல் அந்த சுண்டல் அது எல்லாமே சாலட் எல்லாமே சாப்பிட்டோம்னா ரைஸ் வந்து அதிகம் சாப்பிட முடியாது. ஸோ குறைவான கார்போஹைட்ரேட், அது வந்து பருப்பு போட்டு திக்காக ஒரு சாம்பார் வைப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக எப்படி இருக்குன்னு சொல்லனாக்க ஒரு பொரியலில் வந்து நம்ம வந்து பயத்தம்பருப்பு சேர்த்துருப்பாங்க, சாம்பாரில் வந்து துவரம்பருப்பு இருக்கும், இன்னொரு கூட்டு வந்து கடலைப்பருப்பு போட்டிருப்பாங்க. அண்ட் வென் யூ சி எப்படி பேலன்ஸ்டாக வருதுன்னா இப்போ நம்ம வந்து ப்ரோட்டீன் பார்க்குறப்ப அமினோ ஆசிட் காம்பினேஷன் தானே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் மீலில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் தால்ஸ் இருக்கிறப்போ ஒரே மீலில் வந்து யூ கெட் ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இன் தட் இட் செல்ஃப். ஸோ அது எப்படி அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் அதில் வந்து எப்படியும் ஒரு கீரை கம்பல்சரியாக இருக்கும். அவங்க வே ஆஃப் அந்த சர்விங்லேயே பார்த்தீங்கனாலும் நிறைய அதாவது நல்ல விஷயங்கள் இருக்கும்.
0: யூத் இப்போ வந்து என்ன ஒரு புதுசாக ஒன்று ஓப்பன் ஆனாலும் தேர் ஈஸிலி அட்ராக்டட் டு இட். மெக்சிகன் இட்டாலியன் இல்லை, இப்போ சவுத் இந்தியன் இது புதுசாக ஓப்பன் பண்ணா கூட தேர் ஈஸிலி அட்ராக்டட் டு இட். இந்த மாதிரி ஒரு ரேஸில் நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஃபுட் எப்படி சர்வைவ் ஆகுது?
1: கோர்ஸ் நம்மளுடைய ட்ரெடிஷனுக்கு எப்பவுமே அதுக்கான மரியாதை இருக்க தான் செய்யுமா, அது அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. ஏன்னா அதுலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஃபுட்லேயும் வந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கிறது ரொம்ப சகஜம். எத்தனை வந்தாலும் சரி ஒரு ஃபியூஷன் குக்கிங் இப்போலாம் வந்து ஆக்சுவலி ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்தான். அந்த காலகட்டத்தில் இருந்த நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உலக அளவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கு. நம்ம வந்து இட்டாலியன் பீஸாவை இங்கே நம்ம லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நம்மளுடைய இட்லி தோசையை வந்து வேற கண்ட்ரீஸில் விரும்பி சாப்பிட்றாங்க. பிகாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கிறதுனால இப்போ எல்லா நாட்டினுடைய குவிசினும் நம்மளை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இது வரவேற்கத்தட்ட விஷயம்தான். இப்ப எல்லாமே பழகிக்கிறதுனால எந்த கண்ட்ரிக்கு நம்ம போனாலும் நம்ம சர்வே ஆயிடலாம்.
0: இந்த ஒர்க் வந்து நம்மளுக்கு குறைஞ்சது ஒர்க் அவுட்டே பண்றது இல்ல, பட் ஃபுட் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுக்கு வந்து சுத்தமா நேரம் கிடையாது. மார்னிங் வந்து ஏதோ கல்ப் டவுன் பண்ணிட்டு உடனே இதை சிட்டு இந்த சேர் த்ரூ அவுட் த டே, அப்புறம் திருப்பி நைட் வந்து ஏதோ சாப்பிடுறது. இங்க ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும். ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல ரொம்ப பல்கே ஆயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் டயட்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கம்ப்யூட்டர் முன்னாலையும் டிவி முன்னாலையும் நம்ம இருக்கிறப்ப என்ன தெரியுமா ஆகும், வி டென் டு ஈட் மோர். நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம ஒர்க் லோடும் இதுவும் அதிகமா இருக்கிறப்ப கம்ப்யூட்டர் முன்னால பார்த்தா பக்கத்துல ஏதாவது வச்சிருந்தேன் சாப்பிட்டுட்டே இருப்போம், நம்மளுக்கு வந்து அதனுடைய இது தெரியாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டயத்துக்கு சாப்பிடுவோம். இப்போ 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட்னா மத்தியானம் 1 o'clock லஞ்சுன்னு அப்படிதான். இப்போ அந்த டைம்ங்கிறத இல்லாம போயிடுச்சு. மோர் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் ரிச் டயட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டயத்துக்கு மீல்ஸ் இல்லாம போகுது. அவங்கள வந்து அவங்களே தான் திருத்திக்கணும். பிகாஸ் இப்போ ஓகே கம்ப்யூட்டர் நல்லா இருக்கிறது தான் அவங்க வேலை, ஆனால் 1 hour ஒன்ஸ் எழுந்து அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு நடந்துட்டு வரலாம். அவங்க தே கேன் டேக் ஸ்டேர் கேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் எ லிஃப்ட். அந்த மாதிரி நம்மளை நம்மளே வந்து எக்ஸசைஸ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளை ஸ்பாயில் பண்ணிக்கிறதுல ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது. அதே நேரம் பார்த்தாக்க அவங்க ஏசிலேயே இருக்காங்க, தண்ணி குடிக்கிறது ரொம்ப குறைவாயிடுது. தட் இஸ் ஆல்சோ வெரி ராங். ஏன்னா நம்ம பாடியில் ஆசிட் ஆல்கலி பேலன்ஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த தண்ணி குடித்தாதான் உங்களுக்கு எக்ஸஸ் ஆசிட்ஸ் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகே நிறைய நேரம் முழிச்சிருக்கிறதுனால காஃபி டீ கோக் அந்த மாதிரி கெஃபீன் இருக்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே நம்ம பாடியில் இம்பாக்ட் இருக்கும். அவங்க லைஃப் ஸ்டைலில் மாற்றுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா அவங்க எப்போவுமே ஏசியிலேயே இருக்கிறாங்க, அந்த கம்ப்யூட்டர் முன்னாலேயே இருக்காங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டாலே போதுமானதாக இருக்கும். தே கேன் ஹாவ் சம் ஃப்ரெஷ் ஜூஸ், வேற என்னென்னமோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது வரைக்கும் தே கேன் டேக் சம் சாலட்ஸ். அதாவது அங்கேயே அவங்க வந்து கேன்டீன் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதுலயே கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது.
0: இப்போ நம்ம வந்து சவுத் இந்தியன் ஃபுட்ல இப்ப நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. சவுத் இந்தியன் ஃபுடே சோ கால் சவுத் இந்தியன் ஃபுட் இதுலயே வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிநாடு ஃபுட் வந்து இன்னும் இந்த சவுத்ல அவ்வளவு ஃபேமஸ், இப்ப ஆனா வி கால் இட் செட்டிநாடு பீட்சா. இப்ப செட்டிநாடு ஹோட்டல்லயே வந்து நிறைய இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இட்லி வந்து இட்லியே வந்து வேற மாதிரி இன்னும் மசாலா வகைரா எல்லாம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த சேஞ்சிங் வேர்ல்டில் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கணும் அவசியம் நினைக்கிறீங்களா நீங்க? இது எல்லாமே நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஃபுட் கொடுத்தாலும் இட் வில் ஸ்டில் பி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீலிங் உங்களுக்கு?
1: இல்ல சேஞ்சஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். ஏன்னா இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஓகே ஒரு பீட்சா செட்டிநாட் பீட்சானா எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. வெறும் தோசைங்கிறதுனால மேபி அவங்க தோசைக்கே மேல வந்து சீஸ் இதெல்லாம் போட்டு டாப்பிங் எல்லாம் போட்டு பீட்சாங்கிற பேர்ல கொடுக்கலாம். ஓகே டு அட்ராக்ட் தம். ஏன்னா மெயின் அவங்களுடைய பிசினஸ் வந்து எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கறதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீட்சாலேயே இப்போ வந்து சவுத் இந்தியன் அண்ட் நார்த் இந்தியன் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பனீரை போட்டு எல்லாத்தையும் போட்டு தேர் அது என்ன அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து நல்லா அடிக்ட் ஆயிரும். அந்த பர்டிகுலர் டேஸ்ட் மூலமாக அவங்க இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இட்ஸ் ஈஸியர் டு அக்செப்ட். சம்திங் ரொம்ப நியூவாக போகிறப்ப வந்து அவங்களால போக முடியாது.
0: தேங்க்யூ ஸோ மச் மேம், இட் இஸ் அ பிளஷர் ஹேவிங் யூ ஹியர்.
1: தேங்க்யூ.
0: மெட்ராஸ், நம்ம மெட்ராஸ். I'm sure that would have left our listeners mouth-watering. என்னதான் வெஸ்டர்ன் டிஷ்ஷஸ் வந்தாலும் மெட்ராஸோடைய மனமே தனிதாங்க.

0: பாப்பா பாப்பா, அந்த டேப்ல இருந்து தண்ணி சொட்டிண்டே இருக்கு பாரு, அதை ஒழுங்கா க்ளோஸ் பண்ணிட்டு வா.
1: அம்மா, தண்ணி சொட்டதான செய்யுது, அதுல என்ன ஆக போகுது? சும்மா போமா.
0: சொல்றத கேளுமா, இப்போ போய் அந்த டேப் கீழே ஒரு பக்கெட் வை, அதை சாயங்காலம் பாரு, உனக்கே தெரியும் நான் சொல்றது.
1: அம்மா அம்மா, நீங்க சொன்னது கரெக்ட் தாம்மா, தண்ணி பக்கெட்டை விட்டு நிரம்பி வழியுது.
2: ஒரு வீட்லயே இவ்வளோ தண்ணீர் வேஸ்ட் ஆகுதுன்னா, நம்ம நாடு பூரா இருக்கிற குழாய்கள்ல இப்படி கவனிக்கப்படாததால எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது பாத்தியா, யோசிச்சு பாரு.
1: ஆமாமா, உண்மைதான்.
2: டேப்ல இருந்து தண்ணி சொட்டுச்சுன்னா அதை நம்ம ஒழுங்கா க்ளோஸ் பண்ணிருக்கமான்னு பாக்கணும். அப்படி அதுக்கப்புறமும் தண்ணி சொட்டுச்சுன்னா சீக்கிரத்துல ஒரு பிளம்பரை கூட்டு வந்து செக் பண்ணணும்.
3: சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிறது பணத்தை சேமிக்க மட்டும் இல்லைங்க, தண்ணீரை சேமிக்கவும் தான்.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
4: மட்ராஸ் இஸ் எ வேர்ட் பட் சென்னை இஸ் அன் எமோஷன்.
5: யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
4: இது நம்ம ரேடியோ, நம்ம கம்யூனிட்டி, நம்ம பிரைட்.
6: ஹாய் வித்யா, வாட்ஸ் அப், ஹவ் யூ டூயிங்?
7: ஹே பாவிகா, ஐ அம் டூயிங் குட். சிட், ஐல் கெட் சம்திங் டு கிரன்ச்.
6: ஹவ் வாஸ் தி ஃபுட்?
8: இட் வாஸ் ரியலி டேஸ்டி. கேன் ஐ யூஸ் தி வாஷ்ரூம்?
7: யெஸ் ஷூர், ஐல் ஷோ தி வாஷ்ரூம்.
6: பாவிகா, வாட் ஆர் யூ டூயிங்? Why are you wasting so much of water for washing your hands?
8: Chill Vidya, I'm just washing my hands. Why are you getting so tensed?
6: You don't know about the problem that we face in our area. We don't get water as easily as you get in your home. So we need to limit the use of water.
8: Okay, I understand. But why are you getting so angry and tensed?
6: You won't understand because you don't have to stand in long queues like me to get water.
8: You stand in queues to get water?
6: Yes, due to urbanization and increasing population, the water level is going down day by day. Moreover, the summers are getting hotter and there is no rain too. So we need to conserve water.
8: Oh, I didn't know this was such a serious issue. Can you tell me how to save water?
6: It's very easy, Bhavika. Try turning off the tap when you don't need it. Avoid washing utensils in running water. Run washing machines only on full loads to conserve water. Instead of using shower every day, you can fill the bucket with the amount of water required. Collect rainwater in water tanks underground, and you can use this water for washing cars and watering gardens.
8: Thank you, Vidya. From today, I too shall try to save water.
9: Save water. Because water is limited, not unlimited.
8: Issued in public interest by MOP Community Radio 107.8, our community, our pride.

0: From dusk to dawn, from Tikare to Park Hotel, tune your radios to listen to our program, Tune Your Mind. On one and only radio station, MOPCR.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
2: நமது வானொலி, நமது பெருமை.
3: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டிய சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளோ பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓ பி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்சை நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், வென் வி ஆர் கம்மிங் அவுட் ஃப்ரம் தட் ரூம், உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: ஓரம்போ ஓரம்போ ரோட்டில் வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ.

0: நோக்கிடும் ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது, ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நாம ஒரு மணி நேரத்துக்கு டிராபிக் பத்தின ஒரு முழு நீல ஒளி சித்திரத்தை பாக்க போறோம். நான் உங்க ஆர்ஜே சுமித்ரா.
3: நான் உங்க ஆர்ஜே நேஹா.
2: முதல் நிகழ்ச்சியா மன அழுத்தம் எதனால உருவாகுது அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்ல போறேன்.
4: ஆன்மீகத்தில் தலை சிறந்த நாடு, மகிழ்ச்சியான குடும்ப உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் நாடு, உடலுக்கும் மனதுக்கும் நலம் பயக்கும் யோகாசனம் தியானம் போன்றவை உருவான நாடு, ஞானிகளும் முனிவர்களும் வாழ்வியல் தத்துவங்களை வகுத்தளித்த நாடு. இந்த வரிசையில் இன்னும் பல சிறப்புகள் வாய்ந்த இந்தியாவில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அன்பும் ஆனந்தமும் தான் பொங்கி வழிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் உலகத்திலேயே மிக அதிக அளவில் துயரமும் கண்ணீரும் வேதனையும் விரக்தியும் தான் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது என்கிறது உலக சுகாதார நிறுவன ஆய்வு. 18 நாடுகளில் 89,000 பேரிடம் எடுத்த ஆய்வில் இந்தியர்கள் 36% பாதிப்புடன் உலகில் மன அழுத்தம் கொண்டவர்களில் நம்பர் 1 என்ற இடத்தை பிடித்திருக்கிறார்கள். நெதர்லாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா, சீனாவை எல்லாம் இந்தியா இந்த விஷயத்தில் பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. இந்தியாவுக்கு ஏன் இந்த நிலை? இதற்கு என்னதான் தீர்வு? இந்தியர்களுக்கு மன அழுத்தம் அதிகரித்து விட்டது என்பது வீடுகளில் தெரிகிறது, வீதிகளில் தெரிகிறது, அலுவலகங்களில் தெரிகிறது, ஆஸ்பத்திரிகளில் தெரிகிறது. மக்களை உடனடியாக அதில் இருந்து மீட்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது தெள்ள தெளிவான உண்மை. சென்னை நகர சாலையில் தினமும் வாகனம் ஓட்டிச் செல்பவர்கள் சிலர் சிகப்பு விளக்கு விழுந்ததும் நிற்கிறார்கள். ஆனால் பச்சை விளக்கு சிக்னலில் கடக்கும் வாகனங்களை செல்ல விடாமல் ஓரத்தில் இருபுறமும் நின்று கொண்டிருக்கும் வாகனங்கள் விதிகளை மீறி செல்கின்றன. பச்சை சிக்னலில் வந்து கொண்டிருப்பவர்கள் கதி கலங்குகிறார்கள். பஸ் டிரைவர்களோ நிறுத்தாமல் ஹார்ன் அடித்து விதிகளை மீறச் சொல்லி செய்கையால் மிரட்டுகிறார்கள். அந்த செயல் அங்கே வாகனங்களில் நின்று கொண்டிருக்கும் அத்தனை பேரையும் மன அழுத்தத்திற்குள் தள்ளுகிறது. காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும் ஒருவர் இந்த சாலை பயணத்தில் தப்பித்து எந்த சேதமும் இன்றி இரவு வீடு போய் சேருகிறார் என்றால் அது மகா பெரிய அதிர்ஷ்டம்தான். 27 வயது விதவை பெண்ணிடம் உன் கணவர் எப்படி இறந்தார் என்று கேட்டால் அவள் சாலை விபத்தில் இறந்ததாக சொல்கிறாள். 5-6 வயது குழந்தைகளிடம் உங்கள் அப்பா எப்படி இறந்தார் என்று கேட்டால் சாலை விபத்தில் இறந்ததாக கூறி அவைகளும் அழுகின்றன. என்ன காரணம்? எல்லா வாகனங்களையும் தான் முந்தி செல்ல வேண்டும் என்ற சுயநலம். யாரோ சிலருடைய சுயநலம் சாலையில் செல்லும் மற்றவர்களையும் பாதிக்கிறது. இந்த சுயநலம் தான் ஒருவர் மன அழுத்தத்தை நோக்கி செல்வதற்கான முதல் படி. கோட்டை ஒரு மூதாட்டி கடந்து போனால் அவளுக்காக வாகனத்தை நிறுத்த யாருக்கும் மனமில்லை. இந்தியா கல்வி அறிவில் உயர்ந்து விட்டது. யாரை பார்த்தாலும் மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குவதாக சொல்கிறார்கள். பணப்புழக்கமும் அதிகரித்து விட்டது. சந்திரனுக்கு ராக்கெட் விட்டு விஞ்ஞானத்திலும் வளர்கிறோம். ஆனால் மனதளவில் இந்தியர்களின் நிலை தாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இந்தியா மன அழுத்தத்தின் உச்சத்திற்கு போயிருக்கிறது. இன்றைய அவசர உலகில் எல்லோருக்கும் எதற்கெடுத்தாலும் ஆத்திரம் வருகிறது. இதன் விளைவு சரியான உணவு உட்கொள்ளாமை, பொறுமையின்மை, புதுவித நோய்களுக்கு ஆளாகுதல், விபத்தினை ஏற்படுத்துதல், விபத்துக்குள்ளாதல் என பலவிதமான சமூக சீர்கேடுகளுக்கு காரணமாகிறோம். என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத எல்லாவற்றுக்கும் மேலான உயிரை இழக்கிறோம். இது போன்ற தவறுகளிலிருந்து நம்மையும் பாதுகாத்து இந்த சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையும் உரிமையும் ஆகும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்ன தெரியுமா? முதல் வேலையாக பொறுமையை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்திய செயல்பாடுகளினால் மனநோய்க்கு ஆளாகி நமது நிம்மதியை இழந்து பிறருக்கும் தொந்தரவாக இருப்பதை தவிர்க்க வேண்டுமானால் முதலில் செய்ய வேண்டியது மனவள பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமது முன்னோர்கள் கையாண்ட யோகா போன்ற பயிற்சிகளை செய்ய, மூச்சு பயிற்சி செய்ய, ஆரோக்கிய உணவு உண்ண, சுகாதாரத்தினை பேண, கடும் உழைப்பினை வழங்க, பிறர் மீது இரக்கம் கொள்ள அல்லது மதிக்க, இயற்கை வளங்களை பாதுகாக்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்க நம்மை சுற்றியுள்ள இயற்கைகளை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாலை பாதுகாப்பினை கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷத்திற்காக சம்பாதிக்க வேண்டும், சம்பாதனைக்காக நமது நிம்மதியினை இழக்க கூடாது என்ற உண்மையினை உணர வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரியான திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். நேர பராமரிப்பினை தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைக்கேற்ப பொருளாதாரத்திற்கேற்ப வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தனது குடும்பம், தனது உறவினர், நல்ல நண்பர்கள் என நமது சுற்றுவட்டத்தை சந்தோஷ வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
2: என்ன நேயர்களே, மன அழுத்தமும் ஆத்திரமும் எப்படி உருவாகுது அப்படின்றத பத்தி நான் தெளிவா சொன்னேன். அடுத்து நம்ம சாலையில வாகனம் ஓட்டும் முறைய பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
4: மனித வாழ்வில் போக்குவரத்து முக்கிய அங்கம் வகிக்கிறது. அப்படி பார்க்கையில் வாகனம் ஓட்டும் கலை மிக முக்கியமான ஒன்று. சாலையில் பயணம் செய்யும் போது பயணியாக, நடந்து செல்லும் போது பாதசாரியாக, வாகனம் ஓட்டும் போது ஓட்டுநராக, இவ்வாறு அன்றாடம் வழிப்பயணத்தில் பல்வேறு நிலைகளை ஏற்கிறோம். நம் அனைவருக்கும் சாலையில் ஏற்படும் விபத்துக்கள் பற்றிய விழிப்புணர்வு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் மனதை அலைப்பாயவிட்டு கவனத்தை சிதறவிட்டு அல்லவா ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறோம். சாலையில் நாம் சற்று மனது வைத்து விழிப்புடன் செயல்பட்டால் கண்டிப்பாக விபத்துகளை தவிர்க்கலாம். நமது இயந்திர வாழ்வுக்கு சிறிது ஓய்வு கொடுத்து நிதானம் கொள்ள வேண்டும். சாலையில் நாம் எந்த நிலையில் செயல்படுகிறோமோ அந்த நிலையிலேயே முழு ஈடுபாடு கவனமாக இருப்பதே ஆகும். மேலும் சாலை விதிகளை கற்றல், சாலை மொழிகளை தெரிந்து கொள்ளுதல், சாலை பாதுகாப்புகளை அறிந்து கொள்ளுதல், சாலையில் ஏற்படும் மன அழுத்தங்களை போக்கும் வழிகளை தெரிந்து கொள்ளுதல், பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ளுதல், முதலுதவி சிகிச்சைகளை தெரிந்து கொள்ளுதல், சாலைகள் மற்றும் வாகனங்களை நன்கு அறிந்து கொள்ளுதல், எரிபொருள் சிக்கனம், சுற்றுச்சூழல் சீர்கேடு இல்லாமல் பயணங்களை மேற்கொள்ள எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும்.

0: நேர்களே, இது உங்கள் அபிமான என்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் சுமித்ரா. தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் சில குறிப்புகளை தெரிந்து கொள்வோமா? ஓட்டுநர். ஓட்டுநர் என்பவர் வாகனத்தை ஓட்டும் அல்லது இயக்குபவர் ஆவார், அல்லது மோட்டார் வாகனத்தின் திருப்பு பொறியை கையாளுபவர் ஆவார். நடத்துனர். நடத்துனர் என்பவர் பேருந்து சம்பந்தப்பட்ட வரையில் பயணிகளிடம் கட்டணம் வசூலித்து பேருந்தில் ஏறுதல், பேருந்திலிருந்து இறங்குதல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துகிற வேலையையும் குறிப்பிடக்கூடிய வேறு சில கடமைகளையும் செய்பவராவார். பேருந்து. பேருந்து என்பது எந்த முழு பயணத்திற்கோ அல்லது அதில் அடங்கிய பகுதி பயணத்திற்கோ தனிப்பட்ட பயணிகளால் அல்லது அவர்களுக்காக செலுத்தப்படும் தனித்தனி கட்டணங்களில் வாடகைக்கோ அல்லது வெகுமதிக்கோ ஓட்டுநர் நீங்களாக 6 நபர்களுக்கு அதிகமானவர்களை ஏற்றிச் செல்லும் அல்லது ஏற்றிச் செல்ல அமைக்கப்பட்டிருக்கும் மோட்டார் வாகனம் ஆகும். கட்டணம். ஒரு நபரோ அல்லது ஒரு பொருளோ ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் செய்ய செலுத்த வேண்டிய தொகை பயண கட்டணம் எனப்படும். வழித்தடம். மோட்டார் வாகனம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் பாதை வழித்தடம் எனப்படும். பெர்மிட். ஒரு மோட்டார் வாகனத்தை போக்குவரத்திற்கு பயன்படுத்துவதற்காக மாநில அல்லது மண்டல போக்குவரத்து அதிகாரியால் வழங்கப்படும் அனுமதி சான்றிதழுக்கு பெர்மிட் என்று பெயர். பயணிகளின் கடமை. பயணிகள் யாரும் எந்த நேரத்திலும் மற்றவர்களுடன் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ள கூடாது. பொது இடத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை அல்லது வாக்கியங்களை உபயோகிக்க கூடாது. புகைப்பிடிக்க கூடாது. பேருந்தின் உள்ளேயும் வெளியேயும் ஏறும் இறங்கும் வழிகளிலும் எச்சல் துப்பக்கூடாது. பயண கட்டணத்தை கொடுக்காமலோ செல்லுபடியாக தக்க பயணச்சீட்டு இல்லாமலோ இருக்கக்கூடாது. நடத்துனரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் கூடாது. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியில் சரியான காரணமின்றி தலையிடக்கூடாது. பயண கட்டணம் கொடுக்க மறுக்கக்கூடாது. பரிசோதிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது பயணச்சீட்டை காண்பிக்க மறுக்கக்கூடாது. தொற்று நோயாளியாக இருத்தல் கூடாது. விளம்பரம் தொடர்பாக அச்சிட்ட பிரசுரங்கள் அல்லது அது போன்ற எதையும் பேருந்தில் விநியோகிக்கவோ விளம்பரம் செய்யவோ கூடாது. மீறினால் பேருந்திலிருந்து இறக்கிவிட நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கு அதிகாரம் உண்டு. பணியின் போது நடத்துனரின் கடமை. நடத்துனர் தன் பணியில் பொறுப்புணர்ச்சியுடன் இருத்தல் வேண்டும். தூய்மையான சீருடையில் இருத்தல் வேண்டும். பயணிகளிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்ளல் வேண்டும். வாகனத்தை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருத்தல் வேண்டும். புகைப்பிடிக்க கூடாது. போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. தவறான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க கூடாது. வேறு பேருந்தில் ஏறும் அல்லது ஏற முயற்சிக்கும் பயணிகளை தடுத்தல் கூடாது. தடத்தை அறிவிக்கும் பலகையை சரியாக பொருத்தி சரியான வெளிச்சம் படும்படி பார்த்து கொள்ள வேண்டும். பயணிகளிடம் நடத்துனரின் கடமை. பயணிகளை பேருந்தில் அனுமதித்த எண்ணிக்கைக்கு மேல் ஏற்றக்கூடாது. சட்டப்படியான கட்டணம் கொடுத்து பயணம் செய்ய விரும்பும் பயணியை சரியான காரணமின்றி ஏற்ற மறுத்தல் கூடாது. சட்டப்படியான கட்டணம் கொடுத்த பயணியை சரியான காரணமின்றி அவரது பயண தூரம் முடிவதற்குள் இறக்கிவிடுதல் கூடாது. பயணத்தின் போது ஓட்டுநரோடு பேசுதல் கூடாது மற்றும் பயணத்தை காலதாமதம் செய்யக்கூடாது. பயணிகளின் சுமையை ஏற்றிச் செல்லும் போது மற்ற பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ஏறும் அல்லது இறங்கும் வழியில் எதையும் அனுமதிக்க கூடாது. பணியின் போது மது அருந்த கூடாது மற்றும் போதைப் பொருட்கள் உபயோகிக்க கூடாது. கட்டணப்பட்டியலும் நேரப்பட்டியலும் பயணிகளின் பார்வைக்கு வைத்திருத்தல் வேண்டும். மேலும் முதலுதவி பெட்டி தேவையான மருந்துகளுடன் வைத்திருக்க வேண்டும்.
1: Now we have Anjali who will share few tips for drivers.
2: Hi everybody, I'm going to talk about tips for drivers. Motorcycles are vehicles with the same privilege as any vehicle on the roadway.

0: listeners, I'm Neha from MOPCRS 107.8. I'm here to tell you all my listeners about a very serious topic, that is traffic rules in India. Today I have our MIST Sneha to talk about traffic rules in India. Welcome Sneha. Thank you for coming to our studio. What do you think about the traffic rules in India?
1: Thank you so much Neha for calling me today here. I'm very glad and I'm keen to share my views about traffic rules in India. As you all know, India is a very vast country and the traffic rules go a long way to ensure traffic safety in India. The Indian roads are forever filled with traffic jams thanks to ever increasing demand and supply of cars and other vehicles. Hence, following the traffic rules in India are necessary for your own security and well-being. India follows left-hand side driving, so be careful and look both ways while crossing the road. Do not drive if you can't adapt to the left-hand side driving. Honking is a necessary evil in India and almost a habit to the drivers. So don't get worked up if the driver behind you constantly honks, even if it is a red light. In case you are involved in an accident, wait till the police come and file a report. However, if someone is injured, make sure you call the ambulance. You can take public assistance as they are usually ready to help tourists. It is best to let an Indian driver take you around the city. They know how to tackle traffic well and you can relax. I'd like to tell something about the tourists who visit India. It's better if you take an Indian driver who can take you around the city because they know how to tackle traffic well and you can just relax and enjoy. The Indian government recognizes international driver license and it is mandatory to produce your license if a cop asks. However, hiring a car and driving it around the city is quite an uncommon thing for tourists. It is best to hire a car with a driver. If your stay in India is for a long time, you should have a driver's license, though it is not necessary that it should be international driver license. It should be of a recognized government. If your license has expired, you can apply for a new one. You would be required to give a written test and a driving test.
0: So, Ms. Neha, how do you feel about Chennai traffic and Chennai roads?
1: Well, actually, Neha, the roads in Chennai are in moderately good condition, but the city's infrastructure struggles to keep pace with its rapid growth. There is traffic congestion throughout Chennai. Accidents are very common due to lack of traffic enforcement and general disregard by drivers for traffic laws. Traffic congestion generally limits the number of high-speed traffic accident and fatalities. Travel at night is particularly hazardous. Buses, patronized by hundreds of millions of Indians, are convenient in that they serve almost every city of any size. However, they are usually driven fast, recklessly, and without consideration for the rules of the road. Accidents are quite common. Trains are safer than bus, but train accidents still occur more frequently than in other countries. In order to drive in India, you must have either a valid Indian driver's license or a valid international driver's license. Because of difficult road and traffic conditions, consider hiring a local driver. On Indian roads, the safest driving policy is to assume that the other drivers will not respond to a traffic situation in the same way you would in the US. Buses and trucks often run red lights and merge directly into traffic at yield points and traffic circles. Cars, auto rickshaws, bicycles and pedestrians behave only slightly more cautiously. Use your horn or flash your headlights frequently to announce your presence. It is both customary and wise. Outside major cities, main roads and other roads are often poorly maintained and congested. Even main roads frequently have only two lanes with poor visibility and inadequate warning markers. On the few divided highways, one can expect to meet local transportation traveling in the wrong direction, often without light.
0: Thank you, Sneha, for sharing your views. We'll get back to you after some time. Till then, stay tuned to MOPCRS 107.8.
2: Part the போ பாத்து போ ஆம்புலன்ஸ் வருது பாத்து போ பாத்து போ பாத்து போ ஆம்புலன்ஸ் வருது பாத்து போ ஹாரன் சவுண்டு கேட்டுச்சா உடனே வண்டியை நகர்த்திக்கோ ஹாரன் சவுண்டு கேட்டுச்சா உடனே வண்டியை நகர்த்திக்கோ பாத்து போ ஆம்புலன்ஸ் வருது பாத்து போ ஹாரன் சவுண்டு கேட்டுச்சா உடனே வண்டியை நகர்த்திக்கோ
3: ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கள் உள்ளிருக்கும் உயிரை காப்பாற்றுங்கள் பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8
0: Listeners, I'm Neha and you are listening to MOP CRS 107.8. Today we have our guest Miss Nisha who has been victimized number of times while riding bike. Hi Nisha.
4: Hi.
0: So tell me something about yourself. What do you do?
4: I'm a student. I'm doing my fashion designing now and I'm in the first year of my course and I'm doing it at NID. National Institute of Design. Okay.
0: Since how many years have you been riding?
4: I'm riding bike since 12th standard.
0: So, do you hold a license?
4: Definitely I do. How can I ride without a license?
0: Oh, that's good. You should hold a license since many teenagers do not hold a license. So, how many times have you met with an accident?
4: Okay, this is quite embarrassing. I met with an accident 3 times actually. Once was near the park. Once I fell off the bike just skidded. And once when it was raining.
0: Were all the accidents of the same kind?
4: Okay, the first time when I met with an accident was near the park. I was with my friend and I was riding the bike and what happened is near the signal, I wanted to go straight and this ambassador wanted to go for a left. He never showed me any indicator, nothing, no signs of going to the left. And I just casually was going my way and he just overtook me and he just dashed us and just ran off. And we were there lying on the road, one side me, one side my helmet and one side my bike and my friend. And the second time when I met with an accident was there was a lot of sand on the road and I just didn't realize and I just put the brakes and I just fell off the bike. That was like a very small accident. I wasn't hurt that much. And off late during the rains, I met with an accident since it was raining and I don't know what happened. Before even I could think, I was on the road.
0: Did the people around you help you or you were all alone?
4: During my first accident, yeah, there were a lot of people on the road and, you know, they immediately helped us with, you know, giving us water and, you know, they made us sit around and then they just picked up my bike and we were just standing there. And once we were fine, then we went to the BRS hospital, which is near and we got our, dressing and etc. done. I feel that, you know, people around you definitely help you when you meet with an accident. But it's always, good that you, even if you have seen someone else around you, you know, falling on the road, you should go help them. But of late, people who ride on the roads, like, you know, these cars and these buses, they think that, you know, they can just ride however they want. People should have precautions whenever they're riding. And so on.
0: So how did you manage to go to the hospital later? Did someone help you or you managed yourself?
4: Yeah, I had this friend of mine who was a pillion rider. So once she was fine and once I was fine, we went to the nearest hospital. It was like just a ride of 2 minutes ride. So we went there and then they asked us if we want to, you know, register a case or something against the one, but since I didn't know who it was, so they just ran off, they just hit our bike and they just ran off, so I couldn't figure out who it was, so we just got our things done and then left from there.
0: And then when you went home, how did your parents react? I mean, was your parents' reaction what happened to my daughter or how?
4: My parents, yeah, I didn't tell them the minute when I met with an accident. After I got everything done, I went home and I told them that I met with an accident. They asked me how, what, when and etc. I told them, they were like, yeah, better, you know, ride safely, like how every parents are worried that, you know, but then it's fine. Like, you know, it wasn't even my mistake at that time that, you know, that I had done something if I was racing. It wasn't even my mistake. So they didn't tell me much.
5: Even after meeting, then how did you ride back home?
4: I went back again in my bike only because I had no option at that time to leave my bike and all that over there. So I took time. I waited that till I was fine. I was completely fine. I had, you know, I was conscious. And then I rode back home. I went back on my bike.
5: Even after meeting with an accident 3 times, didn't you lose confidence on getting back on the road again?
4: Yeah, sometimes you feel that, you know, you're not that confident of riding. But then just because of somebody else's mistake on the road, you just can't stop riding bike, right? That's the way I commute generally. So yeah, sometimes when you're riding on, you know, immediately after like a day or two, you're riding bike on the road and you see a car passing by you. Yeah, you will feel that heartbeat missing one, saying that, oh God, I will meet with an accident now. But then you should always have that confidence and, you know, that no, you can ride bike again. It's not like you're losing complete hope over it.
5: Do you wear helmet? And do you think it's safe wearing helmet?
4: Yeah, I do wear helmet, and it is actually very necessary to wear helmet because helmet is the one which covers your face. Not necessary that you tie a dupatta around your face today and you can just ride off. That will not help you from severe injuries. But whereas when you wear helmet, it will definitely help you in, you know, saving those marks on your face, etc. When you meet with an accident, you will not realize till you don't meet with an accident that how safe it is to wear a helmet. But once you meet with an accident, you'll be like, oh God, I should have worn a helmet. Today, there are a lot of people who don't even wear a helmet today. They think, oh, it's okay, I'm not going to meet with an accident. But people definitely, the minute you meet with an accident, later you realize that you should have worn a helmet, then today I wouldn't have faced these consequences. So it is very, very necessary to wear a helmet in order to protect your face, your head, your brain, everything.
5: Okay, so can you tell few precautions for our listeners?
4: Precautions as a rider, what I feel is you should always be like, you know, some 6 arm distance away from any vehicle on the road. Do not be too close to any, do not believe any auto riders when you're on the road. They will take a ride from a left side and you will not know how they ride auto, first of all. So never go behind them and always make sure that you're on the left hand side of the road and show your indicators. Always, you know, wear helmet. Definitely wear helmet. That's the first thing you should always do. You get a bike, get a helmet along with it. And I would suggest to ride slowly and safely. And yeah, definitely follow the traffic rules. Never try overtaking these huge, huge lorries and buses. They think that they are the road's kings and all that. So you never know how they would come behind you. If you try chasing them, they will chase you. So always stay safe. Thank you.
5: Thank you, Ms. Nisha, for coming to our studio and sharing your experience with us. So listeners, you would have learned something out of Nisha's experience. So next time when you are on road, drive safe and be safe. Keep listening to MOP CRS 107.8.
6: என்ன நேயர்களே, மன அழுத்தம் பத்தியும் சாலையில வாகனம் எப்படி ஓட்டணும் அப்படின்றத பத்தியும் சில குறிப்புகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இப்ப நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க டிராபிக் பத்தி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா?
7: ஹாய் ஹாய், உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் காயத்ரி.
7: உங்ககிட்ட வண்டி இருக்கா?
8: ஆ, இருக்கு.
7: எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க?
8: நான் ஒரு 5 இயர்ஸ் ஓட்டிட்டு இருக்கேன்.
7: லைசன்ஸ் இருக்கா?
8: ஆ, இருக்கு. வண்டி வாங்கும் போதே லைசன்ஸும் வாங்கியாச்சு.
7: டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
8: கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.
7: டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டி ஃபைன் எல்லாம் பே பண்ணிருக்கீங்களா?
8: ஒன் டைம் மாட்டியிருக்கேன், ஆனா ஃபைன் எல்லாம் பே பண்ணல. அவர் வந்து ஓகே, நான் லேடின்றதுனால எக்ஸ்கியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டுருக்கேன்.
7: எதுக்காக லைசன்ஸ் கேட்டாரா?
8: ஆ, லைசன்ஸ் கேட்டாங்க. அந்த டைம்லன்னு பார்த்து நான் லைசன்ஸ் இல்லை, என்கிட்ட எல்எல்ஆர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஒழுங்கா லைசன்ஸையும் கூட வச்சு இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி.
9: சிக்னல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா?
8: ஆ ஃபாலோ பண்ணுவேன், கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன், ஏன்னா திஸ் இஸ் சிட்டி, கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும், ஸோ அதனால ஃபாலோ பண்ணுவேன்.
9: எல்லாரும் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா?
8: இல்லை, மோஸ்ட்லி யாரும் இந்த சிட்டிலன்னு பார்த்தோம்னா யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. மோஸ்ட்லி ஜென்ஸுங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றதே கிடையாது. அவங்க பார்ட்டி இஷ்டத்துக்கும் ட்ரிபிள்ஸ்ல போகக்கூடாதுன்னா ட்ரிபிள்ஸ் போறாங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணாம போறாங்க, ரெட் லைட் எரிஞ்சுட்டே இருக்கும் போதே மூவ் ஆகுறாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி ஜென்ஸ் பண்றதுனால டிராபிக் ரூல்ஸ் மோஸ்ட்லி இங்க யூஸ் பண்றது இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
9: நீங்க என்ன டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்க?
8: நான் மோஸ்ட்லி கண்டிப்பா சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுவேன், எப்ப போகணும் எப்ப ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன், கண்டிப்பா ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஆம்புலன்ஸ்னா வருதுன்னா அது வந்து வே விட்டே ஆகணும் உங்களுக்கு, ஸோ அப்போ வே விட்டுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தேம் பார்த்தோம்னா நான் வந்து மொபைல் யூஸ் பண்றதே எனக்கு பிடிக்காது. பை டிரைவிங்ல இருக்கும் போது மொபைல் யூஸ் பண்றதே எனக்கு சுத்தமா பிடிக்காது. யூஸ் பண்றவங்களையும் ரொம்ப எனக்கு பார்த்தாலே டென்ஷன் ஆகும். அண்ட் தென் வந்து ஏன்னா எப்பவுமே இருக்கிற டிராபிக் ரூல்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆவேன், என்னென்ன இருக்கோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன்.
9: தேங்க்யூ.
8: தேங்க்யூ.
10: ஹாய்,
9: உங்க பேர் சொல்லுங்க.
10: ஜெயஸ்ரீ.
9: உங்ககிட்ட வண்டி இருக்கா?
10: ஆ இப்பதான் வாங்கினேன்.
9: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
10: நான் ஸ்கூட்டி பே பிளஸ் வச்சிருக்கேன்.
9: லைசன்ஸ் இருக்கா?
10: இல்ல, இனிமேதான் வாங்கணும்.
9: எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க?
10: நானும் ஒரு 3 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன்.
9: ஓகே. ஹெல்மெட் யூஸ் பண்றீங்களா?
10: ஆ யூஸ் பண்ணுவேன்.
9: டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா?
10: கண்டிப்பா.
9: டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டி ஃபைன் பே பண்ணிருக்கீங்களா?
10: நிறைய டைம் மாட்டிருக்கேன்.
9: சிக்னல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
10: கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணாம போனா அதுவும் சென்னையில பிடிக்காம இருப்பாங்களா போலீஸ்?
9: எல்லாரும் டிராபிக் ரூல் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா?
10: நிறைய பேர் ஃபாலோ பண்றதே கிடையாது, அதுவும் அந்த சென்னையில சுத்தமா பண்றதே கிடையாது. மற்ற சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது பண்றது கிடையாது.
9: நீங்க என்னென்ன டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
10: நான் வந்து டிராபிக் ரூல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறமா ஸ்பீட் லிமிட் கண்ட்ரோலா இருக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோவா கொஞ்சம் பயம் தான் ஓட்டுறதுக்கு, ஓரளவுக்கு ஓட்டுவேன். அதுக்கப்புறமா மொபைல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த ப்ளூடூத்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் நான் பைக் ஓட்ட மாட்டேன்.
9: ஓகே, தேங்க்யூ.
10: தேங்க்யூ.
9: ஹாய், உங்க பேர்
11: நிர்மலா.
9: உங்ககிட்ட வண்டி இருக்கா?
11: ஆ இருக்கு.
9: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
11: ஹீரோ ஹோண்டா ஃபேஷர்.
9: லைசன்ஸ் இருக்கா?
11: ஆ லைசன்ஸ் இருக்கு.
9: எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க?
11: ஒரு 7 இயர்ஸா ஓட்டுறேன்.
9: ஹெல்மெட் யூஸ் பண்றீங்களா?
11: ஆ ஹெல்மெட் யூஸ் பண்றேன், ஆனால் சிட்டி சைடு வரும்போது மெயினாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதே டவுன் சைட்லாம் அவ்வளோவா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அதனால் யூஸ் பண்ணுறதும் இல்லை.
9: டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா?
11: ஷூர், டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியே ஆகணும் சிட்டியில். ஆனால் டவுனில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எதுவுமே இல்லை. சொல்ல போனால் அங்கே ஹைவேவும் இல்லை, ஒரே ஒன் வே மட்டும்தான். அதுவும் வந்து டிராஃபிக் போலீஸும் அவ்வளோவா சரியாக ஒர்க் பண்ணுறதே இல்லைங்க. சில டைமில் ஆக்சிடென்ட் கூட நடக்கும் ஹெல்மெட் யூஸ் பண்ணாதனால. அதனால சில டைம் ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க டவுன்ல.
9: டிராஃபிக் போலீஸ் கிட்ட ஃபைன் பே பண்ணிருக்கீங்களா?
11: ம், பே பண்ணிருக்கேன்.
9: எதுக்காக?
11: ஹெல்மெட் போடாதனால சில டைம்ல பிடிப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடா வர்றதுனால.
9: சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்களா?
11: ஆ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இங்க சென்னையில ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அதே டவுன்ல வந்து அவ்வளோவா ஃபாலோ சிக்னல்ஸே இல்லை, ஃபாலோ பண்ண மாட்டாங்க.
9: எல்லாரும் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா?
11: இல்லை, சொல்ல போனா அவ்வளவா இல்ல. சிலர் வந்து ஃபாலோ பண்றாங்க, சிலர் வந்து அவ்வளவா ஃபாலோ பண்றது. மெயினா ஜென்ஸ் வந்து ஃபாலோ பண்றதே இல்லை, அதுவும் யங்ஸ்டர் வந்து அவ்வளவா இருக்கிறது இல்ல.
9: நீங்க என்ன டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்க?
11: டிராபிக் ரூல்ஸ்னா ஸ்பீட் லிமிட்டா போறது, அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் எதனா வந்தா வழி விடணும், மெயினா வழி விடணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஸ்பீடா போகாம லிமிட்டடா ஸ்பீட் போனா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த ஸ்கூல் சைட்லாம் போனீங்கன்னா எப்பவுமே இந்த பசங்கலாம் கிராஸ் பண்ணுவாங்க, அதனால லிமிட்டட் ஸ்பீடா போனா நம்மளுக்கும் நல்லது பசங்களுக்கும் நல்லதா இருக்கும். அது வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்
9: நான். வண்டி ஓட்டும் போது செல்போன் யூஸ் பண்ணுவீங்களா?
11: இல்ல, யூஸ் பண்ணலாம். ரொம்ப அர்ஜென்டா இருந்தா செல்போன் யூஸ் பண்றது பதில் ப்ளூடூத் ஹெட் போன் அது மாதிரி யூஸ் பண்ணா நம்மளுக்கும் சேஃப்டியா இருக்கும், போனும் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும்.
9: தேங்க்யூ.
12: ஹலோ புஷ்பா.
13: Hi. So in the past few years, I see traffic is getting increased a lot despite of many flyovers built in place. I somehow believe that accidents are self-controlled ones. The cautious driver will never lose his control. When you happen to get a chance, please see Chennai Traffic Police website for the statistics of accidents. It's increasing every year.
12: So how do you think it can reduce?
13: How about a thought of an individual that I'll never break traffic rules, that I'll stop when yellow signal asks to stop, and other usage, like usage of indicators, headlights switched on when needed. Helmets not in our petrol tank. Rather we wear. Drive always in straight lines instead of sudden lefts and rights. Avoid drinking and drives, etc. Let's think if the whole Chennai follows the rules for one day. I'm just wondering how much of accidents might get reduced. So yeah, that's about it.
12: Thank you.
14: Hi.
12: Hi.
14: உங்க பேர் என்ன?
12: என் பேர் சாதனா.
14: நீங்க வண்டி வச்சிருக்கீங்களா?
12: ஆமா.
14: எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க?
12: நான் ஒரு சுமார் 2 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்.
14: லைசன்ஸ் இருக்கா?
12: ஆமா, கண்டிப்பா இருக்கு.
14: ஓகே. டிராபிக் போலீஸ் கிட்ட ஃபைன் பே பண்ணிருக்கீங்களா?
12: இல்ல, இது வரைக்கும் எதுக்கும் பே பண்ணது இல்ல.
14: டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
12: ஆமா, கண்டிப்பா.
14: எல்லாரும் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா?
12: நிறைய பேர் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது கிடையாது. எஸ்பெஷலி இந்த டூ வீலர்ஸ் அண்ட் பைக்ஸ் அண்ட் ஈவன் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் யாருமே டிராபிக் இது ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்றது கிடையாது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த பப்ளிக் பஸ்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்டாப் சிக்னல்லே நிக்க மாட்டாங்க, அவங்க வாட்டில போய்கிட்டே இருப்பாங்க. அண்ட் டூ வீலர்ஸ் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் அதெல்லாம் போடுறது கஷ்டம். அண்ட் ஷேர் ஆட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வாட்டில திடீர்னு எந்த சிக்னலுமே கொடுக்காம நடு ரோட்லயே நின்றுவாங்க. அண்ட் வண்டி அவங்க நின்றுட்டு எடுக்கும் போதும் அவங்க பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு எல்லாம் பாக்கவே மாட்டாங்க, அவங்க வீட்டுல எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க.
14: நீங்க என்ன டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்க?
12: ஸ்டாப் சிக்னல் போட்டோன்னு நிப்பேன் அண்ட் ஸ்பீட் லிமிட் அதுக்கேத்த மாதிரி ஓட்டுவேன். அந்த மாதிரிதான் ரெகுலர் ரூல்ஸ்.
14: சாதாரணமா ஆக்சிடென்ட்ஸ்க்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
12: ஆக்சிடென்ட்ஸ் காரணம் வந்து இவங்க வந்து இக்னோர் பண்றது, சுத்தி என்ன வண்டி வருது எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அவங்களே ஒரு சொந்த வேர்ல்ட்ல ஓட்டிட்டு இருப்பாங்க. வண்டியை பாத்தீங்கன்னா பின்னாடி வண்டி வருதா ஹார்ன் அடிக்கிறாங்களா எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. அதுதான்
14: வண்டி ஓட்டும் போது செல்போன் யூஸ் பண்ணுவீங்களா?
12: எப்படியாவது எமர்ஜென்சி அப்ப கால் வரும்போது ஆன்சர் பண்றதுதான், ஆனா ரெகுலர் பேசிஸ்ல எல்லாம் ஓட்டுறது கிடையாது, எடுக்கிறது கிடையாது.
14: தேங்க்யூ.
12: தேங்க்யூ.
5: Now we have Nikita who will share few tips on teen driver safety.
15: Hi everybody. It's spring and every teen wants to hit the road, right? So as a parent, the fact that your teen is now behind the wheel probably makes you a little nervous. Whatever happened to that toddler who asked you to tie his shoes? Whatever happened to that third grader who asked you for your help with her homework? Whatever happened to that seventh grader you used to watch at scooter practice? Your teen is now entering a world of responsibilities, a world that needs your influence. It's important that you guide your teen throughout their entire life, especially when they are learning how to drive safely. Under Your Influence has three great links that can help you in your education efforts. Number one, guidance and enforcement, which is tips on helping your teen follow the rules of the road. Number two, tips on driving with your teen, which is reminders to use when practicing driving together. Number three, educating your teen, which is tips on how to share important information with your teen. Please make sure every teen is aware of their consequences and they drive safely while riding.
5: Thank you, Nikita, for sharing some knowledge on teenage riders and drivers these days. I hope they must have gained some knowledge on how to keep themselves prepared. Keep listening to MOP CRS 107.8.
16: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான MOP-யின் சமுதாய வானொலி 107.8. தன்னலமற்று பொதுநலத்துக்கு என வாழ்பவர்கள் மிகச் சிலரே. சுதந்திர போராட்ட நேரத்தில் வாழ்ந்த தியாகிகள் பலரை வரலாறுகள் மூலம் கண்டுணர்ந்துள்ளோம். அன்னை தெரசா மேதா பட்கர் வரிசையில் இப்போது பலருக்கும் அறிமுகமாயிருப்பது நம் தமிழகத்தைச் சேர்ந்த டிராபிக் ராமசாமி. இவரை பலர் அஹிம்சை அண்ணியன் டிராபிக் ராமசாமி என்றும் அழைப்பர். இவரது முறையான கல்வி 12ஆம் வகுப்புடன் முடிந்தது. பின்னர் பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூட் மும்பை கல்வி நிறுவனத்தில் அஞ்சல் வழி மூலம் துணித்துறையில் AMIE என்ற பட்டம் பெற்றார். ஊர்காவல் படையிலும் முன்பு பணியாற்றியுள்ளார். ஒரு மில்லில் பியூனாக வேலை பார்த்த ராமசாமி சென்னை பாரிமுனையில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த போக்குவரத்து காவலருக்கு உதவி இருக்கிறார்.
17: இதனால் அவரை பாராட்டும் வகையில் அவருக்கு அடையாள அட்டை வழங்கியிருக்கிறார்கள் போக்குவரத்து காவலர்கள். இதனாலேயே ராமசாமி என்ற பெயருக்கு முன்னால் டிராபிக் என்ற அடையாள பெயர் ஒட்டிக்கொண்டு டிராபிக் ராமசாமி ஆனார். பொதுமக்கள் நலன் கருதி பல்வேறு எப்போடா 58 வயசாகும், நிம்மதியா வீட்டுல ஓய்வெடுக்கலாம் என்பதுதான் வேலைக்கு போகும் பலரது கனவு. தனது 73 வயசில் தான் நேசிக்கும் சென்னை நகரம் ஒரு தூய்மையான நகராக மாற வேண்டும் என நடு ரோட்டில் நின்று கொண்டு டிராபிக் ஒழுங்குபடுத்துவது, பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த மீன்பாடி வண்டிகளை ஒழித்தது, பொதுமக்கள் பஸ்ஸில் பயணம் செய்வதற்கு இடையூறாக சில வழித்தடங்களில் இருந்த ஆட்டோக்களை ஒழித்தது, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் தெருமுனை ஆக்கிரமிப்பு கடைகளை இடிக்க கோர்ட்டில் கேஸ் போட்டு வெற்றி அடைந்தது என இவரது பொதுநல சாதனைகள் நீளும். மீன்பாடி வண்டிகளை கேஸ் போட்டு ஒழித்ததால் இவர் மீது கோபம் கொண்ட சிலர் அடியால் வைத்து அடித்து இவரது ஒரு கண்ணை செயலிழக்க வைத்தார்கள். இருந்தாலும் இவரது சாதனை பயணம் இன்னும் தொடர்கிறது. இப்படி பொதுநலம் ஒன்றையே குறிக்கோளாக வாழ்ந்து வருபவருக்கு குடும்பம் எப்படி துணை நிற்கும்? அவர் முட்டாள்தனமான காரியம் செய்கிறார் என ஒதுக்கி வைத்துள்ளது அவரது குடும்பம். தனது பொதுநல சேவையால் பல சமூக விரோதிகளின் எதிரியாகிவிட்டபடியால் தனது குடும்பத்துக்கு அவர்கள் மூலம் ஆபத்து வரலாம் என கருதி தற்போது நண்பர்களின் துணையுடன் தனியாக வசித்து வருகிறார். எந்த அரசு வந்தாலும் தப்பு நடக்கிற இடத்தில் எல்லாம் தட்டி கேட்கும் இவரால் அரசுக்கு தலைவலிதான். டிராபிக் ராமசாமி ஏராளமான பொதுநல வழக்குகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். 2002 சென்னையில் அதிக எடை ஏற்றி கொண்டு கட்டுப்பாடில்லாமல் ஓடிய மீன் ஏற்றும் வண்டிகளுக்கு எதிராக நீதிமன்ற தடை பெற்றவரும் இவரே. சென்னையில் அனுமதி இல்லாமல் பல அடுக்கு கட்டிடங்களை கட்டிய பெரும் முதலாளிகளுக்கு எதிராக பல வழக்குகளை போட்டு பல கட்டிடங்களை இடிக்க வைத்தார். பல கட்டிடங்கள் செயலிழக்க செய்தார். கட்டிடங்கள் கட்டுவதில் ஒரு முறைமையை உருவாக இது வழிவகுத்தது. சென்னையில் கட்டப்படும் எல்லா கட்டிடங்களும் கார் நிறுத்த வசதிகளுடன் மட்டுமே கட்டப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற ஆணையினையும் இவர்தான் பெற்றார். இது இன்று தமிழகம் முழுக்க பரவலாக அமல் செய்யப்படுகிறது. அரசு நிதி வீணடிக்கப்படுவது, முறைகேடாக அரசு செயல்பாடுகள் ஆகியவற்றுக்கு எதிராக தொடர்ச்சியாக நீதிமன்றத்துக்கு சென்றபடியே இருக்கிறார் ராமசாமி. இவர் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் சென்னை தென் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். டிராபிக் ராமசாமி அவர்களால் தொடர்ந்த வழக்குகளால் கோபம் கொண்ட எதிர்த்தரப்பினரால் பலமுறை தாக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவரது பணிகளை அவர் கைவிட்டதில்லை. 2000 இவர் வழக்கறிஞர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குக்காக வழக்கறிஞர்களாலேயே தாக்கப்பட்டார். 2002 மீன் விற்பனையாளர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார். இவர் மீது பல்வேறு பொய்வேறு வழக்குகள் காவல்துறையினரால் போடப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். டிராபிக் ராமசாமிக்கு ஆயுதப்படை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் அவருக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அவரது பணிகளுக்கு பல தடங்கல்கள் இருந்தாலும் தொடர்ந்து இயங்க அவருக்கு பொதுமக்கள் உதவி புரிகின்றனர். டிராபிக் ராமசாமி அவர்களைப் போல ஒரு பொது நலம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் எல்லோருக்குள்ளும் இருந்தாலும் குடும்பம் அல்லது தொழில் என ஏதாவது ஒன்று தடுக்கும். எனவே முழுதாக இறங்காவிட்டாலும் சமூகம் நன்றாக இருக்க களத்தில் இறங்கி களை எடுக்கும் டிராபிக் ராமசாமி அவர்களுக்கு உதவியாக இருப்போமா?

0: ஐயோ போன் அடிக்குது, எங்க அடிக்குதுன்னு தெரியலையே. எங்க போனு?
1: அம்மா வேணா எடுக்காதீங்க.
0: போன கொடு, நீ ஒழுங்கா சித்து சாப்பிடு, நான் போன் பேசணும், லேட் ஆயிடுச்சு வேற.
1: அம்மா வண்டி ஓட்டணுமா? வேணாமா?
0: எனக்கு தெரியும், ஏற்கனவே ஆபீஸ்க்கு வேற லேட் ஆயிடுச்சு, ஒன்ன வேற ஸ்கூல்ல விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு வேற போகணும். ஹலோ, ஆ அப்படிங்களா? ஆ சரிங்க. ஹலோ, ஆ சொல்லுங்க. ஆ வந்துட்டே இருக்கேங்க, இந்த ஆபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன், குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, வண்டி தருவாருதே. ஐயோ ஐயோ, முன்னாடி போற வண்டியில இடிச்சிட்டனே. ஐயோப்பா, எங்க எதுவும் ஆகலையே, கண்ணு எதுவும் ஆகலையில.
1: அம்மா இதுக்கு தான் வேணாம்னு சொன்னேன், நீ போன் பேசின பத்தியா என்ன ஆச்சு?
0: வண்டி ஓட்டும் போது மொபைல் பேசாதீர்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

சாலை என்பது பயணிக்கவா அல்லது மரணிக்கவா? சாலை பயணம் என்பது மரணத்தை முன்னிறக்கையில் அமர வைத்து செல்வது போலாகிவிட்டது. இப்போது வாகன யமன் எப்போது வந்து உயிரை இழுத்து செல்வான் என்று அறிய முடியாத சூழல். எப்பொழுதும் மரணம் நிகழலாம் என்னும் நிலையில் நிகழ்கின்றன இன்றைய சாலை பயணங்கள். ஒரு அமெரிக்கரும் ஒரு இங்கிலாந்து நாட்டவரும் ஒரு இந்தியரும் பேசிக் கொண்டார்கள். அமெரிக்கர் சொன்னார், எங்கள் நாட்டில் வாகனங்கள் வலதுபுறமாக செல்லும். இங்கிலாந்துக்காரர் சொன்னார், எங்கள் ஊரில் இடதுபுறமாக செல்லும். இந்தியர் கடைசியாக சிரித்து கொண்டே சொன்னார், எங்கள் ஊரில் இடைவெளி இருக்கும் இடமெல்லாம் செல்லும் என்று. இந்திய சாலைகளில் மட்டுமே சுமார் 3 லட்சம் விபத்துகள் வருடந்தோறும் நிகழ்கின்றன. 80,000 உயிர்களை கொல்லும் இந்த சாலை விபத்துகள் மூலம் ஆண்டுக்கு 3,600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகின்றது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சாலைகளை பயன்படுத்துவோரின் அலட்சியமே 90 விழுக்காடு விபத்துகளுக்கு காரணமாகிறது என்று இந்தியாவிலும் உலக அளவிலும் எடுக்கப்பட்ட ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மஞ்சள் விளக்கு என்பது வேகத்தை குறைப்பதற்கான எச்சரிக்கை விளக்கு என்பதற்கு பதிலாக வேகத்தை கூட்டுவதற்கான எச்சரிக்கை விளக்காகத்தான் சென்னை வாசிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மஞ்சள் விளக்கு வந்தவுடன் காரை நிறுத்தினால் பின்னால் வருபவன் அடுத்த சிக்னல் வரும் வரை திட்டி தீர்ப்பான், அல்லது இருசக்கர வாகனங்களும் ஆட்டோக்களும் நம்முடைய காரை முத்தமிடும். சென்னையில் லேன் இருப்பதும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் பெரும்பாலானோருக்கு தெரிவதில்லை, அல்லது தெரியாதது போல நடிக்கிறார்கள். ரயில்வே கிராசிங் என்றால் இருசக்கர வாகனத்தை சாய்த்து நுழைப்பது எழுதப்படாத தேசிய சட்டமாகிவிட்டது. ஆட்டோக்கள் என்றால் பாம்பு போல வளைந்து ஓட வேண்டும் என்பதும், தண்ணீர் லாரியனில் சுய பக்தரின் வேக பந்து போல செல்ல வேண்டும் என்பதும், இருசக்கர வாகனங்கள் எனில் கோடிட்ட இடங்களை நிரப்புவது போல செல்ல வேண்டும் என்பதும் தான் இன்றைய சென்னை போக்குவரத்து விதிகள். இந்த விதிகளின்படி செல்லவில்லை எனில் வசவும் புதுசா ஓட்டான் போல என்னும் நக்கல் பேச்சுகளும் தான் பரிசு. உலகின் 80% வாகனங்கள் வளர்ந்த நாடுகளிடம் இருக்கின்றன. ஆனால் 80% விபத்துகள் வளரும் நாடுகளில் தான் நிகழ்கின்றன என்கிறது ஆய்வு ஒன்று. காரணம், வளர்ந்த நாடுகளில் உள்ள சீரான போக்குவரத்து விதிமுறைகளும் அதை நிறைவேற்றுவதற்கு எடுக்கப்படும் பாரபட்சமற்ற சட்ட ஒழுங்குகளும் தான். அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் சாலை விதிமுறைகளை மீறுவோர் பாரபட்சமின்றி தண்டனை பெறுகிறார்கள். குறிப்பிடப்பட்டுள்ள வேகத்துக்கு அதிகமாக வாகனம் ஓட்டும் வாகன ஓட்டிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அபராதம் கட்டியே ஆக வேண்டும். ஓட்டும் வேகத்திற்கு ஏற்ப அபராத தொகை அதிகமாகும். எத்தனை தடவை வேகமாக ஓட்டுகிறோம் என்பதற்கு ஏற்பவும் அபராதம் அதிகரிக்கும். பள்ளிக்கூடம் இருக்கும் பகுதிகளில் வேகமாக காரை ஓட்டினாலோ, சாலை பணி நடக்கும் இடங்களில் வேகமாக காரை ஓட்டினாலோ பல மடங்கு அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். அபராதம் கொடுக்க வரும் காவல்துறையினரை லஞ்சம் கொடுத்து மடக்க முடியாது. விஸ்கான்சின் மாநிலத்தில் உள்ள மில்வாக்கியில் அதிக வேகத்தில் ஓட்டிய ஒரு உயரதிகாரிக்கு போக்குவரத்து காவலர் அபராதம் விதித்த நிகழ்வு ஜேர்னல் சென்ட்ரல் பத்திரிகையில் வெளியானது. அமெரிக்க வாகனங்களில் குழந்தைகளுக்கான தனிப்பட்ட இருக்கைகள் இருக்கின்றன. அங்கே அந்த இருக்கைகளில் தான் குழந்தைகளை அமர வைக்க வேண்டும், இல்லையே கடுமையான அபராதம் கட்ட வேண்டியதுதான். குறிப்பிட்ட வரிசையில் பயணிப்பவர்கள் சிக்னல் செய்யாமல் அடுத்த வரிசைக்கு

0: செல்வதோ அல்லது குறுக்கும் நெடுக்குமாக ஓட்டுவதோ அமெரிக்காவில் அபூர்வமான காட்சிகள். முன்னால் செல்லும் யாராவது தவறு செய்கிறார்கள் என்றால் பின்னால் வருபவர் ஹாரன் அடித்து கண்டிப்பார். அப்படி செய்வது முன்னால் செல்பவரை திட்டுவது போல. அமெரிக்காவில் வருடக்கணக்கில் கார் ஓட்டினால் 2-3 முறை ஹாரன் சத்தம் கேட்கலாம், அவ்வளவுதான். மற்றவர்களின் கவனத்தை கவரவோ ஹாய் சொல்லவோ தவறு ஏதும் நிகழாமல் ஹாரன் அடிப்பதோ சட்டப்படி குற்றம் அமெரிக்காவில். அமெரிக்க சாலைகளின் வலது ஓரத்தில் அவசர தேவை வாகனங்கள் செல்வதற்காக மட்டுமே ஒரு வரிசை இருக்கும், ஹோல்டர் என்பார்கள். அதில் வேறு வாகனங்கள் ஏதும் செல்லக்கூடாது என்பது சட்டம். அதை யாரும் மீறுவதும் இல்லை. சாலையில் ஆம்புலன்ஸ் வாகனம் வருகிறது என்றால் உடனே எல்லோரும் வலது ஓரமாக சென்று வழிவிட வேண்டும். போக்குவரத்து நெரிசல் உள்ள நேரங்களில் இந்த அவசர சிகிச்சை வாகனம் ஓரமாக இருக்கும் பிரத்யோக சாலையில் பயணிக்கும். நோயாளிக்கு போக்குவரத்து நெரிசலினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. வில் என்னும் அறிவிப்பு பலகை சிறு சாலை சந்திப்புகளில் எல்லாம் காணப்படும். நள்ளிரவானாலும் கூட அங்கே பயணிக்கும் வாகனங்கள் அந்த அறிவிப்பு பலகையை பார்த்தவுடன் நின்றுவிட்டுதான் செல்கின்றன. பள்ளிக்கூட சிறுவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் கதவு திறந்திருக்கிறது என்றால் நில் என்று அர்த்தம். குழந்தைகள் இல்லை என்றால் கூட கதவு திறந்திருக்கும் பள்ளிக்கூட வாகனங்களை கடந்து செல்லும் வாகனங்கள் நின்றுவிட்டுத்தான் சென்றாக வேண்டும். இல்லையேல் பள்ளிக்கூட வாகன ஓட்டியே நிற்காமல் செல்லும் வாகனங்களின் விவரங்களை காவல்துறைக்கு தெரியப்படுத்தி அபராதம் செலுத்த வைப்பார். மேலை நாடுகள் எல்லாவற்றிலுமே பாதசாரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் சாலை விதி வழக்கத்தில் உள்ளது. சாலையில் பாதசாரி வந்துவிட்டார் என்றால் வாகனங்கள் நின்று அவருக்கு வழிவிட்டு செல்கின்றன. இது பெரும்பாலான விபத்துகள் நிகழாமல் தடுக்கிறது. 1896 முதல் சாலை விபத்து பதிவு செய்யப்பட்ட போது மக்கள் அதிர்ந்து போனார்கள். சாலையில் விபத்துகள் நடக்குமா என்ற வியப்பு அவர்களுக்கு. இனிமேல் இது போன்ற விபத்துகள் நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று உடனே அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. 100 கடந்துவிட்டது. இன்று சுமார் 1.5 கோடி பேர் வருடந்தோறும் விபத்துகளில் சிக்கி உயிரிழக்கிறார்கள். 50 கோடி பேர் காயமடைகிறார்கள் என்கிறது உலக சுகாதார நிறுவனம். இதே நிலை நீடித்தால் இந்த புள்ளி விவரங்கள் 2020களில் இன்றைய நிலையை விட சுமார் 65 விழுக்காடுகளுக்கு மேல் அதிகரிக்க கூடும் என்று அந்த நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளரும் நாடுகளில் ஏற்படும் அதிகப்படியான விபத்துக்கு காரணம் இருசக்கர வாகனங்கள், சைக்கிள்கள் மற்றும் பாதசாரிகள் என்கிறது உலக சுகாதார நிறுவன அறிக்கை. தமிழ்நாட்டில் மட்டும் 83 லட்சம் வாகனங்கள் ஓடுகின்றன. 2005 மட்டுமே சுமார் 60,000 விபத்துகள் தமிழகத்தில் நடந்திருக்கின்றன. சுமார் 10,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சாலை விபத்துகளில் காயமடைபவர்களை பொறுத்தவரையில் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புதல் என்பது வளரும் நாடுகளில் மிக மிக குறைவு. ஆனால் வளர்ந்த நாடுகளில் காயமடைபவர்களில் 98% மக்கள் மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள். காரணம், அவர்களுடைய வாகனங்கள் விபத்து சோதனைகளையும் காற்றுப்பை வசதி போன்றவற்றையும் கொண்டிருப்பதும், அங்கு வாகன ஓட்டிகள் இருக்கை பார்ப்பை அணிவது கட்டாயமாகப்பட்டிருப்பதும் தான். பல நாடுகளில் விபத்து நிவாரண உதவிகள் நல்ல நிலையில் இல்லாததும் விபத்துகளில் காயமடைவோர்களை வெகுவாக பாதிக்கிறது. இந்தியா போன்ற நாடுகளில் நடுத்தர மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே வசிப்பவர்கள் விபத்து காப்பீடு செய்து கொண்டிருப்பது மிகவும் அபூர்வமாக இருப்பது விபத்தில் காயமடைந்தவர்களின் மருத்துவ உதவியை பாதிக்கிறது. விபத்துகளின் மூலமாக உயிரிழப்புகள் நேர்வதற்கு காரணமாக உலக சுகாதார நிறுவனமும் உலக வங்கியும் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கைகளில் பல செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலாவதாக, வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதும் தேவையற்ற சாலை பயணங்களும் சாலைகளில் உறுதிக்கும் தகுதிக்கும் மீறிய வாகனங்களின் எண்ணிக்கைக்கும் வாகனங்களின் வடிவங்களும் விபத்துக்களை நிர்ணயிக்கும் காரணங்களில் சில. இருசக்கர வாகனங்கள், 3-சக்கர வாகனங்கள், 4-சக்கர வாகனங்கள் இவையெல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே சாலையில் செல்லும் இடங்களில் விபத்துகள் அதிகரிக்கின்றன. இரண்டாவதாக, அதிக வேகமாக கார் ஓட்டுவதும் குடித்து விட்டு கார் ஓட்டுவதும் கைபேசி போன்றவற்றை பயன்படுத்தி சாலையில் கவனத்தை செலுத்தாமல் வண்டி ஓட்டுவதும் வாகனங்கள் செல்ல சரியான சாலை வடிவமைப்பு இல்லாமல் இருப்பதும் சாலை விதிகள் சரியாக அமல்படுத்தப்படாமல் இருப்பதும் விபத்துக்கான காரணங்களில் இன்னும் சில. மூன்றாவதாக இருக்கை வார்ப்பாட்டை அணியாமல் இருப்பது, வாகனம் ஓட்டும் வயது வராதவர்கள் வாகனம் ஓட்டுவது, மக்களிடையே சகிப்புத்தன்மை இல்லாமல் இருப்பது, தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்கள் ஓட்டுவது, வாகன ஓட்டிகள் செய்யும் சிறு சிறு தவறுகளை மன்னிக்கும் மனநிலை இல்லாமல் இருப்பதும் போன்றவையும் விபத்துகளை உருவாக்குகின்றன.
1: நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியா ஒரு நேர்காணல் பேச வராரு டிராபிக் போலீஸ் மிஸ்டர் பாலாஜி. அவர் என்ன சொல்றாருன்னு கேக்கலாமா? இந்த நேர்காணலில் நான் உங்களுடன் சுமித்ரா. ஹலோ சார்.
2: ஹலோ,
1: எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 ல இருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க,
1: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
2: என் பேர் பாலாஜி, நான் ஒரு 4 வருஷமா டிராபிக் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பாத்துக்கிங்க டிராபிக்ல?
2: இனிஷியலா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டிராபிக்கோ இல்ல இவ்வளவு பஸ் இவ்வளவு கார்ஸ் இதெல்லாம் இல்ல. இப்போ வந்து இதெல்லாம் அதிகமாகி இப்போ இன்னும் டிராபிக் அதிகமா தான் போயிட்டே இருக்கு. அண்ட் எவ்ரிடே நிறைய ப்ராப்ளம்ஸ்னால டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுங்கறதே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஜாபா தான் ஆயிட்டு இருக்கு.
1: நிறைய டிராபிக் இருக்கப்போ அந்த அந்த இடத்துல ஒரே ஒரு போலீஸ்மேன் தான் ஜங்ஷன்ல இருக்காருன்னா அந்த சிச்சுவேஷனை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க?
2: இல்ல, ஒரு போலீஸ்மேன் இல்ல, அது வந்து பீக் அவர்ஸ் இல்ல நார்மல் அவர்ஸ் அதை பேஸ் பண்ணி எங்க அதிகமா டிராபிக் ஆகும் எங்க கம்மியா டிராபிக் ஆகுங்கறது எங்களுக்கு ஓரளவு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில ஒரு 8 to 9 வந்து மவுண்ட் ரோட் பக்கம், அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் அந்த ஏரியாஸ்ல எல்லாம் கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஆபீஸ் விடுற டைம்லயும் அங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ அங்க வந்து ஒரு 20 feet அப்படி இல்லைனா ஒரு 2 சிக்னலுக்கு ஒரு போலீஸ் கண்டிப்பா நிற்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அங்க டிராபிக் ஜாம் ஆகும்போது நியர்பை போலீஸை கான்டாக்ட் பண்றதோ இல்ல அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கறதோ எங்களுக்கு ஈஸியா இருக்கும். நாங்க எங்க ஒர்க்க பிளான் பண்றதே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவோம்.
1: ரெய்னி சீசன்ல டிராபிக் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க?
2: ரெய்னி சீசன்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எடுத்துப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி 2 வீலர்ஸோட கிரவுட் நிறைய குறைஞ்சிடும். ஸோ அந்த நேரத்தில் டிராபிக் கண்ட்ரோல் பண்றது நார்மல் சீசனோட ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா அந்த நேரத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆகும், அதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளமா இருக்குமே தவிர அந்த நேரத்துல டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான வேலையா இருக்காது. ஏன்னா நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
1: எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ்ல பவர் இல்லாதப்போ என்ன பண்ணுவீங்க? டிராபிக் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க?
2: ஹேண்ட் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி தான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அப்போதான் பயங்கர காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன்னா எல்லாருமே அர்ஜென்ட்ல இருப்பாங்க, ரஷ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க கண்ணு முன்னு தெரியாம வண்டி ஓட்டும் போது மிடில் ரோட்ல நின்று நாங்க டிராபிக் கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அந்த நேரத்துல நிறைய சொல்ல வேண்டியிருக்கும், நில்லுங்க இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து கொடுத்து கஷ்டப்பட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுவோம்.
1: எந்த எந்த மாதிரி ஏஜ் குரூப் பீப்புள் வந்து டிராபிக்க வயலேட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: டிராபிக் வயலேட் பண்றதுக்கும் ஏஜ் குரூப்புக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணல. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா யாரு அர்ஜென்சில போயிட்டு இருக்காங்களோ அவங்க தான் டிராபிக்க வயலேட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து சீக்கிரம் போகணும், எனக்கு அந்த இடத்துக்கு உடனே போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து சரி ஓகே எல்லோ சிக்னல் தானே ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரெட் மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஏஜ் குரூப்க்கும் டிராபிக் வயலேட் பண்றதுக்கும் அதிகமா சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. அர்ஜென்சி யாருக்கு இருக்கோ அவங்க டிராபிக் வயலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க இன்னைக்கு.
1: ஓகே, அந்த மாதிரி டிராபிக் ரூல்ஸ் வயலேட் பண்றவங்களை எப்படி என்ன பண்ணுவீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
2: அது டிபெண்ட்ஸ்மா. இஃப் ஹாஸ்பிட்டல்ல உண்மையிலே யாராவது அர்ஜென்டா இருக்காங்க அப்படின்னா சரி இப்போ கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். இல்ல ரொம்ப ஃபன்னுக்கு இல்ல வீம்புக்கு டிராபிக் வயலேட் பண்ணாங்கன்னா கூப்பிட்டு வார்ன் பண்ணுவோம். இஃப் தே ஆர் டூயிங் இட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன்னா ஃபைன் பண்ணி. ஸோ டிபெண்ட்ஸ் அந்த அந்த சிச்சுவேஷன்ல என்ன கேஸ்ல அவங்க டிராபிக் வயலேட் பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க டீல் பண்ணிப்போம்.
1: சப்போஸ் ஆம்புலன்ஸ் டிராபிக்ல மாட்டிச்சுன்னா அந்த சிச்சுவேஷனை எப்படி கிளியர் பண்ணுவீங்க?
2: இப்போ அது வந்து எந்த ஏரியால மாட்டுதுங்கிறத பொறுத்து. இப்போ டிராபிக் கம்மியா இருக்கிற ஏரியால ஆம்புலன்ஸ் வந்து மாட்டுச்சு அப்படின்னா கேர் பண்றது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மவுண்ட் ரோடில உங்க காலேஜ் பக்கத்துல எங்க டிராபிக் ஆம்புலன்ஸ் மாட்டினாலும் அதை கிளியர் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். ஸோ மத்த எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு மத்த வண்டியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் அனுப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதர் சிக்னல்ல நிக்கிறவங்களும் அர்ஜென்சியில நிப்பாங்க. ஸோ அதனால அவங்கள்ட்ட தான் சுத்தி வாங்க வேண்டியிருக்கும். பட் அகைன் ஆம்புலன்ஸ் ப்ரியாரிட்டியா இருக்கிறதுனால மத்த எல்லா வண்டியும் பிளாக் பண்ணிட்டு அந்த ஏரியாவை மட்டும் கிளியர் பண்ணி ஆம்புலன்ஸ் போக சொல்லிடுவோம்.
1: ஓகே சார், இப்ப இருக்க யூத்க்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம் இருக்கீங்க?
2: இப்ப இருக்கிற யூத்ஸ்க்கு மெயின் அட்வைஸ் வந்து எல்லாரும் கண்டிப்பா உடனே லைசன்ஸ் எடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வி கேட்ச் அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் எப்ப போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, அதுக்கப்புறம் டிராபிக் ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, அது உங்க சேஃப்டிக்கு தான், எங்க சேஃப்டிக்கு இல்ல. சிக்னல் எல்லோ மாறுனுச்சுன்னா அவசரத்துல இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெட் ஆன் கிரீன் வந்ததுக்கு அப்புறம் போங்க, ரெட் சிக்னல் இருக்கும்போது கிராஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கிவ் வே டு ஆம்புலன்ஸ். வயசானவங்க ரோட கிராஸ் பண்றாங்கன்னா கொஞ்சம் நின்னு போங்க. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், ஆனா நிறைய பேருக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும்.
1: செல்போன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நிறைய ரூல்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சிருக்கா?
2: அதை யூஸ் பண்ணாம விட்டவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் உண்மையிலே குறைஞ்சிருக்குங்கிற டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் இன்னும் சில பேர் வயலேட் பண்றாங்க, அவங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் பார்க்கலாம் அந்த இடத்துல. அண்ட் அதுவும் இல்லாம இப்போ அந்த ப்ளூடூத் வந்ததுனால செல்போன் யூஸ் பண்ணாம ப்ளூடூத் மாட்டிட்டு தே ஆர் டாக்கிங். செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க நாங்க சொல்றது வந்து நீங்க செல்போன் பேசிட்டு போறது இல்ல, பேசாம போறது. வண்டி ஓட்டும் போது ரோட கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டுறது. ஸோ ஷார்ட்கட்ஸ் எடுத்துட்டு நீங்க மறுபடியும் பேசிட்டே போனீங்கன்னா டிராபிக் ரூல்ஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது, யாரு கை காட்டுறாங்க, யாரு கிராஸ் பண்றாங்க, அதெல்லாம் நோட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்க பேசாம ரோட கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டுனீங்கன்னா, ஐ மீன் ரூல்ஸ் ஆர் மென்ட் டு ப்ரொடெக்ட். ஸோ அதனால நீங்க ரோட கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டுனீங்கன்னாலே சேஃபா இருக்கும்.
1: ஓகே சார், உங்க பொண்ணான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி
1: எனக்கு சொல்லாதீங்க. இவ்வளவு சீக்கிரமாகவும் வேகமாகவும் உங்க குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு சொல்லுங்க உங்க நன்றிய.
3: டிரைவர் தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. சீக்கிரமா வண்டி ஓட்டிட்டு வந்து என் குழந்தை உயிரை நீங்க தான் காப்பாத்தினீங்க.
4: என்னமா, நான் என் கடமை தானே செஞ்சேன். நான் வேகமா வரதுக்கு வழி விட்ட பொதுமக்களுக்கு தான் உங்க நன்றி போய் சேரும்.
3: ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்குள்ளயும் ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு, அது நினைச்சு தயவுசெய்து ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்க. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
1: என்ன நேயர்களே, இந்த முழுநீள ஒளிச்சித்திரத்தை கேட்டீங்களா? இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உபயோகமாகவும் இருந்திருக்கும் நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறோம். இத மனசுல வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம்.
5: Wear helmet, obey traffic rules, signals, always carry your license. Drive safe, be safe.
1: மேலும் பல நல்ல நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா,
5: உங்க நேஹா. Stay tuned to MOPCRS 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
0: நமது வானொலி,
1: நமது பெருமை.
2: என்னங்க இது? நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
3: நீங்க
2: சொல்றதும் உண்மைதாங்க.
3: இப்ப இந்த மருந்து பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஃப்ல இருக்க வேணாமா?
2: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
4: நுகர்வோர் கவனிக்க,
3: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
4: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்தீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அதை கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவும் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட்செல்ஃப் will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP
4: சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலே நலம் நிகழ்ச்சியை.
5: You're listening to MOPCRS 107.8, our community, our pride.
6: Hello listeners, this is RJ Bhavika and you're listening to MOP Community Radio 107.8, our community, our pride. Today we have with us Dr. Smita Rukmani, who will give us some insights on schizophrenia, a mental disorder that a very few people are aware of. Dr. Rukmani, professionally qualified as a clinical psychologist from NIMHANS, Bangalore, is a doctorate in psychology. She is

0: that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society. Our radio.
4: Our pride.
5: ஹலோ
6: ஹலோ,
5: இது கார்த்திகோட அம்மாவா?
6: ஆமா மேடம், யார் பேசுறது?
5: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
6: சொல்லுங்க மேடம்.
5: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
6: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
5: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
6: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துட்டேன்.
5: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா?
4: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான், என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
5: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: போய் ஹைஜீன் ஃபுட்காக தேடி, ஈவன் இஃப் தே கோன் கெட் ஃபுட், வி ஆர் நாட் ஷுர் வெதர் தி ஃபுட் இஸ் ஹைஜீன், பிகாஸ் தே ஆர் நாட் கோன் மேக் இட், தே ஆர் கெட்டிங் இட் ஃப்ரம் சம்வேர்
1: அண்ட் யூ டோன்ட் நோ வாட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் இன் சைட் த கிச்சன் ஆல்சோ.
0: எக்ஸாக்ட்லி. ஸோ வி கான்ட் ஜட்ஜ் தட், லைக் ஹவ் ஆர் தே டூயிங், ஆர் தே கிளீன், இஸ் த ஃபுட் கிளீன்,
2: ஃபர்ஸ்ட் ஆர் தேர் வெசல்ஸ் கிளீன்.
0: எஸ்.
1: ஸோ இப்போ ஃபுட்டை பற்றி பேசுகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்ச ஹோட்டல்லாம் போயிருப்போம். ஸோ நம்ம கேட்கலாம் இவங்கெல்லாம் எந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்காங்கன்னு. ஸோ பிரீதா, நீ சின்ன குழந்தையாக இருக்க போது எந்த ஹோட்டல் அப்படியே ரெகுலராக போயிட்டு, மா எனக்கு இதுதான் பிடிச்ச ஹோட்டல், நான் சாப்பிட்டா இங்கே தான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி எந்த ஹோட்டல் போயிருப்பேன்?
3: நான் சின்ன வயசில் ஹோட்டல் போனேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போதும் அப்பாவை தொந்தர் பண்ணிவிட்டு அப்பா டின்னருக்கு வெளியே போகலான்னு சொல்வேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், சின்ன வயசில் வெஜிடேரியன் தான் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவேன். ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டில் பாலிமார் ஹோட்டல், பாலிமார் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும், அங்கே வந்து இந்த கீ ரோஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், அது சாப்பிட்டேன்னா அப்படியே எப்படி சொல்கிறது,
1: எங்கேயோ வேற எங்கேயோ
3: தான். அந்த சின்ன வயசில் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தோசை அவ்வளோ பெருசாக இருக்கிறதுலாம், நம்ம அம்மா வந்து சின்னதாக தோசை சுடுவாங்க, இதனால இவ்வளோ பெரிய தோசையாக கொண்டு வருவாங்கன்னு பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ன்னு பார்த்தீங்கன்னா தல்பா கட்டு பிரியாணி கூப்பிட்டு போவாங்க.
1: இப்போ கூட பீப்புளா கிரேசி அபவுட் தல்பா கட்டி பிரியாணி, அதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்கு.
3: பிரியாணி யாருக்கு தாங்க பிடிக்காது?
1: அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஸ்ராவினி, நீ சின்ன குழந்தையாக இருக்க போது எந்த ஹோட்டல் வந்து உங்கள் அப்பாவை டார்ச்சர் பண்ணிட்டு சொல்லுவேன், இந்த அப்பா எனக்கு இந்த ஹோட்டல் தான் கூட்டிட்டு போறேன்?
0: எனக்கு வந்து ஒரே ஹோட்டல், அதுவே ஹேபிட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் கூட எனக்கு அதே ஹோட்டல் தான், சங்கீதா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அது எதுக்குன்னா எங்கள் மம்மி டாடி கல்யாணம் ஆன வயசுலேருந்தே இருக்கு சங்கீதா. ஸோ அவங்களும் சாப்பிட்டு எங்களையும் சாப்பிட வச்சு இப்போவும் சாப்பிட்டுட்டே இருந்து, ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்.
1: அது ஃபியூச்சர்ல அப்படியே போயிட்டு இருக்கோம்,
0: போயிட்டே இருக்கும்.
1: நமிதா, நீங்க வந்து சொல்லுங்க எந்த ஹோட்டல்ல ரொம்ப விரும்பி போவீங்க?
2: Being a vegetarian, என்னை எப்பயுமே கோமலாஸ்க்கு தான் கூப்பிட்டு போவாங்க. அண்ட் தட் ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் இட்ஸ்
3: ஓபன். நமிதா, உங்கள் நீங்கள் ஆஸ் அ லைக் நீங்கள் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவீங்க, இந்த ரத்னா கேஃபே தெரியுமா?
2: I've heard about it, but I've never gone there.
3: Okay, you I'll have tell you. To go over there, Namita. Sambar, na, enna sambar?
0: They give sambar. They give it to you in jug. They'll pour
3: the sambar.
2: I've seen that in Mami Tiffin, which is there in Mylapore. It's still open, but I don't know how famous it is. But all the Mylapurians love to go there. And I think after Ratna Cafe, it's Mami Tiffin, which is most...
1: Talking about Ratna Cafe, like... So, நீங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ரத்னா கேஃபே போனதே இல்ல?
0: நான் இப்ப ரீசெண்டா
3: அப்படியே இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல எல்லாம் லைவ்ல போறாங்களே, இந்த சாம்பார் எடுத்து ஊத்துவாங்க, என்னடா இது இப்படி ஊத்துறாங்க, நம்மளும் ஒரு நாள் போகணும்ட்டு ஐ வென்ட் தேர்.
1: சாம்பார் ஊத்துறது
3: சாம்பாருக்காகவே போனாதான்.
2: I pass that place every day, but I don't get to go inside at all. Maybe I'm not lucky to go inside.
3: நீ மயிலாப்பூர் போனீன்னா அங்க இருக்கும்.
0: ஸோ இப்போ வரைக்கும் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை பற்றி பேசியாச்சு, இந்த ஓல்டன் டேஸ் ஃபுட்டை பற்றி பேசியாச்சு. ஸோ இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டி ஃபுட், இந்த வெஸ்டர்ன் ஃபுட், இப்போ யாரெல்லாம் எதெல்லாம் ஆப்ட் பண்ணுறாங்க, இந்த பீட்ஸா பர்கர், அதை பற்றி கொஞ்சம் பேசலாம்.
2: ஸோ டாக்கிங் அபவுட் பீட்ஸாஸ், ஐ திங்க் ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் இன்டு பீட்ஸா கார்னர், தென் ஐ மூவ் ஆன் டு பீட்ஸா ஹட். அண்ட் பீட்ஸா கார்னர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பீட்ஸா ஷாப் விச் ஐ திங்க் ஓப்பன் ஹியர் இன் சென்னை. And I don't even see any of the Pizza Corner shops or branches here in Chennai. And Pizza Corner and Pizza Hut were competing companies. And now I see only Pizza Hut which is open.
3: And yeah, I totally agree to that point. Now, 5th standard padikkum bodhu, at that time only I went to Pizza Corner first time. In Nungambakkam only it was there. Adhu vandhu oru keela pogra mari irukum. Then now after sometimes I go there and find Pizza Corner. Pizza Corner engana Pizza Hut ah da irukku. But I don't know where is that Pizza Corner and all gone.
2: So yeah, they've already shut the company, I guess.
1: Talking about pizza, there's like, now we have this normal pizza, but ippala variety of pizzas vandirukku. Na pona or restaurant la vandu there was like 30 inches pizza. Namba paadi kaiku kai alavukku irukum andha pizza adu.
3: Or slice pizza ve or namba kai alavukku irukum. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் எல்லாம் பெருசாயினே போகுது.
1: சைஸும் பெருசாயிட்டே போகுது, ஹெல்த்தும் அது மாதிரி பெருசாயிட்டே தான் போகுது. நம்மளுக்கு
0: பேசுறது விட தேர் இஸ் திஸ் திங் கால் ஃபயர் பீட்ஸா, ஃபயர் பேன் பீட்ஸா இப்போ புதுசாக ஆரம்பிச்சு. ஸோ இப்போ ட்ரெண்டியான பீட்ஸாவை பற்றி பேசணுன்னா இந்த ஃபயர் பேன் பீட்ஸா ஒன்று புதுசாக வந்திருக்கு, விச் தேர் லைட் அப் ஃபயர்.

0: This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: Do

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஏமா போனா
1: லிபர்ட்டி ஒண்ணு தாங்க,
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லு சில்லு எடுத்துன்னு வந்தேன், சில்லு கொடுமா.
1: சேஞ்ச் இல்லங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏன்பா இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விழுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க. ஐயோ சார், சார் நிறுத்துங்க சார், இறங்கணும்.
1: ஏமா, இறங்கணும் தெரியல, ஸ்டாப்பிங் வரதுக்கு முன்னால வந்து ஏஞ்சி நிக்க வேண்டியதானே? அதை விட்டு வண்டி கிளம்பதுக்கு அப்புறம் கத்திட்டு இருக்க, சீக்கிரம் இறங்குமா.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: they do have some disturbed body image. So that is one of the cause for eating disorder. Then when there is a fear of gaining, so they're very scared that they'll gain weight. So negative body image, poor self-esteem, then dysfunctional family dynamics, like as I said, single parent, divorce. So at that time, because of their insecurity, they eat a lot. When there is no sedentary life, no physical activity. Nowadays, children don't go for playing. Yeah. There is no outdoor games. More, they play football, they play everything on the system. And with eating. Watch TV with eating. So all that family, so dysfunctional and dysfunctional family dynamics, professions. There are certain professions where you have to maintain your weight. You cannot go for work. So these are all the factors which also cause for the eating disorder.
1: So how do you think this disorder affects the life of a person?
0: Yeah, that's really a good question. I'll tell you. See, when there is preoccupation with the eating disorders, when you will not, first thing is medical complication. There is lot of health problem which come across. There is lot of health problem where it comes. So your strength to carry out daily obligations come down. Then when I talk about anorexia nervosa, where they go to the fasting to the extent it can even lead to death of an individual in anorexia. The total quality of life is affected. Social relationships. You cannot, you sit, when you go to a school or a college, you cannot sit and have group lunch. You don't want to sit with group and have a lunch. Okay. So you will start avoiding social relationships. Ability to carry out your daily obligations. There will be a decline in your functions. There will be a breakdown of your personal and professional relationships. Negative impact on your mental health. You will start thinking, always you are so much preoccupied with your eating. So your thinking patterns will become a disordered thinking patterns. Constant degradation about yourself. Compulsive behavior. You will get into a lot of compulsive behaviors. To control your eating urge. So you can get into compulsive behaviors. These are some of the things which can affect in everyday factors.
1: So eating disorders can largely affect someone's life.
0: Yes, physical and mental health both.
1: So how can this disorder be treated?
0: First is definitely eating disorder, first is medical management, because definitely their physical health is very bad. So one is physical health will be very bad. If they're mentally disturbed, highly suicidal, highly violent, so inpatient treatment is very important. Inpatient treatment, medical management, nutritious, because they have lost all nutritious. So inpatient medical management is something which is important. Then is nutritious counseling. Your nutritious counseling is second thing. Then is therapy, as individual therapies with the individual counseling sessions. Then group therapy. Group therapy means a group of individuals who are affected by eating disorders.
1: Okay.
0: So 5 or 6 children or adolescent with eating problems, 6 or individuals with bulimia, binge eating. So group therapies you have. Then is the family aspects, family therapy. If there is a dysfunctional family, because dysfunctional family dynamics is one of the cause for eating disorder. If that is there, then family therapy also is
1: important.
0: Recommended.
1: Okay. So how can a family member help someone or help their child who is suffering from eating
0: disorder? Eating disorder, yes. So when you think about how a family can help, is first thing is understanding the eating habits of the child or the individual. So the family members should able to understand the eating disorder, not get angry, pick up a good time to talk to the person. When the person is in a bad mood, you go and talk, it will not work. So pick up a good time where you can talk to the individual. Explaining why you're concerned about it. Why am I concerned about your eating? See, you're my daughter or you're my brother. I'm concerned about you. Be prepared for denial and resistance. See, when we talk to them, they will deny. No, no, no, nothing. I'm always all right. In my age, people will eat like this. They'll give a lot of justification. Naan alla da irken. Meeda nariya saapidra. Nee korekkanum. எனக்கு பிரச்சனை உனக்கு பிரச்சனை. ஸோ தெல் பி லாட் ஆஃப் ஆர்குமெண்டேட்டிவ் பிஹேவியர் இந்த இண்டிவிஜுவல். தெல் ஸ்டார்ட் ஜஸ்டிஃபைங் த பர்சன், ஜஸ்டிஃபைங் தேர் பிஹேவியர், எக்ஸ்பிளைனிங் தேர். ஸோ தெல் பி லாட் ஆஃப் டினாயல் தட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் ஆர் தேர் ரெசிஸ்டன்ஸ் டு யூ அட்வைஸ். ஸோ இஃப் தட் இஸ் அண்ட் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஆஸ் எ ஃபேமிலி மெம்பர், யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் நாட் கெட் ஆங்க்ரி அண்ட் ரியாக்ட் டு தெம் ஆங்க்ரிலி. If that happens, then your relationship gets strained. So that next time you cannot really approach. So the relationship should not get strained. See that you don't get, your relationship does not get strained. And wanting to change, ask the individual wanting to change. Maybe they don't want to change for themselves, but they want to change for others, for loud person. For some reason, you want to change yourself. I want to change myself for somebody, for some reason. So ask them whether they want to change themselves for any specific reasons. Do they want to change? Be patient and supportive. Eating rules. You should have certain eating rules. For example, for binge eating or bulimia eating, first thing is, don't have too much of snacks in the house. Don't keep money, because if there is money, they can take money and go and eat and come. So minimum amount, what is needed. Watching TV and eating should not be happen. Or watching games and eating, because we ourselves don't know how much we are consuming food. And when it comes for anorexia nervosa, we should have, even if they don't avoid eating with the eating, they can together eat in the family. Encourage them to sit with us in the dining table, the whole family. See, nowadays everybody eats in their own time, because only on the weekends all family members sit together and eat. For people with avoiding food all, they can come and sit with us in the table. Can encourage them to come and join us in the group and eat. And explain them about the nutritious value of the food. And avoid lot of self-criticisms, self-critical statements. If they're coming out, if I eat, I'll become fat. My friends will not like. All my friends are very thin. So there are things where they self-critical. So identify how they're criticizing themselves. And try to address them in bringing a change in their perception. So that is another way where then mealtime fun, there is something. So family group, eat together, make them sit with you, encourage eating with natural consequences. That means nee nalla saapidlena unnala vandu dance class ku poi nalla perform panna mudiyadu. You need strength to perform anything. They become thin, they want underweight. At the same time, they want to dance well. They want to show their program, swimming well, something. So, natural consequences. So, tembu venu. Sila edathila unnakku odanu, pesanu na tembu venu. And the tembu engalendu varu? Saapadilendu varu. So, your nutrition. So, the consequences, the natural consequence, if you don't eat, what will happen? Promote good self-concept. Develop a good self-concept, healthy self-concept. You should like yourself.
1: Okay.
0: You should like yourself. Such type of encouraging. You're wearing specs. You should like wearing specs.
1: Okay.
0: Ayyo, ellaru na buddi buddi en koopiduvaangala. It's a nickname, no? So then it becomes negative self-esteem. That will develop a negative concept. Yes. Inferior feelings. So that, no, the parents should know. No. There's nothing wrong wearing specs. There are so many people wearing. So you help to promote, develop self-esteem and good self-concept about themselves. You should like yourself. So such type of family environment,
1: yeah,
0: all should be developed.
1: So according to you, the parents should be supportive, and there should be a positive environment in the house, in their surrounding, so that the children will feel better.
0: Yes.
1: Ma'am, how was your experience being at MOPCRS today?
0: It was a nice experience, interesting, something different. No, first experience coming here and sitting in front of you, where, no, it's a very interesting and good experience.
1: Thank you so much, ma'am. It was pleasure having you also at MOPCRS today.
0: Thank you.
1: I thank you for taking out time from your busy schedule and sharing your knowledge with us about eating disorders. It was indeed a very informative session. I hope this program has created awareness among the people on eating disorders. This is RJ Bhavika and you're listening to MOP Community Radio 107.8, Our Community, Our Pride.
2: From dusk to dawn, from Tikkadai to Park Hotel, tune your radios to listen to our program, Tune Your Mind.
3: Hello listeners, you're listening to MOP Community Radio 107.8. This is me, your RJ Vilasini. இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன் வீட்டில் என்ன நடந்தாலும் கவலைப்படுறதில்ல. அம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லதா ஏதாவது ஒரு சூப்பர் ரெசிபி பண்ணிவை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறது, என்ன செஞ்சால் அவங்க இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ், நிறைய அம்மாங்க ஸ்பெஷலாக யோசிப்பாங்க. அவங்களுக்குன்னே ஒரு ரெண்டு ஈஸியான ஒரு ஸ்நாக் அண்ட் ட்ரிங்க் எப்படி சொல்ற செய்யறதுன்னு சொல்றேன் கேளுங்க. பிரெட் கட்லட், பேர் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா ட்ரை பண்ணி பாருங்க, அதோட டேஸ்ட் அது ஆசமா இருக்கும். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பிரெட், கேரட், பீன்ஸ், கேபேஜ், ஸ்மாஷ்ட் பொட்டேட்டோ, ஆனியன், கிரீன் சில்லிஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட் அண்ட் பெப்பர். ஃபர்ஸ்ட் இந்த பிரெட்ல இருக்க சைட்ஸை கட் பண்ணிட்டு பிரெட்டை ஜஸ்ட் வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கிரீன் சில்லி, ஆனியன், கேபேஜ், பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா சாட்டே பண்ண உடனே நீங்க அதை எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இந்த சோக் பண்ண பிரெட் எல்லாத்தையுமே நல்லா தண்ணியை ரிமூவ் பண்ற, நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மாவு மாதிரி கன்சிஸ்டன்சில வரும். அந்த பிரெட்டை நீங்க செஞ்சு வச்ச அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு மொத்தமா எல்லாமே மிக்ஸ் பண்ணி சிங்கிள் மிக்சர், சிங்கிள் மாவு மாதிரி மாத்தி வச்சுக்கோங்க. அதை நீங்க நல்லா உருட்டி தட்டி பிரெட் கிரம்ஸ் இல்லைனா ஓட்ஸ் அதுல நீங்க பெரட்டி டீப் ஃப்ரை பண்ணா அது பிரெட் கட்லட், ஷாலோ ஃப்ரை பண்ணீங்கன்னா டீப் வடை. என்னங்க ஈஸியா இருக்குல்ல, ஈஸியா பிரெட் கட்லட் எப்படி செய்யறதுன்னு சொன்னேன். அடுத்து ஒரு சூப்பரான ட்ரிங்க், அது பேரு கோகோ மோக்கா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இதோட மொத்த எக்ஸ்பென்ஸ் 120 முடிஞ்சிடும். ஆனா இதோட குவாலிட்டி குவான்டிட்டி 4-5% சாப்பிடலாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் கோகோ பவுடர், மில்க் பவுடர், பவுடர்ட் சுகர், சாக்லேட் சிரப், ஃப்ரெஷ் கிரீம் அண்ட் நல்லா திக்கா காசி வச்ச பால். ஃபர்ஸ்ட் இந்த திக்கா காசின பாலில் ஃப்ரெஷ் கிரீம், சாக்லேட் சிரப், கோகோ பவுடர், மில்க் பவுடர், பவுடர்ட் சுகர் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மிக்சரை திக்கா காசின சுண்டின பாலில் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இதை விட சூப்பரான வேற ட்ரிங்க் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு வேற எதுவுமே வேண்டாங்க. இது ஒன்று இருந்தால் போதும், அவங்க அதை வச்சே ஒரு ஃபுல் டே ஓட்டிடுவாங்க. இந்த ஒன்

0: is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமா ஆகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனியில இருக்கிற கோவிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி, 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி
3: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
4: Stay tuned.
5: Hi Akshana, how are you?
6: நாங்களும் உனக்காக தான் ஷில்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா ஷில்பா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு வருவா அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். ஆனா செம்ம ஷில்பா, செம்மையா இருக்கு ட்ரெஸ், எங்க எடுத்த?
7: தேங்க்யூ சோ மச். நான் எங்க எடுத்தேன்ட்டா, அது ஒரு சீக்ரெட் சொல்ல
5: மாட்டேன். இவ்வளவு நாள் ஆச்சு, இப்ப கூட சொல்லாம இருந்தா என்ன? சொல்லு ஷில்பா, எங்க எடுத்த, என்ன சீக்ரெட்? உன்னோட ட்ரெஸ்ஸோட டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. நீ போடுற ஒவ்வொரு டிசைனுமே சூப்பரா இருக்கு, நீ கண்டிப்பா சொல்லி ஆகணும்.
7: சரிடா, இவ்வளவு நாள் ஆச்சுல, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லணும், ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் நான் எங்கேயுமே எடுக்கல. ஒரு சாதாரண துணியில என்னோட ஃப்ரெண்டு வந்து டிசைன் போட்டு கொடுத்ததுனால தான் இப்படி இவ்வளவு அழகா இருக்கேன். ட்ரெஸ்
6: டிசைன்
7: எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்தாங்க.
5: நினைக்கிறேன்
6: Hi, hello, welcome to MOP Samudaya Vanuli 107.8 with me, RJ Lakshmi,
8: RJ Ishwari,
9: RJ Akshara,
10: RJ Shilpa. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP ஸ்டார் ஷோ.
7: இன்னைக்கு நம்ம திவ்யா இன்டர்வியூ பண்ணலாம். சோ வணக்கம் திவ்யா, எப்படி இருக்கீங்க?
4: ஹாய், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நான் நல்லா இருக்கேன் திவ்யா. உங்களை உங்களை பத்தி சில விஷயம் எங்க நேயர்களுக்கு சொல்லுங்க.
4: ஹாய், ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் வந்து திவ்யா. இப்போ எம்ஓபியில் வந்து நான் ஃபைனல் இயர் பிசிஏ பண்ணிட்டுருக்கேன். சொல்லு ஷில்பா,
7: நல்லா இருக்கீங்களா? ஸோ என்னன்னா, இன்னைக்கு நாங்கள் ஒரு இங்கே இன்டர்வியூ பண்ணலான்ட்டு இங்கே வந்திருக்கோம்.
4: ஓகே,
7: என்னன்னா நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணுறீங்கன்ட்டு நாங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கேள்விப்பட்டோம், அதை பற்றி சில வார்த்தைகள்.
4: ஓ, எம்ப்ராய்டரியா? அது என்ன, மோஸ்ட்லி வந்து எல்லாருமே பண்றது தானே, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டிச்சிங் மாதிரி தான். நம்ம என்ன சொல்றது, ஒரு நார்மல் பிளெயின் ட்ரெஸ் கூட நம்ம எம்ப்ராய்டரி பண்ணி ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப லுக்கா, ரொம்ப ஷோவான வந்து நம்ம பண்ணிக்கலாம்.
7: ஓ அப்படியா, எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க இது?
4: நான் வந்து எங்க காலேஜ்லயே தான் கத்துக்கிட்டேன். ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கில் வந்து நம்ம காலேஜ்ல இருக்க எம்ஓபில. ஸோ எனக்கு பேசிக்காகவே எம்ப்ராய்டரியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். எம்ப்ராய்டரியில் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றத விட ஸ்டிச்சிங்கில் வந்து எனக்கு ரொம்ப, ஸ்டிச் பண்ணுறது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்டிச்சிங்கில் ஸ்டிச்சிங் பண்ணி பண்ணி அப்புறம் வந்து எம்ப்ராய்டரி பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அதை நான் வந்து நம்ம காலேஜில் அந்த கோர்ஸ் இருக்கிறதுனால அதை நான் எடுத்து நான் பண்ணேன்.
7: ஓ, அப்போ உங்கள் காலேஜ்லேயே எல்லாமே இதெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் வீட்டில் என்ன நினைக்கிறாங்க இதை பற்றி?
4: எங்கள் வீட்டில் ஆக்சுவலி அவங்க ஒன்றும் சொல்லலை, ஏன்னா நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க ஒன்றும் சொல்லலை, அவங்க எங்கள் என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நான் எம்ப்ராய்டரி பண்ணி கொடுக்குறேன். ஸோ தே ஃபீல் ஹாப்பி.
7: கேட்டிங்களா நேயர்களே, இப்போ நம்ம ஒரு சிறிய பிரேக் போயிட்டு வரலாம், அதுக்கப்புறமா திவ்யா கிட்ட இன்னும் சில விஷயங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி வானொலி 107.

0: பசங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்ல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
1: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கு எல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
0: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: 97.8 இது உங்க ஸ்டார் ஷோ. திவ்யா, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க பிரேக் முன்னாடி, அதாவது உங்க காலேஜ்லயே தான் நீங்க வந்து இதை கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எம்ப்ராய்டரியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
1: அதான் லக்ஷ்மி, இப்போ என்ன சொல்ல, எனக்கு ஸ்டிச்சிங்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. அதுவும் இல்லாம நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல எங்க அம்மா வந்து நார்மல் பிளெயின் ட்ரெஸ், பிளெயின் ஃப்ராக் அந்த மாதிரிதான் எடுப்பாங்க. அது வந்து இன்னும் நல்லா டிசைன் பண்ணி எனக்கு ரொம்ப டிசைனிங்கா ரொம்ப பல பல சம்கி ஒர்க்ஸ் எல்லாம் போட்டு போடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம எங்க வீட்டுல எங்க பாட்டி எல்லாம் வந்து ஸ்டிச்சிங்ல எம்ப்ராய்டிங்லாம் ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ஃபேம் அதுல அவங்க. சோ அவங்க எல்லாம் வந்து என்னோட நார்மல் ஃப்ராக்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப சம்கி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு போடுறப்ப எனக்கு அது ரொம்ப ஆசையா இருக்கும். சோ அது கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு அப்பவே இருந்தது. சோ இப்போ நான் வளர்ந்த உடனே இது ஒரு பேஷனா மாறி இப்போ நான் எம்ப்ராய்டிங் எல்லாம் கத்துட்டு என்னோட பிளவுஸ் சாரீஸ் என் அம்மாவோட சாரீஸ் ஃப்ராக்ஸ் எல்லாம் போட்டேன்.
0: ஓ சரி திவ்யா, அதாவது இப்போ வந்து எம்ப்ராய்டரிய பத்தி எதுவுமே தெரியல அப்படிங்கிற ஆட்கள் எல்லாம் வந்து கத்துக்கலாமா?
1: இதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கில் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. நார்மலா வந்து ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருந்தா போதும், ஒண்ணுமே இல்லை. ஒரு ஊசி ஹேண்ட்லிங் வந்து வெறும் ஊசி அண்ட் நீடில், ஐ மீன் நீடில் அண்ட் த்ரெட் இருந்தா போதும். என்ன மாதிரியான டிசைன்ஸ், எவ்வளோ பெரிய டிசைன்ஸ் கூட நம்ம போடலாம். ஆக்சுவலி வந்து இப்போ டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிருக்கு, மிஷின்ஸ்லயே கூட எம்ப்ராய்டரி பண்றாங்க தான். பட் ஆனா பேசிக் அப்படின்றது ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து நம்ம கையில பண்ணா வந்து இன்னும் நல்லா அழகாகவும் நமக்கு இஷ்டம், நம்ம இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
0: ஆமா திவ்யா, நான் அதுவும் கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது நீங்க ஒரு இது கொண்டு வந்திருக்கீங்க, அதாவது நேர்களே பாத்தீங்க கேட்டீங்கன்னா இங்க வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி சில டிசைன்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அந்த டிசைன்ஸ் எல்லாம் அவங்க எப்படி போட்டாங்க, என்னென்ன டிசைன்ஸ் அப்படின்றத கேட்கலாம். சொல்லுங்க திவ்யா, இதெல்லாம் வந்து என்ன டிசைன்ஸ் ஆக்சுவலி, அதாவது என்ன மாதிரி
2: விதங்கள் இருக்கு?
0: விதங்கள் இருக்கு,
1: நிறைய டைப்ஸ் இருக்கு லக்ஷ்மி. இதுல இப்போ சும்மா அதை நான் சொன்னேன்ல, எம்ப்ராய்டரி த்ரெட்னே இருக்கு கடையில. அது வந்து ஒரு நீடில், நம்ம வந்து ரொம்ப பெரிய நீடில் சின்ன நீடில் அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக கிளாத்துக்குள்ள இன்சர்ட் ஆகிற மாதிரி ஒரு நீடில் இருந்தால் போதும். எம்ப்ராய்டரி ரிங் இருக்கு மோஸ்ட்லி. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எம்ப்ராய்டரி ரிங்கில் தான் பண்ணணும். ஏன்னா அது அந்த ரிங்கில் வந்து அந்த கிளாத் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், டிசைன்ஸ் வந்து எங்கேயும் க்ரஷ் ஆகாமல் எல்லாம் நீட்டாக வரும். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டிச் அப்படின்னா ரன்னிங் ஸ்டிச்னு ஒன்று இருக்கு. நார்மலாக நம்ம கிழிஞ்ச துணி கூட அந்த ரன்னிங் ஸ்டிச்சில் வச்சு தான் தைப்பாங்க. அந்த ஸ்டிச் வந்து அந்த ஸ்டிச் வந்து நம்ம இப்போ சுடிதார் பார்டர், நெக் பார்டர் அதுக்கெலாம் வந்து போட்டால் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய டைப்ஸ் ரன்னிங், அப்புறம் பேக் ஆர் ஸ்டிச்னு ஒன்று இருக்கு, அப்புறம் செயின் ஸ்டிச். செயின் ஸ்டிச் வந்து இந்த குழந்தைங்க ஃப்ராக்லாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஓப்பன் ஸ்டிச், இது வந்து லீஃப் செயின் ஸ்டிச். லீஃப் ஃப்ளவர்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டெம்புக்கு வந்து இந்த இந்த ஓப்பன் செயின் ஸ்டிச் வந்து போடுவாங்க. ஓகே, ஃப்ளவர் ஸ்டிச் இருக்கு. நம்ம ஃப்ளவர்ஸுக்கெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி டிசைன்ஸ் அதெல்லாம் வேணும்னா ஃப்ளவர் டிசைன். இப்போ இந்த டிசைன்லாம் போக நம்ம ஸ்டோன்ஸுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போடலாம்.
0: ஓ சரி, பார்க்கும்போதே ரொம்ப அழகாக தான் இருக்கு. அதாவது இதில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குமா?
1: டிசைன் ரொம்ப பெருசாக போக போது கஷ்டம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் நம்ம கொஞ்சம் பெயின் எடுத்து பண்ணோன்னா ரொம்ப அழகாக வரும். இப்போ இது இந்த மிரர் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிரரோட நாலு பார்டரில் வந்து நான் அந்த மிரரோட நாலு சைடு நான் அந்த ரன்னிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இந்த இப்போ மிரரே வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
0: ஓகே திவ்யா,
1: அதே மாதிரி நம்ம பட்டன்ஸுக்கு கூட நம்ம அந்த மாதிரி போடலாம்.
0: சரி, இது வந்து எம்ப்ராய்டரி அப்படின்னு சொன்னாலே வந்து பெண்கள் தான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸில் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நோக்கம் இருக்கு. அதாவது ஆண்களும் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டு ட்ரெஸ்?
1: நல்லா போடலாம். இப்போலாம் வந்து ஜென்ஸ் கூட நல்லா கிராண்ட் ட்ரெஸ்லாம் போடுறாங்க, நார்மல் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் இல்லாமல். இப்போ மேரேஜுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஷெர்வானியில் வந்து நல்லா கிராண்டாக போடுறாங்க. அதில் கூட ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சின்ன எம்ப்ராய்டரிஸ்லாம் இருக்குது, அதுலேயும் வந்து எம்ப்ராய்டரிஸ் யூஸ் ஆகுது. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மென், கர்ச்சீஃப்லேருந்து கர்டைன்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து எம்ப்ராய்டரியை டிசைன் பண்ணிக்கலாம்.
0: சரி திவ்யா, என்ன மாதிரி மெட்டீரியல் மேலே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணலாம்?
1: கிளாத்து, கர்ச்சீஃப்லேருந்து எடுத்துக்கோங்களேன், காட்டன் கிளாத், சில்க் கிளாத், என்ன எந்த டைப் இருந்தாலும் உள்ளன்ல எதில் வேணாலும் பண்ணலாம். கர்ச்சீஃப்ல இருந்து குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, சாரீஸ், பிளவுஸஸ், அப்புறம் மென்ஸோட ஷர்ட்டு, சில டைம் அந்த மென்ஸ் யூஸ் பண்ற ஹேண்ட் கர்ச்சீஃப் அதுல கூட அழகா ஹார்ட் எல்லாம் போட்டு நம்ம கொடுக்கலாம். அப்புறம் சீப்பாக முடிஞ்சிடும். ஆமாம், நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா ரொம்ப காஸ்ட்லியாக திங்ஸ்லாம் வாங்காமல் சும்மா ஒரு கிளாத்லேயே எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி நேம்ஸோ அந்த மாதிரிலாம் கூட எழுதி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். நம்ம டோரில் போடுற அந்த விண்டோஸ்க்கெலாம் போடுற கர்டன்ஸில் கூட நம்ம பண்ணலாம்.
0: ஓகே திவ்யா, சரி நேர்களே, திவ்யா சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது எம்ப்ராய்டரியில் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்குது. ஓகே, நம்ம குட்டி பிரேக். அப்புறம் அதாவது இதுல என்னென்ன பிசினஸ்க்கான வேலைகள் என்னென்ன இருக்கு, என்னென்ன ப்ராஃபிட் பார்க்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன

0: என்னங்க என் சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பலாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்னும் இல்லைங்க, பிள்ளைங்களை பாத்துப்ப, சமைப்ப, அவ்வளவுதான். ஆனா நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியாது.
1: நீங்க வீட்ல இருந்தே ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே.
0: நான் ஒண்ணுமே படிக்கலங்க, நான் என்ன பிசினஸ் பண்ண முடியும்?
1: படிச்சாதான் பிசினஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிசினஸா? என்னங்க சொல்றீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்கதான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடே, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்காரர் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

0: ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. நான் உங்க ஆர்ஜி ஈஸ்வரி. வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி ஸ்டார் ஷோ. இங்க என் கூட வந்து திவ்யா இருக்காங்க. அவங்க ஒரு என்டர்பிரினர். அவங்க என்டர்பிரினர் அப்படின்னு சொல்றத விட ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் கம் என்டர்பிரினர். சரி, இப்போ திவ்யா கிட்ட கேட்கலாம். அவங்க வந்து இந்த எம்ப்ராய்டரி வந்து தன்னோட வாழ்க்கையோட மெயின் பாகம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம். அது மாதிரி அவங்க வந்து படிச்சிருக்காங்க, படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த என்டர்பிரினர்ஷிப், அவங்க ஒரு என்டர்பிரினர் ஆகணும் அப்படின்றத ஒரு மெயின் நோக்கத்தான் வச்சிருக்காங்களாம். ஸோ இது வந்து பிஸ்னஸ் அப்படின்ற நோக்கத்தோட பார்க்கும்போது இந்த எம்ப்ராய்டர் வந்து நம்ம பிஸ்னஸ் லெவல் எப்படி கொண்டு போகலாம், அதுல இருக்க தீமைகள் என்ன, அதுல இருக்க நன்மைகள் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கோங்க. சொல்லுங்க திவ்யா, இப்போ வந்து நீங்க உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட ரொம்ப பிடிச்சிருக்கு, சின்ன வயசுல இருந்து நீங்க அதை பழகிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து நம்ம பிசினஸ் கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது அது வந்து நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சில பேர் வந்து எம்ப்ராய்டரி போட பிடிக்காது அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா எம்ப்ராய்டரி போட்ட துணிகள் வந்து எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ எம்ப்ராய்டரி போட்ட துணிகள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கி மற்ற சம்கீஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க அந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது நீங்க வந்து உங்களோட பிசினஸ் கண்ணோட்டத்தை எப்படி பார்ப்பீங்க?
1: இப்போ வந்து இருக்காங்க ரொம்ப ஸ்டோன் ஒர்க்ஸ், சங்கி ஒர்க்ஸ் போடுறவங்கலாம் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி வந்து சின்ன பசங்க, இந்த லேடிஸ்லாம் வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ், அந்த எம்ப்ராய்டரி போட்ட அந்த டிசைன்ஸ் அதெல்லாம் வந்து விரும்புகிறாங்க. கேட்கலாம். இப்போ வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து பப்ளிசிட்டி பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பண்ணித்தர சொல்லி நாலு பேர் வருவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸுக்கு போகணுங்க, இந்த பிளவுஸை வந்து எனக்கு இப்படி ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி வைக்கலாம். இல்லை சின்ன பசங்களுக்கு பிளெயினாக ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி, இந்த ஃப்ராக் தாங்கன்னா லைக் சின்ன பசங்க வீட்டில் போடுற மாதிரி அந்த மாதிரி ஃப்ராக் தான், சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து சும்மா நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி மட்டுமே ஃப்ளாஸு, பட்டன்ஸ், அந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் அதெல்லாம் வந்து போட்டு நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு, மேரேஜுக்கு போடுறதுக்கு, சின்ன பசங்க போடுறது, சாரீஸு, பிளெயின் சாரியை கூட வந்து ரொம்ப அழகாக அந்த பார்டருக்குலாம் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் மாதிரி, ட்ரீ மாதிரிலாம் போட்டு நம்ம ரொம்ப அழகாக பண்ணலாம். ஸோ நம்ம பண்ணுறது, நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவாக நம்ம பண்ணுறோமோ கண்டிப்பாக அதுக்கு என்ன சொல்கிற ரொம்ப வரவேற்பு நிறைய பேர் இருக்குது இந்த எம்ப்ராய்டரி ஃபீல்டில். எம்ப்ராய்டரி வந்து மிஷின்ஸ் தான் இருக்கே, மிஷின்லேயே நம்ம எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறது, அது அப்படி நினைக்க வேணாம். நம்ம கையிலேயே கூட நம்ம சின்ன சின்ன டிசைன்ஸ்னால் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளே கூட பண்ணலாம். அண்ட் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறது கூட நல்ல ப்ராஃபிட் வரும். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம ஏர்ன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2000-3000 கிளாஸ் எடுத்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சார்ஜ் பண்ணால் கூட நிறைய ப்ராஃபிட் அதில் வரும். ப்ளஸ் இது மற்றவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுத்தா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வரும், சேம் டைம் நமக்கு ஏர்னிங்கும் வரும்.
0: ஓகே, நீங்கள் சொன்னீங்க திவ்யா, நீங்கள் வந்து சொல்லித்தரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கை வந்து நீங்கள் யாருக்காவது சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா?
1: ஆ, சொல்லிக் கொடுத்துருக்கேன். என்னோட கசின்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். பிகாஸ் என்ன சொல்கிறது, அந்த ஸ்டிச்சிங் அந்த டிசைன்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து கேட்டாங்க, அண்ட் ஐ டாட் தெம் ஈவன் தே லைக் தட், அவங்களுக்கும் அது பிடிச்சிருந்தது. ஸோ கண்டினியூ பண்ணுறாங்க அவங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி.
0: ஓகே திவ்யா, நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு கொண்டு வந்திருக்க அந்த கிளாத்லேயே வந்து நீங்கள் நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கீங்க. இப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளெயின் கிளாத் உங்கள் ஃப்ரெண்டே கூட கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மாதிரி பிளெயின் கிளாத் கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் மட்டுமே போடுவீங்களா, இல்லை மற்றவங்க வேற ஏதாவது பார்த்து போட்டு டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அந்த மனசில் வச்சு போடுவீங்களா, இல்லை உங்களோட புது தாட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணுவீங்களா?
1: ஆமாம், கிரியேட்டிவ் தாட்ஸ் அப்ளை பண்ணணும் தான். பட் சேம் டைம் அவங்களுக்கே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மேபி அவங்க வந்து இல்லை எனக்கு ஃப்ளார்ஸ் வேணாம், சும்மா அனிமல்ஸ் மாதிரி, இல்லை சும்மா பாக்ஸ் அந்த ஷேப்ஸ் மாதிரி அந்த மாதிரி மட்டும் எனக்கு போட்டுத்தாங்க அப்படின்னா அவங்களோட விருப்பத்தை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அவங்க எதுவுமே விரும்பலை, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி எனக்கு க்ரியேட்டிவாக பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்போ கலர் காம்பினேஷன் ஒன்று இருக்குது. இப்போ ஒயிட் கிளாத்தில் வந்து நம்ம பிளாக்கோ இல்லை டார்க் கலர்ஸ், வயலட்டு, ரெட்டு அந்த மாதிரி போட்டால் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி சம் எல்லோ கிளாத்தில் வந்து பிங்க் கலர், அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு. அந்த கலர் காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தா கிளாத் அந்த லுக் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப ஹைலைட்டாக தெரியும்.
0: ஓகே திவ்யா, இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களை வீட்டில் தான் நீங்கள் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோர் வைக்கணும், ஒரு கடை வச்சு இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா?
1: ஆ, இருக்குங்க, பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நான் ஆல்ரெடி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒரு சின்ன மினி ஸ்கேல் மாதிரி தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீட்டில் பேரண்ட்ஸ், அம்மா அப்பா, சித்தி அவங்களுக்கெல்லாம் வந்து நான் பிளவுசஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ சின்ஸ் இப்போ வந்து நான் இப்போ தான் நான் படிப்பு முடிச்சிருக்கேன், இதை ஒரு பெரிய நல்லா பெருசாக டெவலப் பண்ணி ஒரு ஸ்டோர் ஒரு டிசைனர்ஸ் மாதிரி ஆகணுன்றது என்னோட ஆசை தான். கண்டிப்பாக மேபி அதுக்காக நான் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன்.
0: நன்றி திவ்யா, தொடர்ந்து பேசலாம், நடுவில் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். என்ன நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி ஸ்டார் ஷோ. இதில் வந்து எம்ஓபி திவ்யா என் கூட இருக்காங்க. மேலும் திவ்யா கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓ

0: سروجا ستارت ذا بزنس.
1: நீயே முதலாளி, உலகில் முன்னேற வழிகாமி.
0: இது பெண்கள் சுயதொழில் ராஜ்யம்.
1: உன்னில் இருக்குது கைத்திறமை, கைத்திறமை முன்னேறவா.
2: பெண்களே, பலருக்கும் உதவும் முதலாளியாய் மாறுங்கள். எல்லா திறமைகளும் இருக்கிறது உன்னிடம். வேலையை பலருக்கு கொடுப்பது பெண்ணின் புதுநிலை. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: Hi, this is Ganesh Venkatraman here and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.

0: ஹாய், வெல்கம் பேக். இது உங்கள் ஆர்ஜே அக்ஷரா, இது எம்ஓபி ஸ்டார் ஷோ. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இருந்தீங்களா சார் திவ்யா? ஸோ வந்து அதில் வந்து இப்போ வந்து பிஸ்னஸ்னால் வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இல்லை வந்து நீங்கள் ஒரு க்ளோத் ஸ்டோர், பெரிய ஒரு தனி க்ளோத் ஸ்டோர் திறந்து அந்த மாதிரி பண்ண போகிறீங்க, என்ன ஐடியா உங்களுக்கு ஆக்சுவலி?
1: இப்போது நான் வந்து மினி ஸ்கேல் மாதிரி தான், மேபி ஃபஸ்ட்டு ஸ்மால் சின்னதுலேருந்து தானே பெருசு போக முடியும். ஸோ மினி ஸ்கேல் பிஸ்னஸ் தான் இப்போ நான் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து அதோட ப்ராஃபிட்ஸ்லாம் பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்டோர்லாம் வச்சு பண்ணலாம்.
0: இப்போ வந்து இப்போ நிறைய பேர் வந்து இதே எம்ப்ராய்டரிஸ் வந்து இப்போ டிசைனர்ஸ் மாதிரி வந்து தனித்தனி ஒரு பிராண்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிசைனர்ஸ் ஆகி தனித்தனி பிராண்டு, இப்போ வந்து நிறைய குர்த்தி பிராண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி குர்த்தி பிராண்ட்ஸ்க்கு போய் நீங்கள் உங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸ் அந்த மாதிரி?
1: ஆமாம், இல்லை கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி தான், ஏன்னா பிகாஸ் அதில் வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம பிளெயின் கிளாத்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி நம்ம அந்த மாதிரி ஷாப்ஸுக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்க அதை வந்து அதுக்கான மணி, அதுக்கான வேல்யூ வந்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ நார்மலாக இருக்கிற கிளாத்தை ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்குறாங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி பண்ண கிளாத்தை கண்டிப்பாக ஒரு 300-400 அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ நம்ம ஸ்டாப் ரீட்டைல் மாதிரி நம்ம எடுத்து டீலர்ஸ் மாதிரி எடுத்து நம்ம கிளாத் ஸ்டிச் பண்ணி நம்ம அந்த மாதிரி டிசைனிங் ஷாப்ஸ் நிறைய இருக்குது, அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்குது, வேல்யூ ஆடட் தான் எம்ப்ராய்டரி. ஸோ நல்ல நல்ல இன்கம் இருக்குது.
0: ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க மாதிரி பிளெயின் சுடிதாருக்கும் எம்ப்ராய்டரி சுடிதாருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ ஒர்த்துனா என்ன, காஸ்ட் அளவுக்கு என்ன சேஞ்சஸ் வரும், எப்படி?
1: காஸ்ட் அளவுக்கு தான் நிறைய, இப்போ அதுதான் சொன்னேன் நான், நார்மல் சுடி வந்து ஒரு 400-500 எடுக்கிறாங்க. பிளெயின் ஒரு பிளெயின் குர்த்தி ஒயிட் டாப் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம கலர்ஸ், இப்போ பிளாக் கலர்ஸ் கொடுத்தா நம்ம அதுக்கு பிளாக் கலர் பேண்ட் ஷால் அந்த மாதிரி போட்டுக்கலாம். பிளெயினாக போடுறதை விட எம்ப்ராய்டரி ஒர்க், ஸ்டோன் ஒர்க்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும்.
0: இப்போ வந்து நீங்க வந்து லைக் வந்து இது வந்து செல்ஃப் பிசினஸ் போது உங்களுக்கு தனியா எம்ப்ளாயிஸ் வச்சு அந்த மாதிரி பண்ண போறீங்களா, இல்ல எப்படி ஆக்சுவலி இண்டிவிஜுவலா பண்ணி அந்த மாதிரி?
1: இல்லை, இண்டிவிஜுவலாக இது பண்ண முடியாது. நம்ம பேசிக்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோன்னா அதுக்கு ஸ்டிச்சிங்ஸுக்கான மிஷின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மிஷின்ஸ்லாம் வாங்கி நம்ம கூட கொஞ்சம் எம்ப்ளாயிஸ் நம்ம வச்சுட்டு நம்ம பண்ணலாம்.
0: இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்குவீங்க யூஸ்வலாக? ஆக்சுவலி
1: மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப கிடைக்காத ஒரு மெட்டீரியலாக இல்லை. இது வந்து என்னென்னா பேசிக்கு வந்து எம்ப்ராய்டரி அந்த ரிங் வேணும், அப்புறம் நீடில் அண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் இருந்தால் போதும். எம்ப்ராய்டரி த்ரெட் கூட இல்லை, நார்மலாக திக் த்ரெட்டு, திக்காக இருக்கிற த்ரெட் இருந்தாலே போதும். இதை வச்சு நம்ம எம்ப்ராய்டரி பண்ணிடலாம் பேசிக்கு. ஒருவேளை இன்னொரு நல்ல நல்ல கிராண்டாக மேரேஜுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னா அதுக்கான ஸ்டிச்சிங் மிஷின்ஸ் இருக்குது, அது கூட நம்ம வாங்கி பண்ணலாம். இது இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிற எல்லா கடையிலுமே கிடைக்கும், பெரிய பெரிய ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கூட இது கிடைக்கும். கிடைக்காததெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் இல்லை.
0: இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்ஸ் பார்த்தோம், கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு லேபர் பெயின் இருக்கும், அந்த லேபர் அந்த இது இருக்கும், அதே மாதிரி லாஸ்லாம் இருந்தால் என்னெல்லாம் இருக்கும் ஆக்சுவலி?
1: லாஸ்னா கொஞ்சம் ஒரு அட்ட ஸ்ட்ரெச் உட்காந்து பண்ணுறப்போ கொஞ்சம் பெயினிங்காக இருக்கும், பிகாஸ் ஐ வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அண்ட் உட்காந்துட்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பேக் பெயின் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா வந்து பண்ணலாம், கொஞ்சம் கேப் விட்டு கூட நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணாங்க, நமக்கு வந்து இவ்வளோ டேஸ் ஆகுங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டாலும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். பட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வலிக்கும். பிஸ்னஸ் லெவலில் இதுக்கு லாஸ்ன்னு ஒன்றும் சொல்ல முடியாது, பிகாஸ் இன்னோவேட்டிவாக இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்றதுனால தான் ஒரு லாஸாக இருக்குமே தவிர, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் தெரிஞ்சு ரொம்ப க்ரியேட்டிவாக நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக இதுக்கு சக்ஸஸ்.
0: ஓகே நேயர்களே, கண்டிப்பாக வந்து இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோ எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம திவ்யா கிட்டே கேட்கலாம், அவங்க நம்ம வியூ நம்ம லிஸ்னர்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்.
1: லிஸ்னர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதுவுமே வந்து ரொம்ப ஈஸி சிம்பிளாக அப்படியே ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்காதீங்க, பிகாஸ் நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகிறது அப்படின்றத விட நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப்பாக நம்ம இருந்தால் கண்டிப்பாக நம்ம நம்ம இஷ்டத்துக்கு லைக் என்ன சொல்ற நம்ம விஷ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ எம்ப்ராய்டரின்னு மட்டுமே நான் சொல்லலை, உங்களோட பேஷன் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து ரொம்ப க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அதில் நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சக்சீட் ஆகலாம்.
0: கண்டிப்பாக திவ்யா, லிஸ்னர்ஸ் எல்லாருமே நீங்கள் சொன்னது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க, கண்டிப்பாக அது இந்த ஷோ வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். ஏன்னா என்ன லிஸ்னர்ஸ் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, கேட்டுகிட்டே இருங்க. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. திஸ் சைனிங் ஆஃப் ஆர்ஜே அக்ஷரா,
2: ஆர்ஜே ஈஸ்வரி, ஆர்ஜே லக்ஷ்மி,
3: ஆர்ஜே ஷில்பா.
1: எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். நான் எம்ஓபி ஸ்டார் திவ்யா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. கேட்டுட்டே இருங்க.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சுக்கிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: Open your ears to happiness. You're listening to MOPCRS 107.8, our community, our pride.

0: காலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேரு செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ. இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், இன்றைக்கெல்லாம் வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்தில் இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா அத்தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்தை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் வாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது MOP சமுதாய வானொலி
7: 107.8.
8: You've got the best radio show. Hello?
7: Hello?
8: Is there anyone out there?
7: Nothing to do and nowhere to go. Tune in to the MOP show with every clock's tick, tick, tick.
6: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜிதனி பேசுறேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய விஷயம் மாறி இருக்குங்க. ஆனா ஒண்ணு தவிர, அதாவது ஆணாதிக்கம். அதை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
9: அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு சுத்தமாக உரிமையே இல்லாமல் இருந்தது. வீடை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. அந்த அப்போ வந்துட்டு பெண்கள் வீட்டில் இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆண்கள் வெளியில் போய் சம்பாரித்து அவங்க வந்துட்டு பணம் கொண்டு வர்றது தான் அவங்க வேலையாக இருந்தது. வீட்டிலே இருந்தனால பெண்கள் வந்துட்டு அதே ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. அதனால பெண்களுக்கு அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா வந்துட்டு ஆண்கள் தான் பணம் வீட்டுக்கு கொண்டு வரனால அவங்க தான் பெண்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தினார்கள்.
10: ஆமாம், அவங்க பணம் கொண்டு வராங்க தான், ஆனால் பணத்தால் வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாதுன்றத அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க வாழ்க்கை ஆரம்பித்ததுக்கும் அது தொடர்றதுக்குமே காரணம் பெண்கள் தான். பெண்கள் அவங்களோட வேல்யூஸை புரிஞ்சிக்காததுனால தான் ஆண்கள் அவங்களோட வேல்யூஸை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கேர்ள்ஸோட செல்ஃப் எஸ்டீம் குறைய குறைய அவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு விஷயமும் பரவாயில்ல இவ தானே நம்ம, இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயம் எடுத்தா கூட ஓகே பரவாயில்ல என் தங்கச்சி தானே, என் மாம் தானே, என்னோட வைஃப் தானே அப்படின்னு எல்லாமே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலத்துல அவங்க ஓகே வீட்டுல மட்டும் இருந்தாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருந்தது. ஆனா இப்போ ஒர்க்கும் பண்றாங்க, வீட்டுல இருக்க சர்வீஸ் ஹோம் சர்வீஸும் பண்றாங்க, ஒபிஷியலா அந்த மென் அந்த காலத்துல மென் செஞ்சுட்டு இருந்ததையும் இப்ப அவங்க பண்றாங்க. ஆனா அதுக்கான ஆடட் அட்வான்டேஜ் எதுவும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. இன்னும் அவங்க முன்னேறதான் இன்னும் தட்டி தட்டி தட்டி கீழே தள்ள பாக்குறாங்க பாய்ஸ்.
11: ஆக்சுவலி நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஒரு பையன் வரதும் ஒரு பொண்ணோட இதுல இருந்துதான். சோ வந்து அவங்க எவ்வளவு டாமினேட் பண்ணாலும் எவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் பொண்ணுங்க இல்லாம பசங்க இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் இல்ல. ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா ரொம்ப கஷ்டப்பட்டது பொண்ணுங்க, ஆனால் பேர் கிடைக்கிறது பசங்களுக்கு லைஃப்ல எல்லா விஷயத்துலையும். இப்போ நம்ம பொண்ணுங்க வந்து எவ்வளோ சாதிச்சிருந்தாலும் அவங்க சொல்றது பசங்க இல்லாதனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, அந்த ஒரு விஷயம்தான். கல்பனா சாவ்லா வந்து ஸ்பேஸுக்கு போய் அவ்வளோ இது சாதிச்சாலும் அவங்க வந்து ஒரு பொண்ணு அவ்வளோதான். ஆனால் இதுவே பசங்க சாதிச்சிருந்தா ஓ அந்த பையன் இவ்வளோ சாதிச்சிருக்கான் நானும் அந்த பையன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சானியா மிர்சா ஒரு ஐடலாக இருந்தாங்க தவிர ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க, பட் ஸ்டில் அவங்க ஒரு பொண்ணு, அது ஒரு பொண்ணு, நம்ம எப்படி அவங்கள மாதிரி இது பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஒரு தாட் வந்து நம்மளுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். பட் ஸ்டில் அதை நம்ம உடச்சி வெளியில் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் எல்லா பொண்ணுங்களும்.
10: ஆக்சுவலாக பாய்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாவே இந்த லிஸ்ட்டு பெருசாகும். நம்ம கேர்ள்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மி தான், ஒரு அடிஷனல் ஷீட் வாங்க கூட முடியாது, ஒரே ஷீட்டில் எழுதிடலாம். பாய்ஸ்னால் நிறைய இருக்குது, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த அவங்களுக்கான சுச்சுவேஷன்ஸ் அதுக்கு அமைஞ்சுது. அவங்க வந்து ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சாலும் அது தீ மாதிரி பரவறதுக்கு யாரும் எந்த இப்போ மரம் கூட இப்போ காட்டு எரிக்கணும்னா கூட ஒரு மரம் பத்துச்சுன்னா அடுத்த மரம் பத்தணும், அப்போதான் அது பரவும். அதான் பாய்ஸ் கிட்ட அது இருந்தது, ஆனா கேர்ள்ஸ் கிட்ட இல்ல. ஈஸியா எல்லாருமே அதை அடக்கிட முடிஞ்சது. அவங்க இப்போ நம்மளோட இதுவா, இப்போ நம்ம ஒரு வெளியில போறோம் வச்சுக்கோங்க, ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ண போறோம். இப்போ நம்ம நான் ப்ராக்டிஸ் போறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் கேர்ள் நான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா எங்க வீட்டுல சொல்லிடலாம், நீ 6 மணிக்கு வீட்டுக்குள்ள இருக்கணும்னு. ஆனா என் ப்ராக்டிஸே எனக்கு எங்க கோச் அங்க சொல்லியிருப்பாரு 6 மணிக்கு தான் நம்ம ப்ராக்டிஸே ஸ்டார்ட் பண்ண போறோம்னு, அங்கேயே ஸ்டாப் ஆயிருது. நான் ப்ராக்டிஸே பண்ணல, நான் ப்ராக்டிஸ் பண்ணதானே என் ஸ்கில்ல டெவலப் பண்ணி நான் அச்சீவ் பண்ண முடியும். நான் என்னோட ஒன்னே ஸ்டாப் ஆயிடுச்சு, நான் எங்க 100 200 போறது, அங்கேயே கேர்ள்ஸ் போயிடுறாங்க. அது மாறினாதான் இந்த லிஸ்ட் வளரும். ஈஸியா பசங்க சொல்லிடுவாங்க பொண்ணுங்க எங்க சாதிச்சாங்க, வெறும் வாய் தான் பொண்ணுங்களுக்கு, பசங்க எவ்வளவு இருக்காங்க பாருங்க, பொண்ணுங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு. பொண்ணுங்க எவ்வளவோ சாதிக்கலாம், ஆனா அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இல்ல. ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் விடுங்க, பிஃபோர் மேரேஜே ஒன்றும் இல்ல, ஆஃப்டர் மேரேஜ் இன்னும் அதிகம் ஆடட், அவ்வளவுதான்.
11: சிச்சுவேஷன் இல்லாததை விட அதுக்கு ஒரு வழி இல்லை, ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு பிளாக்கிங் கேட்டாக இருக்காங்க அவங்க. அதுக்கு சிச்சுவேஷனோட நான் வந்து அவங்க அதுக்கு வழி கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து வளர நினைக்கும் போதும் உன்னால் முடியாதுன்னு ஃபஸ்ட்டே டாமினேட் பண்ணி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுனாலே அவங்களால எதுவும் செய்ய முடியறதில்லை.
12: ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் போட்டுடுறாங்க, அதாவது நீ ஒரு பொண்ணு, நீ இந்த லைன்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லைன்

0: போட்டு ஒரு நீ இதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால எவ்வளோ அச்சீவ் பண்ண நினச்சாலும் உனக்கு வந்து இதுதான் ஏஜ், நீ கரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் போகக்கூடாது, அதுக்கப்புறம் நீ ஃபேமிலி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி இப்படின்னு அப்படியே சொல்லி வளர்த்துறாங்க கேர்ள்ஸ். அதனாலேயே நிறைய பேர் ஹிடனாக இருந்துடுறாங்க, யாராலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல.
1: ஆனால் நம்ம வந்து ஆண்களை மட்டும் இதுக்கு குறை சொல்ல முடியாது, பிகாஸ் ஒரு இது இருக்கு, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சி அந்த மாதிரி. இப்போ பெண்கள் வந்து சாதிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னா பெண்கள் தான் அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா நம்மளுக்கு என்ன சொல்லித்தராங்க, நம்ம வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும், அதெல்லாம் எல்லாருக்குமே சொல்லித்தரது. பட் வேலை செய்ய கற்றுக்கோ, இதெல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லித்தந்தா பரவாயில்ல, அதையும் பெண்களுக்கு மட்டும் சொல்லித்தரணும். ஸோ நம்ம அம்மாவே நம்மளை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், நீ இது பண்ணு அது பண்ணுன்னு ஒரு எய்ம் ஒரு கோல் நம்மளுக்கு தராத போது நம்ம எப்படி வந்துட்டு எல்லாரும் வந்து நம்மளை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம எப்படி நினைக்க முடியும். ஸோ நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் என்ன சொல்ல, நம்ம பெண்கள் தான் இதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து எல்லாத்தையும் தொடங்கி வைக்கணும்.
2: இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க வாதம் விவாதம் ஷோவை ஒரு பிரேக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: your hands up, for we are here. Give me an M. M. Give me an O. O. Give me a P. P. Together. M. O. P. M. O. P. 107 புலியட்ட. பாரதி கண்ட புதுமை பெண்கள் இன்று இந்த சமுதாயத்தில் தக்க பாதுகாப்பின்றி அஞ்சி தவிக்கின்றார்கள். இந்த நிலையை மாற்றுவோம். சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து பெண்களின் நிலையை உயர்த்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8 வாதம் விவாதம். இவ்வளோ நேரம் நம்ம ஆணாதிக்கத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ மேலும் பேசுறதுக்காக நம்ம நண்பர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம்.
6: நீ சொன்னது கரெக்ட் தான். நம்ம தான் we should be the change that we want to. But and the changes alla eppadi start agum nenikira
7: நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அதாவது பெண் குழந்தைங்க பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல ஒரு கோல் ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். நீ இது பண்ணலாம், நீ அது பண்ணலாம், அவங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம். ஒரு ஆண் குழந்தைய எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த பெண் குழந்தையும் ட்ரீட் பண்ணணும். வீட்லேயே டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ஆணும் பெண்ணும் அவங்களுக்கு இருக்கிற ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும். ஸோ வீட்டிலேருந்து தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாட்டில் இது பற்றின ஒரு ஒருத்தரும் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருமே இது தொடங்க ஆரம்பிச்சிடுவாங்க.
5: ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இது நீ சொல்றது கேட்கும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அதாவது எங்க வீட்டுல எப்படின்னா, நான் படிக்கும்போது, நான் டுவெல்த் படிக்கும்போது எனக்கு வந்து ஸ்கூல்ல வந்து எக்ஸ்கர்ஷன் கூட்டு போனாங்க. அப்போ எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா என்ன மாதிரி எக்ஸ்கர்ஷன் கூட்டு போறாங்க, அது மாதிரி பணம் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, உனக்கு எதுக்கு, நீ ஒரு பொட்டை பொண்ணு தானே, உனக்கு எதுக்கு வீட்டுல சும்மா இரு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டாரு. ஆனால் வந்து இதுவே வந்து என் தம்பி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அனுப்பிச்சி விட்டுறது, எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. என்னப்பா பண்ணுற, என்ன எங்கே போகிற, எங்கே போகிற, அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. அப்படியே உடனே அனுப்பிச்சி வச்சிருது.
6: ஏ, இதுக்கு இது வந்து நம்ம பேரண்ட்ஸை குறை சொல்லவே முடியாது. அவங்க ஏன் மாம் டேட் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஒன்று தான். பட் ஆனால் ட்ரீட் பண்ணுற விதம் ஏன் வேறையா இருக்குன்னா, பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டி அகெயின். இப்ப ஒரு பையன் எங்க
5: சொசைட்டின்றது யாரு, நம்ம எல்லாம் உருவாக்கணும் தான் சொசைட்டி. அது எப்படி என்ன சொல்ல முடியும்,
3: அதைதான் நம்ம கெடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாரும். நம்மளால இப்ப பண்ண
5: பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்தா சொல்ல முடியாது. ஓகேவா, நீ வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் தாண்டி வரணும். யூ மஸ்ட் ட்ரை ஃபார் தட்.
3: முடியாது. இங்க வந்து ஃபீமேல வந்து எப்பவுமே டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த பக்கம் நியூஸ் பேப்பர் திருப்பினாலும் இந்த பொண்ணு இப்படி ஆயிருக்கா, அந்த பொண்ணு அப்படியா இருக்கா. ஆனா இதே பசங்களை பண்ணா அப்படி மூடி மறைச்சிருவாங்க. திஸ் இஸ் இட். இந்த பசங்க பண்ணா அது ஒரு இன்சிடென்ட், இதே ஒரு கேர்ள்ஸ் பண்ணா அது ஒரு
6: பெரிய ஆயிடும். நீ வந்து வாழ்க்கைய பணைய வச்சுதான் உன் கோலை நான் அடையணும்ன்றதுல ஒண்ணும் இல்ல. கோல் இல்லைனாலும் லைஃப் போகும். பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வழிகளை தான் பேரண்ட்ஸ் சொல்றாங்க, அதைத்தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றோம். அப்ப நம்ம இதை எப்படி மாத்தலாம்னா, ஃபர்ஸ்ட் சொசைட்டி கிட்ட இருந்தா சேஞ்சஸ் எடுத்துட்டு போகணும்.
3: சொசைட்டின்றது
6: ஒண்ணும் இல்ல பாய்ஸ். ஃபர்ஸ்ட் பாய்ஸோட அஸ்பெக்ட் ஆஃப் லைக் ஒரு பொண்ணை பாக்குறது ஃபர்ஸ்ட் மாத்தணும். சின்ன விஷயம் தான், நம்ம வீட்டுல நடக்கிறதுக்கும் வெளியில நடக்கிறதுக்கும். ஆனா அத ஒரு பையனோட கண் வழியா பார்த்தாதான் அதோட அதுல இருக்க டிஃபரன்ஸ் தெரியும். ஒரே இப்போ என் அண்ணனே இருக்கட்டும், என் அண்ணன் என்ன பாக்குறதுக்கும் என் வெளியில இருக்கவங்க என்ன பாக்குறதுக்கும் வெளியில இருக்க பசங்க பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. முதல்ல அப்ப பாய்ஸ் கிட்ட இருந்துதான் அந்த சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர முடியும். அப்பதான் ஒரு பொண்ணு மாற்றம் மாற்றம்னா ஒண்ணுமே இல்லை. ஆரம்பம் நம்ம எது தொடக்கமோ அதுல இருந்துதான் முடிவுக்கு வர முடியும். முடிவுல ஆரம்பிச்சு யாரும் தொடக்கத்துக்கு போக முடியாது. சோ பேரண்ட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றது இந்த விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் அட்டர் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பாய்ஸ். அப்போ சொசைட்டி ஓகேவா இருக்கா, என் பொண்ணால 8 மணிக்கு கூட சேஃபா வர முடியும்ன்ற நம்பிக்கை வருதா, கண்டிப்பா அனுப்புவாங்க. அவங்களுக்கும் அவங்க பாய் அண்ட் கேர்ள் டாட்டர் அண்ட் சன் ரெண்டுமே ஹாப்பியா தான் இருக்கணும். ரெண்டு பேருக்கும் ஹாப்பியா இருக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்க பெருசா வரணும் அப்படின்ற கோல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அந்த ஒரே விஷயம் ஸ்ட்ரைக் பண்ணது என் பொண்ணு சேஃபா இருப்பாளா. அவ சேஃபா இருந்தா ஓகே, கண்டிப்பா அனுப்புவாங்க.
8: ஆக்சுவலி ரொம்ப கரெக்ட். ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்க்கும்போது என் பொண்ணு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு அந்த வியூல ஒரு ஒரு பையனும் எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கணும்னு விரும்புறேன். நான் எல்லா பசங்களும் ரொம்ப ரொம்ப பயபக்தியா அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லல. ஒருவேளை அவங்க அந்த பசங்களோட பொண்ணுங்க வந்து வளர்ந்து எந்த மாதிரி ஒரு பையனை பாப்பாங்கன்ற அந்த ஒரு பையனா அந்த எல்லா பசங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
3: பட் அது நடக்கவே நடக்காது. நீ என்னதான் பசங்க கிட்ட அந்த பொண்ணை வந்து உன் தாய் குலம் மாதிரி பாருனா அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு அது தப்பாதான் தெரியும்.
6: சரி, அது தப்பாவே தெரிஞ்சாலும் சிம்பு சொல்ற மாதிரி சைட் அடிக்கிற ஃபிகர் பக்கத்துல இன்னொருத்தன் போய் நிக்கனா அது எனக்கு எரியும் சொல்றான், அந்த டயலாக் மாதிரியே இருந்துட்டு போகுது. அவன் ஒரு பொண்ணு இப்படியாவது காப்பாத்திட்டு போறானே, அப்படியாவது அவன் சேஃப் கார்ட் பண்ணட்டும் ஒரு கேர்ளுக்கு. லைக் அப்போ பாய்ஸ் ஏன் காட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாருன்னா ரொம்ப சிம்பிள். அவன் இப்போ ஒரு விஷயம், ஓகே கோல்டு சேவிங் இட் இன் அயன் பாக்ஸ். லைக்
7: நீங்க பாத்தீங்கன்னா இதோட ஃபவுண்டேஷனுக்கு நம்ம போலாம். அந்த காலத்துல நம்ம பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து வெளியில போய் சம்பாரிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, பெண்கள் வீட்டுல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஆண்கள் வெளியில போய் சம்பாதிக்கிறனால நம்ம நாட்டிலேயே நம்ம பொதுவா எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே நம்ம பணத்தை வச்சுதான் மதிப்பிடுறோம். ஸோ அங்க போய் பணம் கொண்டு வர்றதுனால பணம் தான் முக்கியம். ஸோ அதனால ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெண்கள் வீட்டுல உட்காந்து வேலை செய்யும் போது நம்ம ஒன்னும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல, அது அவங்க எஃபெக்ஷன்னால அந்த மாதிரி சென்டிமெண்டலா ரிலேட் பண்ணனால பெண்கள் வந்துட்டு வீக்கர் செக்ஷன் ஆயிட்டாங்க. ஆண்கள் பணத்தை அவங்க பணம் சம்பாரிச்சு கொண்டு வரனால ஒரு என்ன சொல்ல அவங்களோட இது ஜாஸ்தி ஆயிடுச்சு.
6: அவங்களும் அதை ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அமுத்த அவங்களும் ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை. ஓகே ஆமா, அவங்க தான் வந்து பெரியவங்க, அவங்க பாய்ஸ்னால சின்ன வயசுல இருந்தே. இப்போ அப்பெல்லாம் எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, அத்தைங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தாவே வீட்டை விட்டு ரூம் விட்டு வெளியில வரக்கூடாதான், பிகாஸ் பெரியவங்க அது மரியாதை. அது வந்து அவங்க பிராண்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும், இதுதான் ரெஸ்பெக்ட், இதுதான் வேல்யூ, இதுதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைஃப்லன்னு. நம்ம ஆன்சஸ்டர்ஸ் நிறைய விஷயத்த ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தாங்க, நிறைய விஷயத்த கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயத்துக்கான அர்த்தம் தெரியாமே அதோட அதெல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. அது மாதிரி இதுலயும் அதோட வேல்யூவே மாறி போயிடுச்சு. அவங்க ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஓகே கரெக்ட் தான் அப்படின்றத ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இப்ப டாமினேஷன்றது ஒரு டிபேட்டபிள் டாபிக் ஆயிடுச்சு.
3: ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பசங்க ஏதாச்சும் வேலை செஞ்சாங்கன்னா ஐயோ நான் வேலை செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. ஒரு பொண்ணு வேலை செஞ்சா நீ வேலை தானே செஞ்ச, இப்ப எதுக்கு அவ்வளோ இது பண்ணிக்கிற அப்படி அவ வேலை போய் வேலை வெளியில செஞ்சா ஒரு சாலரி வாங்கினா என்ன, சாலரி வாங்குற அளவுக்கு உனக்கு வந்து தைரியம் ஆயிடுச்சா, என்னால ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியாதான்னு ஒரு பாய் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்றது. உடனே அங்க வந்து உமன் வந்து கீழே போயிடுறாங்க.
5: இதெல்லாம் விடுங்க, இப்ப இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வேலைக்கு போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. நீ ஏன் போயிட்டு அப்புறம் யோசிச்சிருக்கே, போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது.
3: அங்கேயே ஒரு பிளாக் போட்டுட்டாங்க, நீ போக கூடாது. நீ உனக்கு என்ன, நீ வேலை செய்யறது, பசங்களை பாத்துக்கிறது, அதுதான் ஒரு அம்மாவா ஒரு டாட்டரா நீ இந்த ஜாப் தான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
6: படிக்கிறதே கூட எதுக்கு அவ்வளவு படிக்கணும், எம்பிபிஎஸ் டாக்டர் சீட்டு போயிட்டு இருக்க நிலைமை எல்லாருக்கும் தெரியும். அதுவும் எக்கச்சக்கம் 1 crore வச்சாதான் நீ எம்பிபிஎஸ் சீட் அங்க. அந்த மாதிரி ஆயிட்டப்போ அது பாய்ஸ்க்குனா செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பொண்ணு தானே, நீ வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு டியூஷன் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு படிச்சா போதும் அப்படின்னு அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. போதும், 3 வருஷம் படிச்சு அப்புறம் கல்யாணம், கரெக்ட் ஏஜ்ல அப்பதான் நடக்கும், அப்பதான் நீ புரிஞ்சுப்ப, எல்லாத்தையும் அவங்க அப்பவே முடிச்சிடுறாங்க.
8: இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ ரீசெண்டாக இல்லை கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த டெல்லி ஆக்சிடென்ட் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த ரேப் கேஸ் நடந்தப்போ அந்த ஒரு டைம் 8:30 இந்த நைட், அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பஸ்ல போகும்போது அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் சில பேர் கேட்டிருந்தாங்க அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த டைம்ல 8:00 மேலே அந்த பொண்ணு ஏன் வெளியில போறா? இதுவே ஒரு பையனா இருந்தா 11:00 கூட வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் 1 வெளியில போனாலும் தப்பு இல்லை, பொண்ணுக்கு 8:00 மேலே என்ன வேலை வெளியில?
6: அது மட்டும் இல்லாம அவ ட்ரெஸ்ஸிங் முதல்ல அந்த நியூஸ் பார்த்ததுமே ஓகே அவ வெளில போயிருந்தாளா, யாரோட போயிருந்தா, எப்ப போயிருந்தா, என்ன ட்ரெஸ் பண்ணிருந்தா, எல்லாமே ஒருத்தரோட கேரக்டர் இன்னொருத்தவங்க ஜட்ஜ் பண்றது இல்ல. ஆனா இன்னொருத்தவங்க அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் மட்டும் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க.
8: She doesn't have the rights to go out at 8:00 or something.
6: அது ஓகே, அவங்க வெளியில போறது அதுக்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸிங் அதுல நிறுத்துறாங்க. நமக்கான இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது, நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப சிம்பிள், நம்ம பிடிச்ச எதுவும் பண்ணக்கூடாது. அதை பண்றதுக்கு அது பண்ணணும்னாலும் அதை பண்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும், 1000 angle யோசிக்கணும், இவங்களுக்கு பிடிக்குமா அவங்களுக்கு பிடிக்குமான்னு ஒவ்வொன்றத்தையும் நசுக்கி நசுக்கி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. பொண்ணுங்க எப்படி என்ன ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க இஷ்டம். ஓரளவுக்கு
5: அவங்க இஷ்டம் சொல்ல முடியாது. பொண்ணுங்க ட்ரெஸ் பண்றது அவங்க ஃப்ரீடமா, தப்பு கிடையாது. பட் வந்து இது வந்து வேற வேற மாதிரி போகுது.
3: ஏன் போடக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, அங்கே ஏன் நிறுத்திடுறாங்க எல்லாரையும். 8:00 மேல நீ போகக்கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு. இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு. அவங்க கூட சுத்தக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி சொல்றாங்க. இதே ஒரு பையனா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு நீ என்ன பையன், நீ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீ பொண்ணுனா உனக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு.
8: சில பேரண்ட்ஸே ஃப்ரீடம் கொடுத்து அந்த அவங்க பொண்ணை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆக விட்டாலும், நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு போனா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பசங்க எத்தனை பேர் திரும்பி பார்க்க மாட்டாங்க, எத்தனை பேர் ஒழுங்கா இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் பண்ற அந்த ஃப்ரீடம் இல்ல, வெளியில போற ஃப்ரீடம் இல்ல, பிடிச்சதை செய்ய ஃப்ரீடம் இல்ல.
7: இப்ப இருக்கிற செனாரியோ எடுத்துக்கிறோமே, இப்ப பரவாயில்ல, இப்ப நிறைய பெண்கள் வந்து வெளியில போறாங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப அவங்களுக்கு கிடைக்கிற சேலரி எடுத்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு எடுக்கிற சேலரி பார்த்தா இப்ப நிறைய அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு தான் நிறைய பேர் சேலரி கொடுக்குறாங்க. அவங்க ஏர்ன் பண்றாங்க, பட் அந்த அது செலவு பண்றதுக்கு கூட இப்ப அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கிறது இல்ல. சோ எல்லாம் ஓகே. நம்ம என்ன சொல்ல, வெளியில இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, விமன் அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு, பட் உள்ள பார்த்தா அவங்களுக்கு எதுக்குமே ஃப்ரீடம் இல்லையே.
5: நம்ம இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசிட்டு இருந்தது கேட்டோம், இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. இதுக்காக நம்ம என்ன இந்த ஸ்டெப்ஸ் தான் எடுக்க முடியும், தவிர இதுக்கு வந்து ஒரு முடிவு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா, பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து வந்து பசங்களை வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணலாம். பொண்ணுங்க பசங்க பொண்ணுங்க பசங்கன்ற வந்து டிஃபரன்ஸ் இல்லாம ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணலாம். இல்ல ஸ்கூல்ல வந்து பாய்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் எப்படி ட்ரீட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கலாம். ஒரு சிஸ்டரா ஒரு ஃப்ரெண்ட்லியா எப்படி ட்ரீட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா மீடியா வந்து இதுல வந்து ஒரு பெரிய பார்ட் எடுத்துக்கலாம். எப்படி பீப்புளுக்கு வந்து எப்படி வந்து கேர்ள்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்றதுன்றது வந்து எஜுகேட் பண்ணலாம். இதோட நம்ம இந்த ஷோ முடிச்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் ஜனனி. ஸ்டே டியூன்ட் வித் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: யே, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய், முள்ள போடா.
0: சரிம்மா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகி விடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா

0: நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல, ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்தில் அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு, சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு. ஆனா இதோ நாளைக்கு பாருங்க, கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் புகழ்றோம் நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ, அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மூலையில வாழறாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், நான் இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்மளா இங்கே உட்காந்து கைத்தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கைத்தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை அவர் மேடை ஏறி வாங்க, நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கைத்தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். எம்ஓபி உடைய சமுதாய வானொலி 107.8.
1: மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்க கிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு. இன்டர்வியூஸ், மியூசிக், நியூஸ் கம்யூனிட்டி அப்டேட்ஸ் அண்ட் மச் மோர். திஸ் ரேடியோ ஸ்டேஷன் இஸ் தி பிளேஸ் ஃபார் யூ. யூ ஆர் லிசனிங் டு MOPCRS 107.8. ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட், வேர் நாலேஜ் மீட்ஸ் ஃபன்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசென்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தான். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
4: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
5: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
7: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the green tea. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things now, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுனா will definitely you know not spoil the earth.
8: வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான் கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான்.
7: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
9: You are all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டில இருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா,
2: உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்க. அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும். கோடை காலங்கள் எல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு வைக்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5ஆம் படி.
4: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு

0: வணக்கம் நேர்களே, நான் உங்க ஆர்ஜே கௌசல்யா. இன்னைக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சிக்காக எம்ஓபி வைணவ கல்லூரி மாணவி ஆகிய நானும் என் தோழிகளும் உங்களை சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு எங்களோட பொது கருத்துக்களை கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? அப்ப வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் உதவுற மாதிரியான ஒரு தகவலோட தான் வந்திருக்கேன். இப்ப இருக்க இளைய தலைமுறையினர் தன்னை எல்லார் முன்னாடியும் அழகா தனித்து காட்டணும்னு ஆசைப்படுவாங்க. அதுல அவங்க முக்கியமா கவனம் வைக்கிறது கூலிங் கிளாஸ்ல தான். ஆனா இதுல பல கண்ணாடிகள் இப்போ தரம் இல்லாததா இருக்கு. இப்படி தரமற்ற கண்ணாடிகள் மேல பூசப்படுற பூச்சிகள் ரொம்ப பயங்கரமானதுங்க. இது நம்ம உடல் வேர்வை கூட வேதிவினை புரிந்தால் நம்ம கண்ணு சுற்றி உள்ள தோல் நிறம் மாற தொடங்கும். அதே மாதிரி அதிக எடையுள்ள ஃப்ரேம்ஸை பயன்படுத்தும் போது மூக்கின் மேல்புறத்துல அழுத்தம் கொடுத்து காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனால தழும்பு அலர்ஜி கூட வரலாம். இப்பெல்லாம் ஜீரோ பவர் கண்ணாடி தாங்க ட்ரெண்டு. இந்த ஜீரோ பவர் கண்ணாடியில கூட தோராயமா 0.24 பவர் இருக்கும்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால கண் பார்வை மங்களா தெரியும். மேலும் பயன்படுத்தினா பார்வை திறன்ல கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கு. சரி, நல்ல கூலிங் கிளாஸ் வாங்க நான் சில டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்ச மாடல் வகை சைஸ்னு தேர்வு செஞ்ச அப்புறம் அது ஜீரோ பவர் கிளாஸா நல்ல ஃப்ரேமானு பார்த்து வாங்குங்க. நீங்க வாங்கும் கண்ணாடி எதுவா இருந்தாலும் அதை வருஷத்துக்கு ஒரு தடவை பரிசோதனை செய்யணும். அப்புறம் அண்ணன் தம்பி நண்பன் தானேன்னு அடுத்தவங்க கண்ணாடியை போடவே கூடாது. கண்களை சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்க தான் கூலிங் கிளாஸ் போடுறோம். ஆனா அது யூட்டிலிட்டி வகை கண்ணாடியானு பார்த்து வாங்குங்க. இந்த வகை கண்ணாடியில யூவி ப்ரொடெக்ஷன் முழு அளவுல இருக்கும். அதே மாதிரி காலையில எழுந்த உடனே கண்ணாடியை போடக்கூடாது. ஏன்னா தொடர்ச்சியா 6-7 மணி நேரம் கண்கள் இருட்டிற்கு பழகி இருக்கும். அதனால குளிர்ந்த தண்ணியில கண்ணை கழுவிட்டு தான் கண்ணாடியை போடணும். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். அடுத்து நம்மிடையே காயத்ரி இருக்காங்க, வாங்க அவங்க தகவலை கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே, நான் உங்க காயத்ரி. நான் இப்ப வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி ஜில்லுன்னு தயிரை பத்தி சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போறேன். சிலருக்கு தயிர் மோர பார்த்தாலே பிடிக்காது, ஆனா சிலருக்கு தயிர் இல்லாம சாப்பிடவே பிடிக்காது. தயிர் நம்ம உடலுக்கு குளிர்ச்சி மட்டும் தரதில்லைங்க, நல்ல ஜீரண சக்தியையும் தருது. பால் சாப்பிட்டா 1 மணி நேரம் கழிச்சு 32% பால் தான் ஜீர்ணமாகும். ஆனா தயிர் சாப்பிட்டா 1 மணி நேரத்துல 91% உடனே ஜீர்ணமாகும். பாலில் லாக்டோ இருக்கு. தயிரில் லாக்டோ பேசல்ன்ற என்சைம் இருக்கு. இந்த என்சைம் ஜீரண சக்தியை தூண்டி வயிற்று கோளாறை சரி செய்யுது. வயிறு சரியில்லாதப்ப டாக்டர் தயிர் சாதம் சாப்பிட சொல்றது இதனால தான். பிரியாணி மாதிரி உடலுக்கு சூடு தர உணவு வகைகளை சாப்பிடும்போது வயிற்றுக்கு அதிகமாக கேடு விளைவிக்காமல் இருக்க தான் தயிர் வெங்காயம் பச்சடியை சேர்த்து சாப்பிட்றோம். சரியான நேரத்தில் உணவு சாப்பிடாததுனால பல உடல் உபாதைகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏற்படுற உபாதைகள்ல ஒன்று தான் அல்சர். அல்சர் பிரச்சனையில இருந்து தப்பிக்க தயிர் தினமும் உணவுல சேர்த்துக்கலாம். அல்சருக்கு காரணமான கிருமிகள் தயிர் மோர்ல இருக்க லாக்டிக் அமிலத்தால அழிக்கப்படுது. அதனால ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தயிர் உணவுல சேர்த்துக்கோங்க. தயிரில் முக்கியமான விட்டமின் சத்துக்கள் புரத சத்துக்கள் அடங்கி இருக்கு. கால்சியம் ரிபோப்ளேவின் என்ற விட்டமின் பியும் தயிரில் நிறைய இருக்கு. சில தோல் வியாதிகளுக்கு மோர்ல நினைச்ச துணியை பாதிக்கப்பட்ட இடத்துல கட்டி வைக்கிறது நல்ல மருந்து. தோல் வீக்க நோய்களுக்கும் மோர்கட்டு சிறந்த மருந்து. பாலை தயிரா மாத்திர பாக்டீரியா குடல்ல உருவாகிற நோய் கிருமிகள் பாக்டீரியாவை அழிச்சு ஜீரண சக்தியை அதிகரிக்கிற நன்மை செய்யற பாக்டீரியாவை உருவாக்குது. மஞ்சள் காமாலை போது தயிர்லேயோ மோர்லேயோ சிறிதளவு தேனை சேர்த்து சாப்பிடுறது சிறந்த உணவாக இருக்கும். தயிரை பிடிக்காதவங்க கூட தயிரை வேற விதமாக உணவில் சேர்த்துக்கலாம். தயிரையும் சர்க்கரையும் சேர்த்து கலக்கி லஸ்ஸியாக குடிக்கலாம். மோராக கடைந்து உப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்து நீர் மோராக்கியும் குடிக்கலாம். இதெல்லாம் வெயில் காலத்தில் சாப்பிட்டா உடலுக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லை புத்துணர்ச்சியையும் தரும். இப்போ நம்ம கூட சந்தோஷ்னு இருக்காங்க, அவங்க என்ன குறிப்புகள் சொல்றாங்கன்னு வாங்க கேட்கலாம்.
2: நான் இப்போ உங்களுக்கு டெய்லியும் சமையலில் பயன்படுற உணவுப் பொருளை அலங்கரிக்க உதவுற கொத்தமல்லியை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். நான் உங்க சந்தோஷ்னி. நம்ம எல்லாரும் வீட்டு ஃப்ரிட்ஜிலையும் கொத்தமல்லிக்குன்னு ஒரு தனி இடம் வச்சிருக்கோம். இந்த கொத்தமல்லியில சமையலுக்கு மட்டும் இல்லாம பலவேறு மருத்துவ குணத்துக்கும் பயன்படுது. இந்த கொத்தமல்லி இலையில விட்டமின் சி, ப்ராஸ்பரஸ், பொட்டாசியம், அசாலிக் ஆசிட் போன்ற பலவேறு விட்டமின் சக்தி இருக்கு. இப்ப இதுல இருக்க மருத்துவ குணத்தை பத்தி கேட்கலாம் வாங்க. கொத்தமல்லி இலையோட கற்பூரத்தை சேர்த்து அரைச்சி இந்த கலவையை நெத்தியில தடவி கொண்டால் மூக்கில் இருந்து ரத்தம் வருவது நின்றுடும். கொத்தமல்லி சாறும் நோயை நீக்க பயன்படுது. கொத்தமல்லி இலைய அரைச்சி தேனோட கலந்து பாதிக்கப்பட்ட இடத்தை 15 நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரால அலசினா சரியாயிடும். கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்துல பெரும்பாலும் வாந்தி இருக்கும். அந்த நேரத்துல தண்ணீர் 1 கப் கொத்தமல்லி இலை மற்றும் 1 கப் சர்க்கரை சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் அது குறைஞ்சிடும். வெறும் இலைன்னு நினைச்சு இதோட மருத்துவ குணத்தை பத்தி தெரியாம இதை தூக்கி போட்டவங்க இன்னையில இருந்து இந்த கொத்தமல்லி இலைய சரியான வழியில பயன்படுத்தி நன்மை பெறுங்க. இப்போ நம்ம இடையே கவிதா காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, அவங்க என்ன குறிப்போட காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்போம்.
3: வணக்கம், நான் உங்க கவிதா வந்திருக்கேன். இன்னைக்கு பழைய சாதத்தோட நன்மைகள் பத்தி சொல்ல வந்திருக்கேன். பழைய சாதமா எனக்கு வேண்டான்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா பழைய சாதத்துல இருக்க நன்மையெல்லாம் தெரிஞ்சிட்டா யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம பழைய சாதத்தை வேண்டான்னு சொல்றோம். அமெரிக்கா டாக்டர்கள் இதை ஆராய்ச்சி செஞ்சு உலகத்திலேயே சிறந்த காலை உணவு இந்த பழைய சாதம் தான்னு சொல்லியிருக்காங்க. பழைய சாதத்துல புரத சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், விட்டமின் B6, B12 இதெல்லாம் இருக்குது. பழைய சாதத்தோட மகத்துவத்தை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். காலையில டிஃபனா இந்த பழைய சாதத்தை சாப்பிட்றதுனால உடம்பு லேசாகவும் அதே சமயம் சுறுசுறுப்பாகவும் இருக்குது. சாதத்தில் நைட்டே தண்ணீர் ஊற்றி மூடி வைக்கிறதுனால லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் இதில் உருவாகுது. மறுநாள் இதை குடிக்கிறதுனால உடல் சூட்டை தணிக்கிறது இல்லாமல் குடல் புண், வயிற்றுவலி இதெல்லாம் குணப்படுத்தப்படுறது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற நார் சத்து மலச்சிக்கல் இல்லாம உடம்ப சீரா இயங்க செய்யுது. பழைய சாதத்தை தொடர்ந்து சாப்பிட்டா ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வந்துடும். இதுல இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உடம்புக்கு அதிகமா சக்தியை தந்து நாள் முழுக்க சோர்வு இல்லாம வேலை செய்ய உதவியா இருக்குது. அல்சர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவுல இருக்குது. என்ன நேயர்களே, பழைய சாதத்தோட நன்மைகள் பத்திலாம் கேட்டீங்களா? இனிமேல் யாரும் பழைய சாதம் வேண்டான்னு சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். அடுத்து நம்முடைய சிவலட்சுமி சில குறிப்புகளோட இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
4: வணக்கம், நான் உங்க சிவலட்சுமி. நான் இன்னைக்கு நாம தினமும் ஏதாவது ஒரு வகையில உணவுல சேர்த்துக்கிற தக்காளியில இருக்கிற மருத்துவ பயன்களை பத்தி சொல்ல போறேன். தக்காளிக்கு இருக்கிற ஒரு முக்கிய அம்சம் என்ன தெரியுமாங்க? தனியா சாப்பிட்டாலும் சமைச்சு சாப்பிட்டாலும் உடலுக்கு ரொம்ப நல்லது. உடல் பருமனா இருக்குன்னு குறைக்க நினைக்கிறவங்க தினந்தோறும் 2 தக்காளி பழத்தை காலை வேளையில சாப்பிட்டு வந்தா அவங்க உடல் பருமனாகிறது கட்டுப்படும், எடையும் அதிகமாகாது. தக்காளி உடல்ல இருக்கிற நோய் கிருமிகளை முழுசா அழிச்சிடுது. பூண்டு, இஞ்சி, ஜீரகம், மிளகு, உப்பு இதெல்லாம் நல்லெண்ணெயில சேர்த்து தக்காளி சூப்பாவும் குடிக்கலாம். நமக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல நாக்கு வறண்டு போகும், அப்போ இந்த தக்காளி சூப் குடிக்கிறது ரொம்ப நல்லது. வெண்ணெயில இருக்கிறத விட அதிக அளவு விட்டமின் ஏ தக்காளியில தான் இருக்கு. அதனால கண் பார்வைக்கும் இது ரொம்ப நல்லது. தக்காளியை 2 நறுக்கி முகத்துல தடவனா சருமத்துல இருக்கிற எண்ணெய் பச குறைஞ்சிடும். தக்காளி தொண்டையில ஏற்படுற புண் சரியாகவும் உதவுது. ரத்தத்தை சுத்தமாக்குற ஆற்றல் தக்காளிக்கு இருக்கு. தக்காளி சார்ந்த உணவுப் பொருட்களை அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு பக்கவாத நோய் தாக்குதல் குறைவா இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மாரடைப்பு போன்ற இதய நோய்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் கொலஸ்ட்ரால். தக்காளியில இருக்கிற விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ஸ் கொலஸ்ட்ரால் உருவாகிறத தடுத்து இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்க உதவுது. சருமத்துல ஏற்படுற கருவளையங்கள், சுருக்கங்கள் வர்றத தடுக்க இந்த தக்காளி உதவியா இருக்கும். ஒரு தக்காளிய மிக்சியில அரைச்சு 1 டீஸ்பூன் சர்க்கரை கலந்து முகத்துல வட்டமா மசாஜ் செஞ்சா வாடிப்போ இருக்கிற முகம் பளிச்சுன்னு பொலிவா மாறிடும். இனி தக்காளிய சாப்பாடுல ஒதுக்கி வச்சிடாம சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடுவீங்கன்னு நம்புறேன். அடுத்து நம்ம இடையே லோகரக்ஷிக்கு இருக்காங்க, அவங்க என்ன குறிப்பு சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம் வாங்க.
5: வணக்கம் நேயர்களே, நான் உங்க லோகா வந்திருக்கேன். நாம இன்னைக்கு வெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு சில குறிப்புகளை கேட்கலாம். வெயில் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வேர்வையினால வர எரிச்சல் தாங்க. வெயில்னால தலை சுற்றல், மயக்கம், வாந்தி போன்ற பல பாதிப்புகள் வருதுங்க. உடல்ல நீர்சத்து குறைஞ்சி டைஃபாய்டு, மஞ்சக்காமாலை போன்ற நோய்களும் வருது. இதுக்கு பயந்துட்டு வெயிலை தவிர்க்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆனா சமாளிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. தண்ணீரையும் திரவ உணவுகளையும் நிறைய எடுத்துக்கணும். தர்பூசணி, பப்பாளி பழம், மாம்பழம், வாழைப்பழம் போன்ற பழங்களை நிறைய சாப்பிடணும். வியர்வை மூலமா உடல்ல இருக்க தாது பொருட்கள் வெளியேறிடும். அதை தவிர்க்க எலுமிச்சப்பழ ஜூஸ் குடிக்கலாம். குழு குழுன்னு இருக்கணுமா? தேவையான அளவு ஐஸ் கட்டிகளை பயன்படுத்தலாம். ஆனா ஏசி அறையில இருக்கவங்க யாருமே உடனடியா வெயில போறதை தவிர்க்கணும். கோடையில உணவு சீக்கிரமா ஜீர்ணமாயிடும். ஆனா ஒரு பாட்டில மோர் எடுத்துட்டு போய் அடிக்கடி குடிச்சா ஹால்ஸ் விளம்பரத்துல இருக்க மாதிரி நம்மளுக்கு உடம்பு எப்பவுமே ஜில்லுன்னு தான் இருக்கும். மோர்ல இஞ்சி, சீரகம், கருமிளகை சேர்த்து குடிச்சா நம்மளுக்கு தலை சுற்றல் நிற்குங்க. இதுல கால்சியம், விட்டமின் சி, இரும்பு சத்து கூட இருக்கு. கோடை காலத்துல நீர் இழப்புனால வரக்கூடிய தோல் பிரச்சனைக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்குங்க. சின்ன விஷயம்தான், தண்ணி குடிக்கணும். இப்படிப்பட்ட நீரை பத்தி திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும், வானின்று அமையாது ஒழுக்கு. என்ன நேயர்களே, நான் சொன்னதை கேட்டு இந்த கோடை வேலை எப்படிலாம் சமாளிக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
0: என்ன நேயர்களே, இன்னைக்கு எங்களோட குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? அடுத்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
5: லோகரக்ஷகி,
4: சுவலக்ஷ்மி,
1: கவிதா,
6: காயத்ரி,
4: சந்தோஷ்னி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் அபிமான MOP சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்.

0: அப்பப்பா, இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா, என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல? கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான் தான் வீட்ல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவ.
0: ஏ, ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல. இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ, ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீ ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா, எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இதா சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் திட்டாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்சு துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்சு துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்புள், பை தி பீப்புள் அண்ட் டு தி பீப்புள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: चोट लगे है मन को, निशान लगे है तन को, लेकिन डटे रहेंगे, दुनिया को उठ उठ के दिखाएंगे, अब ये भी लड़ सकते हैं और वापस आ सकते हैं।
1: गुड डे चेन्नई, वेलकम टू एमओपी कम्युनिटी रेडियो 107.8 एफएम। बॉलीवुड एक्ट्रेस कल्कि खोखलन रिसेंटली रिवील्ड दैट शी वाज सेक्सुअली अब्यूज्ड एज अ चाइल्ड, विच ब्रॉट द इश्यू ऑफ चाइल्ड सेक्सुअल अब्यूज, अ ग्रोइंग बट अंडर रिपोर्टेड हॉरिबल ट्रूथ, टू द फोरफ्रंट येट अगेन। Statistics suggest that nearly 53% of children in our country are victims of sexual abuse, but speaking about it is considered taboo in our society. Today, we are here to address this very sensitive but burning issue that is heavily impacting our society. Let us now hear from few people on their thoughts on child abuse.
2: Child abuse abhinu sonna ஜென்ரலாக சில்ட்ரனுக்கு தன்னை அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது. ஏன்னா எத்தனை நிறையா ஸ்கூல் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க செக்ஷுவல் அப்யூஸ்க்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்கு தன்னை என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரியவர் தன்னை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ஐடியாவுமே அவங்களுக்கு இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் வந்து இதது குட் டச் இதது பேட் டச் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும். அவங்க பியூபர்ட்டி அடையிறாங்க அடையலை அந்த ஏஜில், பட் சின்ன குழந்தைங்களுக்கு இது என்ன இப்படி தொட்டால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல். ஏன்னா நிறைய பேரன்ட்ஸ் யோசிக்கிறாங்க, நம்ம எப்படி குழந்தைகிட்ட இதை ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த யோசனையே வேண்டாம். உங்கள் குழந்தை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதது குட் டச் இதது பேட் டச் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஸ்கூலில் என்ன நடக்குதுங்கிறத ஓப்பனாக உங்கள் குழந்தைகிட்ட கேட்டுக்கோங்க. என்ன நடந்தது, இன்றைக்கி கிளாஸில் என்ன பண்ணாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் டெய்லி கேட்க ஆரம்பிங்க. ஸோ தட் குழந்தைங்க உங்ககிட்ட ஒரு ஓப்பன்னஸோடு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அண்ட் செக்ஷுவல் அப்யூஸும் தாண்டி நிறைய சைல்ட் லேபர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லணுன்னா, தமிழ்நாட்டில் டீப் இன்டீரியர் சவுத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு இந்த பசங்களுக்கு தெரியாது. அதில் ஒரு பையன் மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் ஜார்க்கண்டில் இருக்கிற ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் ஒர்க் பண்ணுறான். அவன் சரியாக அன்னைக்கு ஒர்க் பண்ணலை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அன்னைக்கு சரியாக ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறனால சுட சுட காய்ச்சிட்டு இருக்கிற எண்ணெயை முதலாளி அவன் மேலே ஊற்றுறாரு. அவனுக்கு அதுக்காக லீவும் கொடுக்கப்படலை. என்ன காய்ச்சி ஊற்றுட்டா அவனுக்கு உடம்பு சரியில்லை, லீவும் கொடுக்கப்படலை. அந்த உடம்பு சரியில்லாதோடையே அவன் வந்து வேலை செய்கிறான். ஸோ இதை வந்து சில என்ஜிஓஸ் பார்த்து கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றுறாங்க. எல்லாத்தையுமே என்ஜிஓஸே செய்யணும் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் பார்க்குறீங்க எங்கேயா சைல்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பீப்புள் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வரணும். நிறைய சைல்டு ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது, லைக் 1098 ஒரு சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க.
3: சைல்டு அப்யூஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது, பட் நமக்கு தான் வந்து தெரியல. இப்போது ஸ்லம்டாக் மில்லினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்தது தெரியுமா, எல்லாருமே டெஃபினட்டாக அந்த மூவி பார்த்துருப்போம். அந்த மூவிக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே கூட கிடச்சிது. ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நடந்தது அத்தனையுமே வந்து உண்மை, அது எல்லாமே இன்னமும் கூட அது ஒரு சில ஏரியாஸில் எல்லாத்துலேயுமே நடந்துட்டு தான் இருக்குது, நமக்கு தான் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைகளே வந்து சைல்டு அப்யூஸ் பண்ணப்படுறாங்க, பட் அது வந்து நமக்கு அவ்வளோ இதுவாக தெரியல நமக்கு, பட் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி தான் வந்து இப்படியெல்லாம் நடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, பட் இது எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமா வந்து நம்ம யாரையுமே வந்து தொட விடக்கூடாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்குது அப்படின்னா, லைக் ஏஜ் அட்டன் பண்ணிட்ட உடனே பார்த்திங்கன்னா, ஸோ ஆண்கள் வந்து இந்த மாதிரி, ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் நம்ம அவங்கக்கிட்ட நெருங்கி பேசக்கூடாது. ஸோ நம்மளே வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பாம்பேயில் வந்து ஒரு சில மாதங்கள் தான் ஆது அந்த குழந்தையே பிறந்து, ஸோ அந்த குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சுப்பா அவங்களது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடெக்டிவ் சர்வீஸ். ஸோ அது எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரியல, பட் இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங்காக வந்து எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் லைக் அவங்க கண்டிப்பாக வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இதெல்லாமே குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது.
2: இப்போ வெளி உலகம் தாண்டி வீட்டுக்குள்ளே லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி இல்லை. லேடிஸ் குழந்தைங்களுக்கு தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க, மாமாவை நம்பி சித்தப்பாவை நம்பி அப்படின்னா அந்த குழந்தைங்களும் அப்யூஸ் செய்யப்படுறாங்க. அவங்களுக்கே அதில் சேஃப்டி இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு மோரவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன போஸ்ட் பார்த்தேன், 10 குழந்தை வந்து ப்ரெக்னென்ட்டு. ஸோ அந்த குழந்தைக்கு தான் ஏன் ப்ரெக்னென்ட் ஆனால் தான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனோங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியாது, அந்த குழந்தை ப்ரெக்னென்ட்டு. அதே மாதிரி இன்னொரு கேஸ் நான் வந்து படித்தேன் ஃபேஸ்புக், நான் அக்கௌண்ட் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில். அது என்னன்னா, ஒரு பாம்பேல பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே டிராக்ல பிறந்த சில மாதங்களே ஆன குழந்தை வந்து செக்ஷுவல் அபியூஸ் செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட இன்டெஸ்டைன் எல்லாமே வயிற்ற விட்டு வெளில வந்துருச்சு. ஸோ அந்த இன்டெஸ்டைனை திருப்பி உள்ள வச்சு தைக்கிறதுக்கு 25 தையல் அந்த பிஞ்சு குழந்தைக்கு போட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், பிறந்த சில மாசங்கள் ஆன குழந்தை அது. அந்த அளவுக்கு என்ன ஆச்சு ஜென்ஸ்க்கு? தயவு செய்து எப்போதுமே சொல்லுவாங்க லேடிஸ்லாம் பார்த்து போயிட்டு பார்த்துவாங்கன்னு, ஆனால் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஜென்ஸ் வந்து லேடிஸை மதிக்க சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பாய்ஸ்க்கு உங்கள் சிஸ்டரை மதிக்கிற மாதிரியே வெளியில் போகிற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, நீங்கள் பார்க்குற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, உங்கள் சிஸ்டராக நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களை நடத்துங்க.
1: வெல், தட் வாஸ் இன்டென்ஸ். நவ் லெட் அஸ் ஹியர் தி ஸ்டோரி ஆஃப் Priya, a 10-year-old girl, and how she deals with child abuse. Hi Priya, you're earlier than usual. How was school? What would you like to eat?
4: Nothing, Veena aunty. I'm not hungry.
1: What happened, kid? Anything wrong?
4: Leave me alone, aunty. I'm not really in the mood to talk.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா நான் வெல்ல போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அணைச்சிட்டேன் லைட் ஃபேன் எல்லாத்தையும் அணைச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அணைச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்திருக்க.
1: எதுக்கு நான் அணைக்கணும்? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அணிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள் மதுரகானங்கள்
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்ல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கு எல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஈவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா.

0: ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நான் இன்னைக்கு உங்க ஆர்ஜே வர்ஷினி, ஆர்ஜே வினோதினியோட இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டேவை பத்தி பேச வந்திருக்கோம். ஒலிம்பிக் டேவை ஜூன் 23 உலகம் ஃபுல்லா கொண்டாடுறாங்க வினோ.
1: ஒலிம்பிக்க உலக லெவல்ல 1984 தான் கொண்டு வந்தாங்க.
0: ஆமா வினோ, அத பாரிஸ்ல தான் தொடங்கி வச்சாங்க.
1: ஒலிம்பிக்க 3 தூண்கள் அடிப்படையில தான் கொண்டு வந்தாங்க, தெரியுமா?
0: அப்படியா? அது என்ன 3 தூண்கள் வினோ?
1: மூ, லேர்ன், டிஸ்கவர், அதாவது நடவடிக்கை, கற்று, கண்டறியனு சொல்றாங்க.
0: ஓ, இன்னொரு விஷயம் தெரியுமா வினோ? வயது வரம்பு, பாலினம் போன்ற தடைகள்லாம் இல்லாம எல்லாருமே ஒலிம்பிக்ல கலந்துக்கலாமா?
1: அது மட்டும் இல்லாம ஒலிம்பிக் எதுக்காக நடத்திட்டு வராங்கன்னா, கல்விக்காகவும் கல்ச்சர்க்காகவும் ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் தரணும் தாங்க.
0: ஃபர்ஸ்டா ஒலிம்பிக் ஆரம்பிக்கும் போது 241 விளையாட்டு வீரர்கள் தான் கலந்துக்கிட்டாங்களாம். அதுவும் அவங்க எல்லாம் 14 நாடுகள்ல சேர்ந்தவங்க.
1: ஆமாங்க, ஆனா அந்த 241 பேர்ல ஒரு பெண் விளையாட்டு வீரர் கூட இல்ல, எல்லாருமே ஆண்கள் தாங்க.
0: அப்படியா?
1: இரண்டாவதா நடந்த ஒலிம்பிக்ல 997 அத்லெட்ஸ் கலந்துக்கிட்டாங்க, அதுல 22 பெண்களும் விளையாடி இருக்காங்க.
0: ஆமா, அவங்க எல்லாரும் 24 நாடுகளை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒலிம்பிக் பாரிஸ்ல தான் நடந்துச்சு.
1: முதலெல்லாம் சம்மர் ஒலிம்பிக்ஸும் விண்டர் ஒலிம்பிக்ஸும் ஒரே வருஷத்துல தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா 1992 இருந்து அது தனித்தனியா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க.
0: சம்மர் ஒலிம்பிக் நடந்த 2 வருஷம் கழிச்சுதான் விண்டர் ஒலிம்பிக் நடக்குது.
1: அப்போ ஒரு சம்மர் ஒலிம்பிக்ஸ்க்கும் இன்னொரு சம்மர் ஒலிம்பிக்ஸ்க்கும் 4 வருஷம் கேப் வரும்ல?
0: கரெக்டா சொன்னீங்க.
1: உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா வர்ஷினி, சம்மர் ஒலிம்பிக்ஸும் விண்டர் ஒலிம்பிக்ஸும் சேர்த்து 33 ஸ்போர்ட்ஸும் 400 ஈவெண்ட்ஸும் நடக்குமா? அதுல 13,000 அத்லெட்ஸ் கலந்துப்பாங்களாம்.
0: விண்டர் ஒலிம்பிக் எதுக்காக நடத்துறாங்கன்னா, ஐஸ் விளையாட்டுகள், ஸ்னோ விளையாட்டுகளை காப்பாத்ததாங்க.
1: ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லவா, விண்டர் ஒலிம்பிக்கை விட சம்மர் ஒலிம்பிக்ல தான் நிறைய அத்லெட்ஸ் கலந்துப்பாங்களாம்.
0: அது மட்டும் இல்லாம 16 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்க விளையாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பு தர யூத் கேம்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க.
1: யூத் கேம்ஸ் 2010 ஆகஸ்ட்ல தான் கொண்டு வந்தாங்க.
0: ஆமா, அது சிங்கப்பூர்ல நடந்துச்சு வினோ.
1: நார்மல் ஒலிம்பிக் கேம்ஸ் கம்பேர் பண்ணும் போது இந்த யூத் கேம்ஸ்ல கம்மியா தான் விளையாட்டு வீரர்கள் கலந்துகிட்டாங்களாம்.
0: பொதுவா ஒலிம்பிக் 16 நாள் நடக்குங்க, ஆனா யூத் ஒலிம்பிக் கேம்ஸ் மட்டும் 12 நாள் தான் நடக்கும்.
1: யூத்க்கு மட்டும் இல்லங்க, மாற்றுத் திறனாளிகளுக்கு கூட பாராலிம்பிக் கேம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க.
0: நேர்களே, இவ்வளவு நேரம் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டேவை பத்தி பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
2: Men's 200 meters final is about to commence. Ravi won the men's 200 meters finals.
3: Mohan, என்னடா இப்படி தோத்துட்ட?
4: என்னடா பண்றது? இந்த ரவியை பீட் பண்ணவே முடியல.
3: இதா, இதை எடுத்துக்கோ. You will surely win.
2: Mohan has won the first place in 100 meters finals.

0: வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரபல தடகள வீரர் மோகன் ஊக்க மருந்து உட்கொண்டதால் விளையாட்டிலிருந்து வாழ்நாள் தடை செய்யப்பட்டுள்ளார்.
1: நான் அந்த அங்க மோகன், ஊக்க மருந்து யூஸ் பண்ணனால இப்ப பாருங்க என் நிலைமைய, இனிமே என்னால விளையாடவே முடியாது.
0: ஊக்க பொருட்களை தவிர்த்திடுங்கள், வாழ்க்கையை வளமாக்குங்கள்.
2: பொது நலம் கருதி வெளியிடுவோர், இது MOP சமுதாய வானொலி 107.8.

0: வாங்க நேயர்களே, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டேவை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. ஒலிம்பிக் சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது வினோ?
1: ஒலிம்பிக் ரிங்ஸ் தான் வஷ்ணி.
0: கரெக்ட், நம்ம இப்போ அதை பத்தி தான் பேச போறோம். ஒலிம்பிக் ரிங்ஸ் ஒலிம்பிக் சிம்பிள்ஸ் னு சொல்றாங்க.
1: ஆமா வஷ்ணி, அதுல 5 ரிங்ஸ் இருக்கு.
0: அந்த 5 ரிங்ஸையும் 5 கண்டங்கள் அதாவது கான்டினென்ட்ஸ் னு சொல்றாங்க. என்னென்ன கான்டினென்ட்ஸ் னு தெரியுமா வினோ?
1: ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, யூரோப் ஆகிய கண்டங்கள் தான். அது மட்டும் இல்லாம அந்த ரிங்ஸ்ல ப்ளூ, எல்லோ, பிளாக், கிரீன், ரெட்னு 5 கலர்ஸ் இருக்கு வஷ்ணி.
0: அந்த கலர்ஸ் வந்ததுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு வினோ.
1: என்ன ஃபேக்ட் வஷ்ணி?
0: எல்லா நேஷன் பிளாக்லயும் அந்த 5 கலர்ல அட்லீஸ்ட் ஒரு கலர் ஆச்சு இருக்கும்னு தான் கொண்டு வந்தாங்க.
1: இந்த சிம்பிள்ஸ் வச்சுதான் ஒலிம்பிக் பிளாக கொண்டு வந்தாங்க.
0: ஆமாங்க, இந்த பிளாக்ல ஒயிட் பேக்ரவுண்டும் நடுவுல 5 ரிங்ஸும் இருக்கும்.
1: இந்த ஒலிம்பிக் பிளாக 1914 உருவாக்குனாங்க, ஆனா 1920 தான் கொடி ஏத்துனாங்க.
0: ஒலிம்பிக் கேம்ஸ்ல வின் பண்றதை விட அதுல பார்ட்டிசிபேட் பண்றது தான் அவங்க முக்கியமான குறிக்கோளா வச்சிருக்காங்க.
1: இவ்வளவு நேரம் ஒலிம்பிக்க பத்தி பேசணுமே, நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டோம் வர்ஷினி.
0: என்ன விட்டுட்டோம் வினோ?
1: ஒலிம்பிக் போட்டியில இந்தியா என்னென்னலாம் பண்ணிருக்குன்னு தான். இந்தியா முதல் முதல்ல ஒலிம்பிக்ல கலந்துக்கும் போது ஒரே ஒரு அத்லட் தான் இருந்தாங்க.
0: ஆமா, முதல் முதல்ல அவர் கலந்துக்கும் போதே 2 சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு.
1: இதே மாதிரி சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல 1920 ஃபர்ஸ்ட் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 1964 இருந்து விண்டர் ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்க ஆரம்பிச்சாங்க.
0: ஹாக்கி கேம்ஸ்ல மட்டுமே 11 மெடல் வின் பண்ணிருக்காங்க, அதுவும் 12 வருஷத்துல. அதுல 8 கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க.
1: 2018 வரைக்கும் மொத்தம் 9 கோல்டு மெடலும் 7 சில்வர் மெடலும் 12 பிரான்ஸ் மெடல்களையும் வின் பண்ணிருக்காங்க.
0: அபினோ பிந்த்ரா 2008 ஷூட்டிங்காக கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு.
1: பிவி சிந்து 2016 பேட்மிண்டன் விளையாடி சில்வர் மெடல் வாங்கினாங்க.
0: நேர்களே, இது வரைக்கும் ஒலிம்பிக்க பத்தியும் ஒலிம்பிக் கேம்ஸ் எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்கன்னு கேட்டீங்க. இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே வர்ஷினி,
1: ஆர்ஜே வினோத்னி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: குடிபோக எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து பொருளணுமா இல்ல மப்பிரமா?

0: புரியுது புரியுதுன்னு சொல்லுறது. அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத,
3: குடியிலிருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: என்னங்க சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பெல்லாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளோதான். ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது.
1: நீங்கள் வீட்டிலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே.
0: நான் ஒன்றுமே படிக்கலைங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்?
1: படித்தா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்கள் தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிஸ்னஸா? என்னங்க சொல்கிறீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடனே இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே, என் வீட்டுக்காரர் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

என் கண்ண கட்டி கட்டுல விட்டது சாமி சாமி சாமி. எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய், நான் தாங்க உங்க வினிதா பேசுறேன். சோ பிளீஸ் டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி. நன்றி.
1: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி
2: நிகழ்ச்சியை இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பதை எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே நித்யஸ்ரீ பேசுறேன். இந்த உலகத்துல எனக்கு மியூசிக்கே பிடிக்காது. நான் பாட்டே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து ரொம்ப ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க. சே ஒரு 5% அப்படி இருப்பாங்க. இந்த மொத்த உலகத்துலயும் நான் சொல்றேன். பட் ஆன் தி அதர் ஹேண்ட், சில பேருக்கு வந்து மியூசிக் வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கும், ஒரு தந்தையா இருக்கும், ஒரு தாயா இருக்கும், ஒரு தந்தையா இருக்கும், ஒரு தாயா இருக்கும். இன்னொரு சில பேருக்கு வந்து மியூசிக்கே உலகமா இருக்கும். ஸோ நான் வந்து அப்படிதான், எனக்கு மியூசிக் உலகம், எனக்கு உலகமே மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேச போறேன்ட்டு. அஃப்கோர்ஸ் மியூசிக் பத்தி தான் பேச போறேன். அண்ட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல முதல் செக்மெண்ட் என்ன நம்ம பார்க்க போறோம்னா, ஞானி நீ அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு ஞானி இருப்பாங்க. சின்னவங்களோ சரி பெரியவங்களோ சரி, எல்லாருக்குள்ளயும் ஒரு ஞானி கண்டிப்பா இருப்பாங்க. அதை நம்ம தட்டி எழுப்பினாதான் நமக்கு தெரியும். இந்த ஞானி வந்து ஈதர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் நாலேஜ் ப்ரொசஸ் பண்ற ஞானியா இருக்கலாம், ஆர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போய் கருத்தா சேர்க்கிற ஒரு ஞானியா இருக்கலாம், இல்ல அந்த விஷயத்த வந்து ஜஸ்ட் சேர்க்காம அதனால ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஞானியா கூட இருக்கலாம். ஸோ எனக்குள்ள இருக்கிற ஞானி என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல பல அடிப்படையான விஷயங்கள், ஒரு மாற்றம் வர வேண்டிய விஷயங்கள் பல துருவங்கள்ல வந்து சொல்லியும் இன்னும் வந்து மாறாமலே அப்படியே இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஞானி நீ செக்மெண்ட்டை உங்களுக்காக மூணு பாகமா நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதோட முதல் பாகமாக, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் அப்பான்னு ஒருத்தர் தான் வந்து சம்பாதிப்பார். அண்ட் அவர் ஒருத்தர் சம்பாதிக்கிறது வந்து போதுமானது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த ரேட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ரேட் ஆஃப் லிவிங்கை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும்னா ஒருத்தர் சம்பாதிக்கிறதுலாம் ஒரு வீட்டில் பத்தவே மாட்டேங்குது. ஏன்னா எல்லாமே விலைவாசி வந்து ஜாஸ்தி. ஸோ அப்பா சம்பாதிக்கிறத தாண்டி அந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஆன அம்மாவும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைமை அண்ட் கட்டாயம் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து உருவாயிட்டிருக்கு. அதனால் என்ன ஆகுது, அப்பாவும் போயிடுறாரு, அம்மாவும் வீட்டில் இருக்கிறது இல்லை, காலையில் போனால் நைட்டு தான் வராங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகுதுன்னா, அவங்களால அவங்கள போல இருக்க முடியறதில்ல, அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியறதில்ல. அவங்களோட டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கக்குள்ள அவங்க நினைக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ முக்கியமான அம்மாவும் அப்பாவும் அவங்க கூட இல்லாமல் போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அப்பா அம்மா என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போய் பாட்டி தாத்தா கிட்ட விட்டுறாங்க. நான் வந்து பாட்டி தாத்தா கிட்ட வளர்ற குழந்தைகள் வந்து நல்லா வளராதுன்றது சொல்ல வரல, பட் அம்மா கிட்ட வளர்ற அளவுக்கு இருக்கிற அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி அதுங்க வந்து பாட்டி தாத்தா கூட இருக்கும்போது வர்றது கிடையாது. ஸோ என்ன ஆயிடுது, எல்லா விஷயங்களும் தனக்குள்ள அடக்கி அடக்கி அம்மா கிட்ட இப்போ சொல்லுவோம் அப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளே தங்கிடுது. அதுக்கப்புறம் வந்து அந்த அப்பா அம்மாவுக்கும் வந்து என்ன சொல்றது, ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு இருக்க வேண்டிய ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமலே போயிடுது. ஸோ இது அப்படியே ஒரு வந்து பிரிவை வந்து உண்டாக்குது ஸ்லோவாக. அப்பா அம்மாக்கும் குழந்தைக்கும் நடுவில் இருக்க வேண்டிய அந்த ஒரு பந்தமும் அந்த பாசமும் இல்லாமலே போயிடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்துருது, அது வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகும், இல்லை வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் எங்கேயா போயிட்டு வேலை பண்ணுறதுக்கு நிறைய சம்பாதிக்கிறதுக்காக போகும். அப்போ போகிற டைமில் இந்த அப்பா அம்மா வந்து ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துட்டு கவலைப்படுவாங்க, ஐயோ என் குழந்தை கூட நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணலையே, நான் பேசவே இல்லையே, எப்படி பேசுறது, என்ன பண்ணுறது. அந்த டைமில் வந்து கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, இருக்கிறப்பவே குழந்தைங்களோட இருந்து லைஃபை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். எதுக்காக சம்பாதிக்கணும் சொல்லுங்கள்? சம்பாதிக்கிறதே குழந்தைங்க நல்லா இருக்கணும், குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும், நல்லா லைஃப்பில் படித்து பெரியாளாகி நல்ல ஒரு லெவலில் வந்து செட்டில் ஆகணுன்றதுக்காக தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் அல்டிமேட்டம் என்ன? குடும்பமாக சேர்ந்திருந்து எல்லாத்தையும் சாதிக்கணும், அதுதான் வந்து முக்கியமே. எல்லாம் தனித்தனியாக ஒரு ஒரு இடம் பிரிஞ்சு போய் பண்ணுறதுல என்ன சந்தோஷம் இருக்குது சொல்லுங்கள்? அதனால் என்ன லாபம்? அதனால் மிஞ்சி போகிறது வந்து கவலையும் கஷ்டமும் தான். ஏன்னா லேட்டர் டைமில் வந்து அதை பற்றி யோசித்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனை உணர்த்துற மாதிரி ஒரு நால்வரி பாடல் உங்களுக்காக.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க நித்யஸ்ரீ பேசுறேன்.
1: சார் சார் சார், என்னப்பா
2: செக்லியா சைன் போடுறீங்க?
1: பின்ன என்ன பார்த்தா எப்படி தெரியுது?
2: கோச்சிக்காதீங்க சார்,
1: போப்பா போய் வேலையா பாரு.
2: உங்களை பார்த்தா தெம்பாவே இல்லையே சார்.
1: டேய், அதுக்கும் செக்ல சைன் பண்றதுக்கு என்னடா சம்பந்தம்?
2: இருக்கே சார், செக்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி செக் எண்ணெயில சமைச்ச உணவை சாப்பிட்டு தெம்பா சைன் போடுங்க. எவ்வளவுதான் எண்ணெய் வந்தாலும் செக் எண்ணெய் போல வருமா?
1: சரிடா வாங்குறேன்.
2: பார்த்து போங்க சார், வழிக்கிட போகுது.
0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி நித்யஸ்ரீ பேசுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மியூசிக்கல் செக்மெண்ட் என்னவா இருக்க போகுதுன்னா, இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்னு நான் சொல்லணும். ஏன்னா யூஸ்வலி வந்து நம்ம வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்களோ இல்லை அந்த ஒரு ஒரு ஃபீல்டில் வந்து அச்சீவ் பண்ணவங்களையோ கூப்பிட்டு வந்து நம்ம ரேடியோ டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம நிறைய பண்ணுவோம் டு கெட் மோர் இன்புட் அண்ட் இன்டெப்த் நாலேஜ் அபவுட் தியர் ஃபீல்ட் அண்ட் அவங்க எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் இப்போ ஒரு சேஞ்சுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு டை ஹார்ட் மியூசிக் லவர், அவங்களுக்கு மியூசிக்னா அவ்வளோ இஷ்டம். சும்மா அப்படியே ரேண்டமா நாங்கள் வந்து ஐ ஜஸ்ட் மெட் ஹர் அண்ட் அவங்க கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இசத் நம்மளோட இருக்காங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு மியூசிக் எவ்வளோ பிடிக்கும்?
3: வணக்கம்மா, ரொம்ப ஹாப்பிம்மா உன்னை மீட் பண்ணி பேசினதுக்கு. எனக்கு மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா, ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு மியூசிக் ரொம்ப ரொம்ப ஐ மீன் ஜஸ்ட் லவ் மியூசிக் வந்துட்டு. அது என்ன டைப் ஆஃப் மியூசிக்காக இருந்தாலும் ஐ லவ்மா, ரொம்ப பிடிக்கும்மா எனக்கு மியூசிக்.
0: ஸோ எந்தெந்த டைம்லலாம் வந்து நீங்கள் மியூசிக் கேட்பீங்கம்மா? இப்போ யூஸ்வலி சில பேர் சொல்லுவாங்க சேடாக இருக்கும்போது நான் கேட்பேன், இல்லை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் கேட்பேன். சில பேர் வந்து காரில் போகும்போது கேட்பாங்க, சில பேர் வந்து வெளியில் எங்கேயா போகும்போது ஹோட்டலில் போகும்போது இல்லை பார்ட்டி பண்ணும்போதோ கேட்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி டைம் ப்ரிஃபர் பண்ணி மியூசிக் கேட்பீங்க?
3: நான் யூஸ்வலி அம்மா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக நான் மியூசிக் கேட்பேம்மா. செகண்ட்லி வந்து எனக்கு ஃப்ரீ டைம்னா காரில் ட்ராவல் பண்ணும்போது ஐ லவ் லிஸ்னிங் டு மியூசிக். அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து காரில் போகும்போது கேட்கறது, பிகாஸ் யுவர் மைண்ட் இஸ் ஃபுல்லி ஆக்கியபைட் வித் த மியூசிக். ஒன்று வெறி வீட்டில் ஒன்றும் வேலை டென்ஷன் எதுவுமே இருக்காதுமா. ஸோ ஐ லவ் லிஸ்னிங் டு மியூசிக்மா. இதில் வந்து எனக்கு ஆக்சுவலாக அந்த மியூசிக் லவ் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், 2009-2010 சூப்பர் சிங்கர் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் இந்த சின்ன பசங்கள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. ஆக்சுவலாக டு பி வெரி ஃப்ராங்க், இப்போ நான் உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா, என் முன்னாடி இருக்கிற நித்யஸ்ரீ மூலமாக தான் எனக்கு இந்த மியூசிக்கே எனக்கு பிடிச்சது.
0: வந்து
3: எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள்ட, பிகாஸ் அந்த சீசனில் என் ரெஜிஸ்டர் ஆனது நித்யஸ்ரீ தான். ஷீஸ் டு டான்ஸ், எல்லாரும் அவளை சொல்லுவாங்க, அவ்வளோ கமெண்ட்ஸ் வாங்குவாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஷீஸ் டு சிங். ஸோ அதில் இருந்து தான் ஐ ஹேட் அ கிரேஸ் ஃபார் மியூசிக். உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து ஐ ஹஸ் டு ரெக்கார்ட் அண்ட் இன்ன வரைக்கும் ஐ ஹேவ் அ ரெக்கார்டர் டு லிசன் டு மியூசிக். எவ்ரி திங் ஐ லிசன் மை லவ் மியூசிக். சூப்பர் சிங்கர்னா நான் இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணதே இல்லை. அதுக்கு காரணம் 2009-10 உள்ள ப்ரோக்ராம் தான், அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு இன்ன வரைக்கும். எனக்கு இதில் ரொம்ப பிளெஸிங் என்னன்னா, அவங்களே என்ன கேட்குறாங்க இன்னைக்கு என்ன, யாரை வச்சு நான் அந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் நானோ அதே குழந்தை இன்னைக்கு இவ்வளோ பெருசாக போய் இவ்வளோ வளர்ச்சி வந்தது எனக்கு வெரி வெரி வெரி ஹாப்பி.
0: உங்களோட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க வர இவ்வளோ பெரியவங்க 60 இயர்ஸ் உங்களுக்கு ஆயிருக்கு, நம்ம சும்மா ஜாலியா ஒரு ரேண்டமா ஒரு டாக் ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் வந்து நான் உங்க லைஃப்ல வந்து மியூசிக் உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக ஒரு ஏதோ ஒரு காரியம் நான் பண்ணிருக்கேன். என்னோட மியூசிக்கால என்னோட வாய்ஸாலேயோ என்னோட சிங்கிங்காலேயோ வந்து உங்களை நான் வந்து இது பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இவ்வளோ சர்ப்ரைஸா இது வந்து நீங்க எனக்கு இவ்வளோ முன்னாடி சொல்லவே
3: இல்லை. நீங்க கேப்பட எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த இன்டர்வியூ பேசுறதுக்கும், அது ஓ முன்னாடி நான் பேசுறதுக்கும். ஒன்ன வச்சு எனக்கு இந்த மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு முன்னே வரைக்கும் நான் அந்த சூப்பர் சிங்கர் பாக்குறேன்னா அதுக்கு ரீசன் நீதாம்மா. உங்களுடைய அந்த பர்டிகுலர் 2009-10 இது வரைக்கும் என் மைண்டை விட்டு ரேஸ் ஆனதே இல்லம்மா. நீ பாடின பாட்டு இந்த பட்டத்து ராணி, நீ பாடினது முதற்கொண்டு என் மைண்ட்ல இருக்குது. ஸோ பட்டத்து ராணி கேட்டா ஐ ஆல்வேஸ் திங்க் இட் பிலாங்ஸ் டு நித்யஸ்ரீ தான் நினைப்பேன். அந்த அளவுக்கு ஐ லவ் யுவர் சாங்ஸ் மா, யூ ஆர் தி மெயின் இன்ஸ்பிரேஷன் எனக்கு கேட்கறதுக்கு, இந்த பாட்டு கேட்கறதுக்கு இன்ன வரைக்கும் ஐ அம் கிரேசி ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் பிகாஸ் ஆஃப் யூ.

உங்களை மாதிரி என்ன சொல்றது சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆர்டிஸ்டோட வளர்ச்சி வந்து சப்போர்ட்டர்ஸ் கையில தான் இருக்கு, அவங்களோட பிளெஸிங்ஸும் அவங்களோட அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் தட் தே ஸ்ப்ரெட், அதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட க்ரோத் வந்து ஃபர்தர் எடுத்துட்டு போகும். ஏன்னா எங்களை மாதிரி நாங்க என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல வந்து அவ்வளோ டேலண்டட்.

0: காட் அ நாலேஜ், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பாடணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தது சின்னதுல. 9 இயர்ஸ் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் அதுல இருந்து எனக்கு ஐ எம் சீயிங் யுவர் க்ரோத், இட் இஸ் எக்ஸலன்ட். அண்ட் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம், ஸ்டேஜ்ல பாத்திருக்கேன், வெளியில பாத்திருக்கேன், ஆன் ஸ்டேஜ்லயும் பாத்திருக்கேன், நீ வெளிநாட்டுல பண்றதும் நீ ரெக்கார்ட் பண்ணேன்னு நான் எல்லாம்
1: பாத்திருக்கீங்க. ஆனா நம்ம மீட் பண்ணல. இன்னைக்கு வந்து இந்த ப்ராஜெக்டாக நாங்க மீட் பண்ணோம். நமக்கு வந்து இருக்க எனக்கு ரொம்ப
0: எனக்கு
1: எனக்கு ரொம்ப நாளா கேக்கணும் அப்படின்றது ஒரு ரைட்டான ஒரு கரெக்டான சந்தர்ப்பம் அமையல, பட் இப்ப எனக்கு அமைஞ்சிருக்கு உங்ககிட்ட கேக்கிறதுக்கு. அண்ட் நீங்க இவ்ளோ ஒரு மியூசிக் லவரா இருக்கவே, நீங்க பழைய பாட்டுல கண்டிப்பா நீங்க உங்க காலத்துல இருந்து எவ்வளவு பழைய பாடல் கேட்டுட்டே வந்திருப்பீங்க. அண்ட் இப்போ அப்கோர்ஸ் இப்ப வர புது காலத்து பாடல்களும் நிறைய கேட்டிருப்பீங்க. சோ எனக்கு என்ன தெரியணும்னா, உங்களுக்கு அந்த காலத்து பாடல்களுக்கும் இந்த காலத்து பாடல்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுது, அண்ட் எது வந்து மாறினது நல்லது, எது மாறினது நல்லது இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்காமா. ஆக்சுவலா சொல்ல போனா என்னுடைய ஏஜ் குரூப்புக்கு எல்லாருக்கும் வி ஆல் லவ் ஓல்ட் மியூசிக், அதனால இந்த நியூ மியூசிக் நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எங்க மெமரிஸ்ல இருக்கிறது லிரிக்ஸ் எல்லாம் அன்ன வரைக்கும் நீ பழைய பாட்டுல கேட்டீங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு டெல் யூ த லிரிக்ஸ். இது வரைக்கும் இந்த வயசுல எப்பவோ நான் கேட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பாடல்களோட லிரிக்ஸ் கூட என்னால சொல்ல முடியுமா? ஆனா இன்னைக்கு வந்த பாடல்கள் வந்து ஜஸ்ட் ஒரு நாள் கேட்போம், ரெண்டு நாள் கேட்போம், அதுக்கப்புறம் வேற ஏதாவது பாட்டு அதை விட ஏதாவது ஹெப்பான சாங் வரும், ஃபாஸ்டான மியூசிக் வரும், வேர்ட்ஸே லிரிக்ஸே புரியாதது வரும் எங்களுக்கு. ஸோ எங்க மைண்ட்ல அது ரெஜிஸ்டரே ஆகாது. இட்ஸ் ஜஸ்ட் அன்னைக்கு யூஸ் அண்ட் த்ரோ, அன்னைக்கு இப்போ யூஸ் பண்ணுவோம் போட்டுருவோம், அடுத்த மியூசிக் வந்துடும் இதை மறந்துடுவோம் நாங்க. பட் ஓல்டு சாங்ஸ் வந்து நீ எத்தனை தடவை 100,000 தடவை கேட்டா கூட நாங்க வந்து அதை மறக்கவே மாட்டோமா. அது எங்களுக்கு வந்து வெரி வெரி ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரொம்ப லிரிக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் வந்துட்டு. அது இன்ன வரைக்கும் எந்த இடத்துலயும் பாடலாம் அந்த லிரிக்ஸ் வந்துகிட்டு, யார் முன்னாடியும் பாடலாம், அர்த்தம் இருக்கு, இது இருக்காதுமா. இப்போ உள்ளது கொஞ்சம் இதாதாமா இருக்குது எனக்கு, அவ்வளவா ஆயிடும். அதுக்காக ஐம் நாட் அகேன்ஸ்ட் இட், அகேன்ஸ்ட் இல்ல. ப்ராபப்ளி ட்ரெண்ட் மாறி இருக்கும், அதனால அப்படி இருக்கலாம். ஏஜ் குரூப் அப்புறம் வந்து மியூசிக் ஆமா அது எல்லாமே டிஃபரெண்டா மாறி இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டெஃபினட்டா வந்துட்டு இப்போ உள்ளது நல்ல அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவ்ட், அது ஹேட்ஸ் ஆஃப் டு த டெக்னாலஜிக்கு. நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டோமா, எக்ஸலன்ட். பட் எங்க மெமரியில நிக்கிறது தான் லாஸ்டான எங்களுக்கு வந்து எங்க ஏஜ் குரூப். ப்ராபப்ளி உங்க ஏஜ் குரூப்க்கு என்ன சொல்லுவாங்க?
1: இந்த ஏஜ் குரூப்ல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கேள்வி கேட்டா என்ன சொல்வாங்க, எனக்கு இடிஎம் மியூசிக் தான் பிடிக்கும், எனக்கு பாப் மியூசிக் தான் பிடிக்கும், சில ஒரு கூட்டம் வந்து மொத்தமா எனக்கு கானா தான் பிடிக்கும், குத்து தான் பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. சில அதே இதுல சில நல்ல நாலேஜபிள் கூட்டமும் இருக்காங்க. வேற தேசிய எனக்கு இந்த மாதிரி செலக்டிவ் மெலடிஸ், இந்த மாதிரி கிளாசிக்கல் டியூன் உள்ள பாடல்கள்லாம் எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி லவர்ஸும் இருக்காங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி மேஜர்லி எல்லாருக்கும் அந்த குத்து இல்ல பாப் அந்த மாதிரி தான் பிடிக்குது.
0: இருக்கட்டும், ஏமா அந்த காலத்துலயும் நல்ல குத்து பாட்டு எல்லாம் இருந்துதான் இருக்கு. எனக்கு எப்படி இருந்தாலும்
1: ஸ்டில் நான் வந்து உங்க சைடு தான் வருவேன், ஓல்டு மியூசிக் தான் வருவேன்.
0: பாட்டு நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் மறக்க மாட்டோம் நாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். பட் ஐ எம் நாட் சேயிங்

0: காலத்து இது நல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெண்டுக்கு இருக்கட்டும். ஐ ஹவ் நோ இதுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை அதில், பட் ஐ எம் ஹாப்பி வித் ஓல்ட் சாங்ஸ்.
1: பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நானும் அந்த பழைய பாட்டுக்கு தான்
0: ரொம்ப ஹாப்பிமா. இந்த வயசுல நீ அது நிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப ஹாப்பிமா. ஸோ ஆல் தி பெஸ்ட்மா, ரொம்ப ரொம்ப ஹாப்பிமா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. சரி அப்படியேம்மா, எனக்கு எனக்காக ஒரு இது பண்ணுமா, ஒரு ரெண்டு வரி எனக்கு பிடிச்ச பாட்டு, உன்னோட ஃபேமஸான பாட்டு பட்டத்து ராணி பாடினா எனக்கு வந்து அப்படியே பழைய ஞாபகங்கள் வரும் எனக்கு, ஒன் ரிமெம்பரன்ஸ். அந்த பாட்டு நீ தான் உரிமையாளர் மாதிரி எனக்கு இருக்குது, அந்த பாட்டு நீ பாடணுமா எனக்காக.
1: தேங்க்யூம்மா, கண்டிப்பாக வந்து இவ்வளோ எனக்காக வந்து ப்ரே பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பிளெஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஆக்சிடென்டலி நம்ம இவ்வளோ மீட் பண்ணி இவ்வளோ ஒரு ஒரு அமேசிங்கான மியூசிக்கல் டிஸ்கஷன், ப்ரொடக்டிவாகவும் சரி எனக்கும் மலரும் நினைவுகளாலும் சரி, உங்களுக்கும் சந்தோஷமான மெமரிஸ், எனக்கும் வந்து சந்தோஷமான மெமரிஸ். ஸோ கண்டிப்பா அந்த ரெண்டு லைனோட அந்த பட்டத்ராணி பாட்டோட நம்ம இந்த செக்மெண்ட்டை முடிக்கிறோம் சந்தோஷமா.
0: ஹாப்பிமா.

0: இந்த மியூசிக்கல் செக்மெண்டோட அடுத்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க நித்யஸ்ரீ பேசுறேன். சாரிமா, இப்பதான் உன் காலே பார்க்க முடிஞ்சது.
1: என்னடி இது, பயந்தே போயிட்டேன். 8 மணி ஆகுது, ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்ல. என்ன நினைக்க தோணும்?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கிளாஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமே வந்துருவேன்.
1: சீக்கிரம் வா.
0: ஓகே பாய். Hey, bold and beautiful, you are more powerful than you know. Be the girl who decides to fight for it. Zarya, a new space for learning martial arts only for girls. Check out www.zaryaarts.com and enroll right now. Zarya, jab it and damn it. Hey, மாப்பிள்ள ரெடி ஆயிட்டானா பாருங்கடா. என்ன நடக்க போகுதுன்னா, இந்த காலத்துல குழந்தைங்க எல்லாம் பிறக்கும் போதே மொபைல் எங்க அப்படின்னு கேக்குற நிலைமைக்கு வந்து டெக்னாலஜி வந்து அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அந்த காலத்துலலாம் வந்து லேண்ட்லைன் கூட இருக்காது. ஸோ ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னாலே ஒரு இடத்துக்கு வெளியில போய் அந்த மனுஷனை நேராக மீட் பண்ணி தான் அந்த விஷயத்த நம்ம வந்து கன்வே பண்ண முடியுமே தவிர, அந்த காலத்துலலாம் வந்து ஃபோன்லாம் அப்படியே எடுத்து ஒரு விஷயத்த சொல்லணும்னா உடனே சொல்லிடலாம் முடியாது. ஸோ அந்த காலத்தில் வந்து நிறைய லைவ் ஆக்டிவிட்டீஸ்க்கான நிறைய சான்சஸ் இருந்தது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. எதுவாக இருந்தாலும் நடந்து போய் ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில் போய் விளையாடுறது, ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து சொல்லணுன்னா நடந்து போய் ஒரு இடத்துக்கு வந்து ஒருத்தவங்களை பார்த்து அவங்கள மீட் பண்ணி ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும். ஸோ அந்த காலத்தில் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இதனால் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. பட் இந்த காலத்தில் மொபைல் அப்படின்னு ஒன்று வந்ததுனால எல்லாமே ரொம்ப மொபைல் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலி உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியும், என்னத்தை வேணாலும் இந்த உலகத்தையே வந்து கைக்குள்ள கொண்டு வந்துருவாங்கன்ற மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியும். ஸோ இதனால என்ன ஆயிடுது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மி ஆகுது, ஒரே இடத்துல உட்காடுறோம், இதனால நம்ம வெயிட் போடுறோம். அண்ட் இந்த சோஷியல் மீடியா, இந்த ஃபோன், இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுது. நம்மளோட அந்த பொட்டென்ஷியல் டைம்னு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டேலண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதோ இல்லை நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்கு, நம்மளை வந்து ஒரு பெட்டர் பர்சனாக ஆக்கிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு டைம் கிடைக்கிற நேரத்தில் இதை வந்து நம்ம எல்லோரும் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம சோஷியல் மீடியாவில் உட்காந்தோன்னா நம்மளுக்கு போகிற டைம் நமக்கே தெரியாது. திடீர்னு ரியலைஸ் பண்ணுவோம், ஐயோ 2 மணி நேரம் போயிடுச்சு, ஐயோ 3 மணி நேரம் போயிடுச்சு. ஏன்னா தெரியாது, ஏன்னா அதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. சோஷியல் மீடியாவையோ இல்லை டெக்னாலஜியோ நான் வந்து குத்தம் சொல்லலை, ஏன்னா அதில் இருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது, அவேர்னஸ் இருக்குது, எல்லாத்தையுமே உட்கார்ந்த இடத்துலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது ஒன் வேல அது வந்து டைம் கன்சியூமிங் அண்ட் வெரி இன்ஃபர்மேட்டிவ். பட் அதில் வந்து இன்னும் நிறைய கச்சராசலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து சும்மா இதை பார்க்கலாமே, அதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு க்யூரியாசிட்டியில் உட்கார்ந்த இடத்துல அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதனால் நம்ம ரூமில் ஃபேன் இருக்கா, ஏசி இருக்கா, யார் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்க, எதுவுமே கிடையாது. வீட்டில் அப்பா அம்மா வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொன்னாலும் மொபைலை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது, அவங்க சொல்றதெல்லாம் தலையாட்ட வேண்டியது, ஆனால் எதுவுமே நம்ம மைண்ட்ல இருக்காது. அடுத்த நாள் வந்து அவங்கள நம்ம கேள்வி கேட்கும் போது அன்னைக்கு முன்னாடி நாள் அவங்க என்ன சொன்னாங்கன்றத கூட நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து மொபைல்லையும் இந்த சோஷியல் மீடியாலையும் இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் டெக்னாலஜியிலும் நம்ம முழுகி கிடக்கும். அந்த அளவுக்கு உலகம் வந்து இப்போ மாறிடுச்சு. ஸோ இதனால் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு டைம் இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு டைம் இல்லை, டைம் போகுது, வேஸ்ட் ஆகுது. முன்னாடி மாதிரி ஒருத்தவங்களை மீட் பண்ணி அந்த வைக்காலில் போய் விளையாடுறதோ இதுவோ அந்த காலத்தில் இருந்த அந்த அழகு அந்த நேச்சர் எதுவுமே இப்போ வந்து இருக்கிறது இல்லை. அந்த பசுமை போயிடுச்சு, நம்ம மனுஷங்கக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் போயிடுச்சு, எல்லாமே இந்த ஒரு சோஷியல் மீடியா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அதை நம்ம குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும். மாற்றம் வந்து நம்ம கிட்டேந்தான் வரும். ஸோ முக்கியமாக இந்த மெசேஜ் வந்து நான் ஏன் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்குள்ளையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா, இது முக்கியமாக வந்து இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த குட்டி பசங்கள்லாம் இப்போவே வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயோ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேயோ வந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த நிலைமை வந்து மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாறினா எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் இந்த உலகத்துக்கு வரும் அப்படின்றது வந்து என்னோட நம்பிக்கை, எனக்கு இருக்கிற ஒரு ஆசை. அது நிறைவேறதுக்காக ஒரு நாலு லைன் பாடல் உங்களுக்காக.

0: Vera Boots keeps you moving.
1: சார் சார் சார் சார்
2: என்னப்பா
1: செக்லியா சைன் போடுறீங்க? பின்ன
2: என்ன பார்த்தா எப்படி தெரியுது?
1: கோச்சிக்காதீங்க சார்,
2: போப்பா போய் வேலையா பாரு.
1: உங்களை பார்த்தா தெம்பாவே இல்லையே சார்.
2: டேய், அதுக்கும் செக்ல சைன் பண்றதுக்கு என்னடா சம்பந்தம்?
1: இருக்கே சார், செக்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி செக் எண்ணெயில சமைச்ச உணவை சாப்பிட்டு தெம்பா சைன் போடுங்க. எவ்வளவுதான் எண்ணெய் வந்தாலும் செக் எண்ணெய் போல வருமா?
2: சரிடா வாங்குறேன்.
3: பார்த்து போங்க சார், வழிக்கிட போகுது.
4: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி நிதிஸ்ரீ பேசுறேன். அடுத்ததாக நம்ம கேட்க போறது ஞானினியோட மூணாவது பாகம். ஞானினி, இந்த உலகத்துல பிறக்கிற ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு லைஃப்ல ஒரு ஆம்பிஷன் இருக்கும். இது நம்ம பண்ணணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்ல வேற மற்ற பல கனவுகள், ஒரு மியூசிஷியன் ஆகணுமோ இல்லை டான்சர் ஆகணுமோ, வாட் எவர் இட் இஸ். ஸோ எவ்ரிபடி வில் ஹாவ் அன் எய்ம், இதுவாக நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை நோக்கி போவாங்க. பட் இந்த பயணத்தை நோக்கி போகும்போது நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைய சந்தோஷமான விஷயங்களும் இருக்கும். ஸோ நிறைய செரிஷபிள் மொமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அக்செப்டன்ஸ் இருந்தாலே லைஃப்பில் வந்து பாதி ப்ராப்ளம் வந்து நமக்கு கம்மியாகும். இப்போ நம்ம வந்து சின்ன வயசில் ஒரு குழந்தையாக நம்ம இருந்திருக்கும் போது நம்ம அப்பா அம்மா என்ன வழி நமக்கு காட்டுறாங்களோ அந்த வழியை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். எல்கேஜி படிக்கணும்னா எல்கேஜி படிப்போம், நீ இப்போ இந்த கிளாஸ் போகணும்னா இந்த கிளாஸ் நம்ம போவோம். ஸோ எல்லாமே பெரியவங்களோட கைடன்ஸ்லேயே நம்ம வந்து வளர்ந்ததுனால நமக்கு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவேர்னஸோ ஒரு நாலேஜோ ஒரு ஒரு விஷயத்தை பற்றி கிடையாது. ஸோ வென் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் டெவலப்ஸ், நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வளர வளர மெச்சோரிட்டியோட ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம். நிறைய விஷயங்களை வந்து அதோட இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணி அதோட கோர் இதை வந்து நம்ம புரிஞ்சிக்க வந்து ட்ரை பண்ணும்போது அதோட கஷ்டங்களும் நமக்கு தெரிஞ்சிடும், அதோட பெனிஃபிட்ஸும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் க்ரியேட் ஆகும்போது தான் பிரச்சனை க்ரியேட் ஆகும். ஸோ இதில் பாசிட்டிவான விஷயங்களும் நிறைய இருக்குது, நெகட்டிவான விஷயங்களும் நிறைய இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும், நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு பிளான் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ஃப்ரெண்டோட வெளியில் போகணும், அதுக்கப்புறம் நான் வந்து படிக்கணும், இந்த கிளாஸ் போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு லெசனை முடிக்கணும், அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு நைட் ஒரு மூவி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நாலு பிளான் இருந்ததுன்னா அந்த நாலு பிளானில் எல்லா நாளுமே நம்ம அந்த நாலு பிளானுமே முடிப்போம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு ரெண்டு விஷயத்த முடிப்போம், இன்னொரு நாளைக்கு வந்து மூணு விஷயத்த முடிப்போம். ஒரு நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பிளான் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சுடுவோம். பட் என்னைக்கு இதை நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலையோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து மனசை தளர விட்டுறக்கூடாது. ஸோ அங்கே தான் வந்து கவலைன்ற ஒரு விஷயம் வந்து பிறக்குது. ஐயோ நம்மளால் இது பண்ண முடியலையே, இன்னைக்கு நாலு விஷயத்த பிளான் பண்ணோம், ரெண்டு தான் முடிச்சிருக்கோம், இந்த ரெண்டு விஷயம் வந்து நாளையோட வேலைக்கு ஆட் ஆகுமே, ஸோ நாளைக்கு வந்து ஆறு விஷயம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கவலையிலேயே வந்து அன்னைக்கு பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் டே பண்ண வேண்டிய வேலையும் நம்ம வந்து சரியாக பண்ண மாட்டோம். ஸோ அன்னைக்கு மொத்த டேவுமே இதை பற்றி யோசிச்சு யோசிச்சு கவலையிலேயே போயிடும். ஸோ இந்த கவலைப்படுறதுனால என்ன பெனிஃபிட் சொல்லுங்க? அடுத்த நாளும் வேலை வந்து கெட்டு தான் போகுது, அன்னியோட வேலையும் கெட்டு போச்சு, நிம்மதியும் கெட்டு போச்சு, சந்தோஷமும் போச்சு. ஸோ இந்த கவலைன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் கவலை பிறக்கிறதுக்கான ஒரு இது வந்து கம்பேரிசன். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுறேன், அவன் அந்த மாதிரி பண்ணிட்டானே, இவன் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டானே அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து கவலை பிறக்குது. ஸோ இந்த மாதிரி கவலை பிறக்க வேண்டிய ஒரு ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோன்னா லைஃப்பில் வந்து கான்ஃபிடென்ஸோட நம்பிக்கையோட இஃப் வி ஸ்டார்ட் ஃபேஸிங் எவ்ரி திங் தட் கம்ஸ் ஃபார்வர்ட், தென் லைஃப் வில் பி மச் மோர் ஈஸியர் அண்ட் ஹாப்பியர். ஸோ இதை உணர்த்துற மாதிரி ஒரு நால்வரி பாடல் உங்களுக்காக.

0: ஞானி நீ என்ற தலைப்புல மூன்று அறிவுரைகள், ரொம்ப ரொம்ப அவசியமான அறிவுரைகள் நம்ம எல்லாரும் இன்னைக்கு கேட்டிருப்போம். இதனால நீங்க நிறைய பயனடைஞ்சிருப்பீங்க, புரிஞ்சிட்டு இருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்துல ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேலும் இந்த மியூசிக்கல் நிகழ்ச்சியில வந்து நம்ம டிஸ்கஷன் கேட்டோம், அது மட்டும் இல்லாமல் எம்ஜேயோட வாழ்க்கை வரலாறு பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இது உங்க எல்லாருக்கும் நிஜமாலே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி நிதிஸ்ரீ பேசுறேன். சாரிமா, இப்பதான் உன் காலே பார்க்க முடிஞ்சது.
1: என்னடே இது, பயந்தே போயிட்டேன். 8 மணி ஆகுது, ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்ல. என்ன நினைக்க தோணும்?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கிளாஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமே வந்துருவேன்.
1: சீக்கிரம் வா.
0: ஓகே பாய். Hey, bold and beautiful, you are more powerful than you know. Be the girl who decides to fight for it. Zarya, a new space for learning martial arts only for girls. Check out www.zaryaarts.com and enroll right now. Zarya, jab it and damn it.
2: Hey, macha, romba pasikidra. பக்கத்தில் வேறு ஹோட்டல் இருக்குது, கையில் காசே இல்லை. ஏதாவது ஒரு ஐடியா பண்ண.
3: கவலையை விடுறா மச்சான், நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அன்பாக கொடுப்பாங்க. முக்கியமான விஷயம், 1 ரூபாய் கூட கொடுக்க வேணாம்.
2: அப்படியா? அப்படி என்ன இடண்டாது,
3: வா, நம்ம வீடு தான்.
0: Hi everybody, welcome back. You're listening to MOPCRS 107.8, our community, our pride. Now we are moving on to the next program, and it is a radio drama for all of you, which is written and directed by me. It's a very emotional story bringing out the love between a father and daughter, and also has beautiful family discussions and connections allied with it. I could really feel the true love between a father and a daughter, and it was really emotional when I penned down this story. The characters of this drama are as follows: Preet as father, Sana as mother, Mia as daughter, Rene as principal, Dipti as aunt, Sukriti as friend, and Malini as doctor. Proudly presenting the drama, One Love, to all of you. Scene 1.
4: Welcome to the world, dear.
5: I want to see, show her. Preet, now Mia is 2 years old. Let's join her in school.
4: What? Are you mad? She's still a kid. Too small to start her schooling.
5: She already started recognizing letters. I guess we can go ahead.
4: Is it? Okay, let's go.
6: Running here and there. She seems to be very active and naughty. How will we be able to control and make her listen in class?
4: Ma'am, it's just that she's been home all these days, and suddenly coming out and looking at a new place, she's getting excited. That's why, ma'am. I think as days go, she'll be perfectly fine under your able guidance.
6: Okay then. Kindly fill these forms and pay the fees. We'll take good care of her. No worries. All the best.
4: Kindly take care of my little princess, ma'am. She's our everything.
5: Preet, can you just come? They know what to do. Thank you, ma'am.
0: Science talk on Mia, social talk on Mia, math talk on Mia, English talk on Mia.
5: In LKG itself, if she is able to score well, concentrate in class and study well, I'm so confident that she'll excel in her studies and pass out with flying colors.
4: Yes, Sana, I'm so proud of Mia and I'm feeling so complete today. I think we should celebrate this moment.
5: Okay.

Vera Boots keeps you moving. இந்த நிகழ்ச்சியோட முடிவுக்கு நம்ம வந்தாச்சு. சோ பிஃபோர் ஐ லீவ் ஒரு சின்ன ரீகேப் உங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில முதலாவதாக நம்ம கேட்டது ஞானி நீ. சோ ஞானி நீ மூலமா நம்ம நிறைய தாட்ஸ் மூணு பாகமா நிறைய விஷயங்களை நம்ம வந்து அறிவுரைகளை வந்து பகிர்ந்துகிட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து மாற்றத்துக்கு கொண்டு வரதுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு அழகான இன்னசென்டான ஒரு மியூசிக்கல் டிஸ்கஷன் ஒரு 60 வயது மியூசிக் லவரோட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கை வரலாறு பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு ரேடியோ டிராமா கேட்டோம். ஒரு அப்பாக்கும் ஒரு பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு அழகான லவ், ஒரு ஃபேமிலி லவ், ஒரு எமோஷனல் சீரீஸ் வந்து நம்ம அந்த ஸ்டோரி மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அம்பாசிடர் பல்லவாவோட கார்பரேட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மொத்த நிகழ்ச்சியும் ப்ரொடியூஸ் பண்ணி வழங்கியது நான் தான். ஸோ நீங்கள் இதை கேட்டு ரொம்ப பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: Body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best entertainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
1: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அது கொடுக்காத.
2: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
2: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
3: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
1: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
4: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட் அவசியம் இல்ல, அதுல நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
6: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். ஏசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: அப்பா அம்மா சித்தி சித்தப்பா மாமா மண்ணி எல்லாரும் கேக்குறாங்க MOPCRS. நீங்களும் பல விஷயம் கத்துக்க கேளுங்க MOPCRS 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்க அபிநயா. துளிர்ந்து வர செடியா இருந்தாலும் சரி, பறந்து விரிந்த ஆலமரமா இருந்தாலும் சரி, அது விழாம இருக்க காரணம் வேர்கள் தாங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு வேர்களா இருந்தவங்க நம்ம முன்னோர்கள் தாங்க. அவங்க அளவுக்கு பாரம்பரியத்தை கடைபிடிக்க முடியலன்னாலும் அவங்க விட்டுட்டு போன பாதையை மறக்காம இருக்க நாங்க எடுத்த சிறு முயற்சி தான் இந்த வேர்களை தேடி நிகழ்ச்சி. இன்னைக்கு வேர்களை தேடி நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கிறது நம்ம ஆர்ஜே கீர்த்தி. இவங்க பாரம்பரிய இந்திய நாய் வகைகளை பற்றி நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க. கேட்டுக்கொண்டிருக்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே கீர்த்தி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமது பாரம்பரிய வகை நாய்கள் பத்தி தாங்க. பொதுவாகவே செல்ல பிராணி அப்படின்னு சொன்னா நம்ம ஞாபகத்துக்கு வருது பல விஷயங்கள். நாய்கள், பூனைகள், மீன்கள். ஏன் இப்போ எல்லாரும் கோழிகள் மற்றும் ஆமைகளை கூட செல்ல பிராணிகளா வளர்த்துக்கிட்டு வராங்க. இவர்கள் அனைத்துலயுமே சரி, மனிதர்களின் மனதுல நீங்க இடம் பிடிச்சிருக்கிறது நாய்கள் தான். ஏன் மனிதர்கள் சிறந்த நண்பன் அப்படின்னு கூட நம்ம நாய்களை சொல்றோம். நாய்களோட அந்த சிறந்த குணங்கள் பாத்தீங்கன்னா, அந்த விசுவாசம், பாசம், அளவு கடந்த அன்பு, இது அனைத்துமே மனிதர்களை அதிகமா ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாய்கள் வளர்க்கறது மனிதனின் மன ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பொதுவா ஒரு மனுஷன் நாய் வளர்க்கணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், அவ வாங்க விரும்பக்கூடிய அதிகமான நாய் வகைகள் வந்து பாத்தீங்கன்னா, ஜெர்மன் ஷெப்பர்ட், லேப்ரடார், ராட்வீலர், கோல்டன் ரிட்ரீவர், பீகிள், பக், புல்டாக், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டன், இது மாதிரி 152 வகையான நாய்கள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஆனா இவ அனைத்துமே வெளிநாட்டு வகை நாய்கள் அப்படிங்கறத நம்ம மறக்க கூடாது. வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலம் தாங்க. நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய கற்றுக்குறோம், நிறைய புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம நிறைய மறக்கிறோம். அந்த மாதிரி ஒன்று மறந்து போனதுதான் நமது இந்திய வகை நாய்கள். இவங்களை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். என் தோழி ஒருத்தியை கேட்டேன், ஏன் நமது இந்திய வகை பாரம்பரிய வகை நாய்கள் வேண்டான்னு சொல்லிட்டு வெளிநாட்டு வகை வாங்க விரும்புகிற அப்படின்னு கேட்டதுக்கு அவ சொன்னா, அந்த வகை நாய்கள் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா. எனக்கு ரொம்ப சீப்பா இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அன்பின் மொழியில் எல்லாம் அழகுதான். உண்மையான அன்பிற்கு ஏமாத்த தெரியாது, ஏமாற மட்டும்தான் தெரியும். அந்த வகையில் நமது அன்பை நம்பி ஏமாந்து போனது தாங்க நமது இந்திய வகை பாரம்பரிய நாய்கள். நான் இப்போ சில இந்திய வகை நாய்கள் சொல்கிறேன். இதில் எத்தனை பேர், இதில் எத்தனை வகை நாய்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்திய பாறை, ராஜ பாளையம், முதல் ஹோன், ராம்பூர் கிரே ஹோன், சிப்பி பாறை, கன்னி, கடிக்குட்டா, கோம்பை, இந்தியன் ஸ்பிட், இந்த மாதிரி நிறைய வகை நமது இந்திய நாய்கள் இருக்குது. இந்த வகை நாய்களை உங்களுக்கு எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க.
2: அங்கெல்லாம் போய் கிளாஸ் உடைக்கிற, அங்க எவ்வளவு நாய்கள் இருக்கு அதெல்லாம் நீ பாத்தியா?

0: நாய்கள் தானே மது விடு.
1: நீ இவ்ளோ ஈஸியா நீ நாய்கள் தானே சொல்லிட்ட.
2: ஐந்தறிவுள்ள நாய் நேசிக்கையில் நீங்கள் ஏன் கூடாது?
3: Treat dogs as much as you would treat yourself.
4: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பாரம்பரிய நாய் வகைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில நமது தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான நான்கு நாய் வகைகள், அதாவது ராஜபாளையம், கன்னி, கோம்பை, சிப்பிப்பாறை, இந்த நான்கு நாய் வகைகள் பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். ஸோ முதலாவதாக சிப்பிப்பாறை. சிப்பிப்பாறை அப்படிங்கிற நாய் வகை வந்து பாத்தீங்கன்னா நமது தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு இனம். தற்காலிகத்துல இது பெரியார் ஏரியை சுற்றிய பகுதியில காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல சிப்பிப்பாறை வந்து பாத்தீங்கன்னா காட்டு பன்றி, மான், முயல் போன்ற விலங்குகளை வேட்டையாடுவதற்காக பயன்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டத்துல, நம்ம மதுரை மாவட்டத்திற்கு அருகே உள்ள சிப்பிப்பாறையில அரச குடும்ப மக்களால இது வளர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. திருநெல்வேலி, மதுரை போன்ற மாவட்டங்களில் உள்ள ஆட்சியாளர்கள் இதை வளர்க்கறதுனால மதிப்பும் கண்ணியமும் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிப்பிப்பாறை போன்ற வகை நாய்களின் உடல் வந்து பாத்தீங்கன்னா அதோட முடி வந்து ரொம்ப குட்டையாகவும் பல பலனும் இருக்கிறதுனாலையும் நம்ம ஊர் வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி அதிகமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாய்க்கு பொதுவாகவே விசுவாசமும் அறிவுத்தன்மையும் அதிகமாகவே காணப்படுதான். வாழும்போது தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசமாகவும் சாகிற வரைக்கும் விசுவாசமாகவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அது மனசுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகை நாயினால 6 முதல் 7 அடி வரை குதிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால வேட்டையாடுவதில் அதிகமாகவே பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க.
5: நம்ம நிகழ்ச்சியில பாரம்பரிய இந்திய நாய் வகைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். மேலும் பல சுவாரஸ்யமான கருத்துக்களை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.

0: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
1: சிப்பிப்பாறை அப்படின்ற நாய் வகையை பத்தி அதிகமான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க நான் நம்புறேன். அடுத்த வகையான நாய் ராஜபாளையம். நம்ம தமிழ்நாட்டுல நாயக்கர்கள் வாழ்ந்த காலத்துல அதிகமா இந்த நாய் காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாய்க்கு அதிகமான வீர குணம் உடையது அப்படின்ற ஒரு கருத்து எல்லாரிடத்திலயும் அதிக காணப்படுகிறது. இப்பவுமே பெரும்பாலான வீடுகளை இதை அதிகமா வளர்த்துட்டு வராங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது புதியவர்களை யாரையுமே அண்ட விடாம பாய்ந்து குறைத்து விரட்டும் வீரகுணம் உடையதுனால இது இன்னைக்குமே அதிக வீடுகளை வளர்த்துட்டு வராங்க. இந்த மாதிரியான நாய்க்குட்டிகளை வந்து பாத்தீங்கன்னா 4 மாதம் வரை கட்டி போடாம வளர்க்கணும் அப்படிங்கறது ஒரு கருத்து. நம்ம தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளைய நாய்கள் அதிகமாக காணப்படுகிறது. இது காட்டு பன்றி போன்ற விலங்குகளை வேட்டையாடுவதற்காக பயன்படுவதனால இன்னும் கிராமப்புறங்களில் அதிகமாகவே இந்த வகை நாயை வளர்த்து வராங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும்போது நம்ம இந்திய படையில் அதிகமான ராஜபாளைய நாய்கள் காணப்பட்டது அப்படிங்கிற ஒரு பேச்சு இன்னும் நடமாடி தான் கொண்டிருக்கிறது. முக்கியமான ஒரு சிறிய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் தன் முதலாளியை காப்பாற்றுறதுக்காக 4 ராஜபாளைய நாய்கள் சேர்ந்து ஒரு புலியை கொன்னதாக ஒரு செவி மூலியமாக வந்த கதை இன்னும் இந்த மேய்ச்சலிருக்க வைக்கின்றது. இது ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட வீர குணம் உடைய ஒரு நாய் இன்று அழிந்து வருகிறது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நமது கெனல் கிளப் ஆஃப் இந்தியா சேவ் த ராஜபாளையம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலியமாக ராஜபாளையங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குது. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற நாய் வகை வந்து பாத்தீங்கன்னா கன்னி. கன்னி என்பது ஒரு அரிய வகை இந்திய தென்னகத்தின் நாய் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இடை வந்து பாத்தீங்கன்னா சுமார் 16 முதல் 22 கிலோ அப்படிங்கறதுனால இது எளிதாக எல்லாராலையும் வளர்க்கக்கூடிய நாய். முக்கியமாக ஜமீன்தார்கள் வேட்டையாடுவதற்காக நமது கன்னி போன்ற நாய்களை பயன்படுத்தினார்கள். திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை போன்ற இடத்துல இன்னும் இது வளர்ந்து வருகிறது அப்படின்ற ஒரு பேச்சும் காதுபட கேட்டிருக்கேன். வேகமா ஓடக்கூடிய விலங்குகளை பிடிப்பதற்கு கன்னி போன்ற நாய் வகைகளை பயன்படுத்தினாங்க. இதர உணவு வகை வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்குமே மெய் சிலிருக்க வைக்கிறதுங்க. மாமிசம் மட்டும் இல்லாம நமது ஊர் சாப்பாடு, அதாவது அரிசி கஞ்சி, ராகி, மக்காச்சோளம் போன்ற உணவு வகைகளை உண்பதனால நமது ஊருக்கு ஏத்த மாதிரியான நாய் கன்னி அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில சுவாரஸ்யமா பேச போற நாய் வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா கோம்பை. கோம்பை அப்படிங்கிற நாய் வகை பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலும் சரி, கேரளா எல்லையிலும் சரி அதிகமாகவே காணப்படுகிறது. இதோட விசுவாசத்தன்மை, அறிவுத்தன்மை மற்றும் சக்தி போன்ற அம்சங்கள் இதுக்கு இயல்பாகவே அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க. கோம்பை அப்படிங்கிற நாய் வந்து பாத்தீங்கன்னா காட்டு பன்றி மற்றும் மான வேட்டையாடுவதற்கு அதிகமாகவே பயன்பட்டது. தென்னிந்தியாவில் ரொம்ப அதிகமாகவே காணப்பட்ட இந்த நாய் வகை இப்பொழுது ரொம்ப அரிய வகையாக மாறினது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்தை தருகிறது. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மருத சகோதரர்கள் தங்களுடைய போர்க்களத்தில் அதிகமாகவே கோம்பை போன்ற நாய்களை பயன்படுத்தினர் அப்படிங்கிற செய்தியை கேட்கும்பொழுது மிகவே ஆச்சரியமாக இருக்கிறது. காவலுக்கு கெட்டிக்காரனாக விளங்கும் இந்த கோம்பை வகை நாய்களை முதலாளிகள் தங்களுடைய கால்நடையை பாதுகாத்துக்கிறதுக்காக வளர்த்து வந்தனர். ஒரு விஷயம் துடிக்கும் பொழுது அதை யாருமே கவனிக்க மாட்டோம், ஆனால் அதே விஷயம் நின்று போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பலருமே துடிச்சுக்கோவும். ஒரு ஒரு பொருளோட மதிப்பும் மரியாதையும் அது இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. அதை தொலைச்சிட்டுக்கு அப்புறம் தான் கஷ்டப்படுவோம். அதே மாதிரி தான் நமது இந்திய வகை பாரம்பரிய நாய்கள் இருக்கும் பொழுது அதோட மதிப்பு யாருக்குமே தெரியாது. அதை தொலைச்சிட்டுக்கு அப்புறம் நம்ம வருந்தக்கூடாது. எதிர்காலத்தில் நமது மக்கள் இதுதான் கன்னி, இதுதான் கோம்பை, இதுதான் ராஜபாளையம் அப்படிங்கிற நாய் வகைகளை புகைப்படத்துல மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்காம நேர்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பை நாம் அனைவரும் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
2: இந்திய பாரம்பரிய நாய் வகைகளை பற்றி வேர்களை தேடி நிகழ்ச்சியில் நல்ல பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கீர்த்தி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே அபிநயா.
0: ஆர்ஜே கீர்த்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம்.

0: அப்பா அம்மா சித்தி சித்தப்பா மாமா மண்ணி எல்லாரும் கேக்குறாங்க MOPCRS. நீங்களும் பல விஷயம் கத்துக்க கேளுங்க MOPCRS 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ரெண்டையுமே தவிர்த்திடலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம காசை நம்மளே செலவு பண்ணி நம்மளுடைய உடம்புக்கு எடுத்துக்கிறது வந்து நமக்கு லைஃபுக்கும் நம்மளுடைய டைமுக்கும் எந்த சந்தோஷத்தையும் தரப்போகிறதில்லை. ஸோ ப்ளீஸ் குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஃப் நீங்கள் வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. பண்ணாதவங்க அதை பண்ணாதீங்கன்னு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம்.

0: வணக்கம். நம்மளாம் ஸ்கூலில் படிக்கிறப்ப தாட் ஃபார் த டே, திருக்குறள், பழமொழிகள் இந்த மாதிரி நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டோம். இப்போல்லாம் அதெல்லாம் யோசிக்க கூட நமக்கு டைம் இல்லை. அதில் ஒரு அருமையான பழமொழி தான் குடி குடியை கெடுக்கும். மதுவுக்கு அடிமை ஆகிறது நிறைய பேர் வெறும் ஒரு தீய பழக்கம் தான் நினச்சிருக்காங்க. ஆனால் அது ஒரு நோய். அது என்னை மட்டும் அழிக்காம என்னை சார்ந்த 21 பேரை அழிக்கக்கூடிய நோய்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இந்த பழக்கத்தை இந்த நோயை எப்படி குணப்படுத்தலாம்னு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக சொல்றோம். இது குடியை வெல்வோம், உங்க MOPCRS 107.8.
1: என் பேர் ஐகாலே, நான் ஸ்கூல் படிக்கிறேன், தானாம்பேட்டையிலேருந்து வரேன். எங்கள் தாத்தா வந்து ரொம்ப குடிச்சிட்டு தகராறு பண்ணுறாரு, ரோட்லலாம் விழுந்து அசிங்கப்படுறாரு. நான் சொல்கிறேன், அவங்க கேட்கவே மாட்டாங்க. சொன்னாலும் என்னை போடான்னு அடிக்கிறாரு எங்கள் தாத்தா.
2: அம்மன் ராணி, நாங்கள் புளியாந்தோப்பில் இருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் முன்னே ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்திருக்கு. இந்த 23 வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி, 23 வருஷமாக ட்ரிங்க்ஸ் தான் சாப்பிட்ருக்காரு. நான் ஒரு 5 வருஷம் பார்த்தேன், அவருடைய சேலரியை வச்சு பார்த்தேன், ஃபேமிலி நடத்த முடியல. 18 வருஷமாக வேலை தான் செய்கிறேன், வெளியில் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். பசங்களை படிக்கணும், படிக்க வைக்கணும், நம்ம கஷ்டம், நம்ம குழந்தைங்களுக்கு வரக்கூடாது. வீட்டு வேலை செஞ்சேன், ஒரு கம்பெனியில் கூட வேலை செஞ்சுருக்கேன், எஸ்போர்ட்டில் செஞ்சுருந்தேன். இப்போது ஒரு 6 வருஷமாக ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் 600-500 மினிமம் சம்பளம், தினம் கூலி. ஆனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது 100 கூட எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம். நாங்களாம் செக் பண்ணி எடுக்கணும் பேக்கெட்லேருந்து. ஒரு தூங்கிட்டப்போ தெரியாமல் காசு எடுத்தால் தான் பேக்கெட்லேருந்து, இல்லைன்னா எடுத்துட்டோம்னா திரும்ப எழுந்திரிச்சி அடித்து என் காசு எடு. வெடிய காலம் 3 தூங்கக்கூட முடியாது. பசங்க எக்ஸாம் டைமில் படிக்க முடியாது, டிவி சவுண்ட் வச்சுட்டு அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டா ஒரே கத்திக்கின்னு. அதான் குடிச்சிட்டு என்ன பேசணும்னு தெரியாது, என்ன வித்தியாசமாக பேசுறது, பசங்களை பேசுறது, வேலைக்கு போங்கோ, படிக்காதீங்கோ, எனக்கு காசு எடுத்துகிட்டு வந்து கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவார். சின்ன சின்ன பசங்களும் அது தெரியல. இப்போ ஏஜ் பசங்க பெருசாகி காலேஜ் போகுதுங்க, அதுங்க அழுதுங்க. அப்பா வேணாம், இன்னொன்று வீடியோவிலேயே போய் சொல்லலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிக்கணும்னு ஆசை இருக்குது பசங்களுக்கு, ஆனால் இவரால் படிக்க முடியல. காக்கெல்லாம் கேட்டாங்க, எங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் அடித்து கூட பார்த்தாங்க, அவர் அதுலேருந்து மீட்டு வர மாதிரி இல்லை. காசு கொடுக்கலனாலும் கொடுத்தாலும் சாப்பாடு இருக்கணும், அது சண்டை. பசங்க தூங்க முடியாது, ஏன் இந்த அழுவாங்க, என்னம்மா நாங்கள் காலையில் எக்ஸாம் போனோம், இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, இது என்ன இவர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. வித்தியாசமாக திட்டுவார், எங்கன்னா போயிடுன்னு கூட சொல்லுவார். அந்த அசிங்கமாக சொல்லுவார், ஒரு வயசு பொண்ணு இருக்குது, நான் எப்படி சொல்கிறது அது போல் சொல்லுவார். பொண்ணு அழுதுன்னு இருக்கும், நான் வேலையிலேருந்து போனேன் 1 ஒரே அழைமா, அவர் பேசுறது என்னால் தாங்க முடியலம்மா, சாவணும் போல் இருக்குது, அது போல ரொம்ப பேசுகிறாருமா, நான் என்ன பண்ணுற குழந்தைங்க நம்ம வந்துட்டோம் கஷ்டப்படுறோம், அதெல்லாம் ஜபம் பண்ணுவோம் கடவுள்கிட்டன்னு சொல்லிட்டு எத்தனையோ நாள் பசங்க அழிச்சிருவோம். அதெல்லாம் கஷ்டம், ஆனால் அவருக்கு தேவை அந்த குடி தான். குடிக்கு அடிமையாயிட்டு குடியை தான் பெருசாக நினைக்கிறேன், குடி இல்லைனா நான் செத்துருவேன்னு சொல்கிறாரு.
0: இது MOP சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குடியை வெல்வோம். குடி ஒரு தீய பழக்கம், அது உடல் நலத்துக்கு கேடு, இது அதுன்னு நிறைய பேர் நிறைய விஷயங்க சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு ஒரு தீர்வுன்றது நிச்சயமா இருக்கும் இல்லைங்களா? அதை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இது குடியை வெல்வோம், MOP சமுதாய வானொலி 107.8. கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன சொன்னாரு, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அந்த மாதிரி தாங்க ஒரு குடி நோயாளி இந்த நோயில இருந்து மீளணும்னா அவனுக்கே செல்ஃப் கண்ட்ரோல், அந்த சுய மன உறுதின்றது வேணும். இது இருந்தா போதும், ஊசி, ஆர்டிபிஷியல் டேப்லெட்ஸ் இது எதுவுமே தேவையில்லை. சரி, நான் ஒரு குடி நோயாளி, இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தா மட்டும் போதுமா, வேற எந்த உதவியும் தேவையில்லையா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. நிச்சயமா தேவைங்க. அந்த உதவியை கொடுக்க தான் ஆல்கஹாலிக் அனானமஸ்னு ஒரு குழு இருக்கு. இது டாக்டர்ஸ், சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர்ஸ் இவங்கெல்லாம் நடத்துகிற குழு கிடையாது, குடிநோயாளிகளே அவங்களுக்காக நடத்துகிற குழு. ஒருவரோட அனுபவம் இன்னொருவருக்கு பாடம். என்ன புரியலீங்களா? சிம்பிளா சொன்னா, என் அனுபவம் உங்களுக்கு பாடம், உங்க அனுபவம் எனக்கு பாடம். இந்த அடிப்படையில நடந்துட்டு வர ஒரு குழு. அவன் ஒரு குடிகாரன்னு அவனை தள்ளி வச்சதும் போதும், அவனோட மனைவி மக்கள் எல்லாம் தலை குனிஞ்சு நடந்ததும் போதும். இதுல இருந்து மீடுறதுக்காக நம்ம போறோம் ஆல்கோஹாலிக் அனானமஸ் மீட்டிங் நடக்கிற அண்ணா நகருக்கு. நான் உங்க ஆர்ஜே மீரா, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 குடியை வெல்வோம். நான் உங்க ஆர்ஜே மீரா அண்ணா நகர்ல இருந்து ஒரு ஆல்கோஹாலிக் அனானமஸ் மீட்டிங்ல இருந்து பேசுறேன். ஆல்கோஹாலிக் அனானமஸ்னா என்னன்னு ஒரு சீனியர் மெம்பர் கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொன்னார்னா,
3: ஆல்கோஹாலிக்ஸ் அனானிமஸ் அப்படின்னாக்கா தங்களுடைய அனுபவம், தெம்பு, நம்பிக்கை இவைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதன் மூலம் தங்கள் பொது பிரச்சனைக்கு தீர்வு காணவும் தெளிவுத்தன்மை அடைவதும் நோயிலிருந்து மீளமும் உதவும் ஆண்கள் பெண்கள் சார்ந்த இயக்கம். குடியை நிறுத்த வேண்டும் என்ற விருப்பமே இதில் அங்கத்தினர்களுக்கு ஒரே தகுதி. சந்தா கிடையாது. தாங்கள் விரும்பி கொடுக்கும் பொருள் உதவியை கொண்டு இதை நடத்துகிறோம். ஏ எந்த ஒரு இனம், ஜாதி, மதம், அரசியல், நிறுவனம், அமைப்பை போன்றவர்களுடன் இணைவதில்லை. எந்தவித கருத்து வேறுபாடுகளிலும் ஈடுபட விரும்ப எங்களுக்கு சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் எதிர்ப்பதோ ஆதரிப்பதோ இல்லை. நாங்கள் தெளிவுடன் இருப்பதும் மற்ற குடிநோயாளிகளை தெளிவுத்தன்மை அடைய உதவும் தான் அடிப்படை நோக்கம்.
0: நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குடி நோயாளியால அவன் மட்டும் பாதிக்கப்படாம அவனை சுத்தி 21 பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த 21 பேர் யாரு? அவங்களோட ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்காக ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, அதுதான் அல்அனான் அண்ட் அலட்டீன். அல்அனான்னா என்னன்னு ஒரு மெம்பர் கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
4: அல்அனான் குடும்ப குழுக்கள், குடிநால பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்ப நபர்கள் இணைந்து ஆரம்பிக்கப்பட்ட அவர்களுடைய என்னது ஷேரிங். இந்த சென்ஸ், இப்போ எப்படி என்னுடைய வீட்டில் குடி ஒரு நோயாக இருக்குது, இல்லது அந்த குடி நோய் இருந்தது, அதில் இருக்கும்போது நான் எப்படி என்னுடைய லைஃபை நான் வந்து சரிவர நடத்திக்க முடியும், இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை நான் எப்படி அணுகிறது, அந்த மாதிரியான ஒரு அனுபவ பகிர்வு வந்து இந்த குழுக்கள்ல கிடைக்கிறது.
0: அல்அனான்னா என்னன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதோட ஒரு மெம்பர் கிட்ட கேட்போம் அது எவ்வளவு அவங்களுக்கு உதவி இருக்குன்னு.
5: என்னோட வாழ்க்கை அனுபவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த என்னோட 38 வயசு ஆகுது எனக்கு. இன்னும் 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன் இந்த மீட்டிங்க்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவும் ஒரு ஆல்கோஹாலிக்கு. அதுக்கப்புறம் அம்மாவால திருத்த முடியல இந்த குடிய. அவங்க வந்து அது ரொம்ப அன்பாக பேசியிருந்தாங்கன்னா அப்பா வந்து மாறிட்டு இருப்பாரு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு, ஒரு குடி நோயாளின்னு தெரிஞ்ச பிறகுதான் வந்து நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டுனேன். திருத்திடலாம், எங்கள் அம்மா வாழ முடியாது, நம்மளால் முடிஞ்சிரும், இவரை எப்படியாவது மாற்றிடலாம். அங்கங்கே ஏதோ அந்த சினிமாலாம் காமிக்கிறாங்க, புதிய பாதை, சீத்தாமரெலாம் நம்ம சொல்லுன்னா உடனே தெரிஞ்சிட போகிறது, இதுதான் பெரிய விஷயமா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய பூதாகாரமான நோய் அப்படின்றது. நான் இந்த மீட்டிங் வந்த பிறகு தான் தெரிஞ்சிட்டேன். அது வரைக்கும் நான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆல்கோஹாலிக் அப்படின்னு நான் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா வாரம் ஃபுல்லாக குடிச்சிட்டு வருவார். நான் சில சமயம் அவர் வந்து அதாவது லோடு இல்லாதப்போ நான் சொல்வேன், நீங்கள் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக குடிக்காமல் வந்தீங்கன்னா நான் வாரம் 50 தரேங்க, நீங்களே வந்து குவாட்டர் வாங்கி சாப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு நான் மாறினேன். அந்த நோயிலே நான் ஊறியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நோய் ஒவ்வொன்றா ஒவ்வொரு பிளாக்மெயில் பண்ணுறது, நீங்கள் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் நாளைக்கு செத்துருவேன், குழந்தைங்களை சாவச்சிடுவேன், இப்படிலாம் பேச ஆரம்பித்தேன் நான். ஆனால் கூட அவர் திருந்துற மாதிரியே இல்லை, சத்தியம் வாங்கினேன். நோயோட ஆஸ்பெக்டே வந்து ஒவ்வொரு இதுவும் கமிட்மெண்ட்ஸ் வைக்குமா, அது என்ன நானே வருத்திப்பேன், காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம இருப்பேன், இப்படிலாம் செஞ்சேன் நான். ஆனால் அவர் மாறுற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பழைய ஏ புக் மூலமாக, ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு இந்த மீட்டிங் கிடச்சிது. என்ன தான் வந்து இந்த மீட்டிங் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் ஏதோ ஒரு சக்தி என்னை இழுத்துச்சு, ஏதோ ஒரு வார்த்தைகள் வந்து இழுத்தப்போ தான் இந்த மீட்டிங்கோட அருமை என்னன்னு தெரிஞ்சது. இந்த மீட்டிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்வலஸ் சேஞ்சஸ் என்னோட லைஃப்பில். பயம், பசங்களை அடிக்கிறது, அன்பாக பேசுறது அப்படின்றதெல்லாம் வந்து மாறினது. டோட்டலாக வந்து மாறினதே இந்த மீட்டிங் வந்ததுனால தான். இப்போ அவர் வந்து 5 வருஷம் சுபாரிட்டி லைஃப் அனுபவிக்கிறாரு. நான் 10 வருஷம் மீட்டிங் வந்த பிறகு 5 வருஷம் அவர் வந்து சுபாரிட்டி லைஃப் அனுபவிக்கிறாரு. அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான். அந்த குடியோட வாசம் இருந்தாலும் எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்கும். அந்த அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது இந்த மீட்டிங் தான் எனக்கு கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொரு நாளும் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நான் வந்து வாழு வாழ விடு, அதுக்கப்புறம் ஈஸி டஸ் இட், கீப் இட் சிம்பிள் அப்படின்ற மாதிரி, திஸ் டூ ஷால் பாஸ், எதனா ஒரு பெரிய கஷ்டம் வந்தால் கூட இதுவும் கடந்து போகும் அப்படின்னும் போது அது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அந்த வாசகங்கள்லாம் ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணும்போது தொடர்ந்து வர்றவங்களுக்கு தான் அந்த தெரியும் இந்த இந்த மீட்டிங்கோட அனுபவம் எப்படி நாங்கள் வாழறோம் அப்படின்றது. ஏன்னா அந்த நோயில் வாழ்ந்தவங்க எப்போவுமே ஒரு திங்கிங் வந்து ஒன்று ஹையில் போகணும், இல்லை லோவில் போயிடணும், இல்லை ஒன்று செத்து போயிடணும், இல்லை ரொம்ப நல்லா வாழணும் அப்படின்ற திங்கிங்கோடு தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அது மாதிரி இல்லை. எந்த லைஃப் கொடுத்தாலும் கடவுள் எனக்கு வந்து ரொம்ப அருமையான வாழ்க்கை கொடுத்துருக்காரு, அது எப்படி வாழணும் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேங்க.
0: இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது குடியை வெல்வோம். இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு குழந்தையோட குரலை கேட்டோம். அப்பா ஒரு ஆல்கஹாலிக்கா இருந்தா எவ்வளவு கஷ்டம். அவங்களுக்காக தான் ஆலட்டீன்னு ஒரு குழு இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
4: குழந்தைங்களுக்காகவே தனி அமைப்பு இருக்கு, அலனோன் சொல்றது அலட்டின் அப்படின்னு ஒரு இருக்கு, சில்ட்ரன் ஆஃப் ஆல்கஹாலிக்ஸ் அப்படின்றது ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப அலட்டின் வரும்போது இப்போ அதாவது வந்து குடிநோய், ஒரு வீட்டுல குடிநோய் இருந்தாலே பாதிக்கப்படுது, அதிகமா பாதிக்கப்படுற அந்த குழந்தைங்க தான். ஏன்னா வந்து குழந்தைங்க தாய்க்கு என்ன எப்படி அந்த குழந்தைங்க லீட் பண்ணலாம் தெரியல, தகப்பன் செய்யறது என்னன்னு தெரியல, அது ரொம்ப கன்ஃபியூஸ் சைல்ட்ரனா இருக்கும். பல்வேறு விதமா அந்த குழந்தைங்கள் பாதிக்கப்படுது. ஒரு சில விதத்துல அந்த குழந்தைங்க விக்டிமா இருக்கும்போது ஒரு சில குழந்தைங்க ரிபெலியஸா போகுது, ஒரு சில குழந்தைங்க அடமண்டா போயிருது, ஒரு சில குழந்தைங்க வெறி என்ன சொல்றது ரொம்ப ஜோவியலா என்னது ஒரு விளையாட்டுத்தனமா ஜோக்கரா போறது, ஒரு சில குழந்தைங்க சைலண்டா இருக்கு, நாலஞ்சு விதமா குழந்தைகள் பாதிக்கப்படுது. இது வந்து இந்த சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு பின்னாடிதான் அது ட்ரிகர் ஆகும் குழந்தைங்க எப்படி.
0: ஒரு அலட்டீன் மெம்பர் நம்ம கூட இருக்காங்க, இந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம்.
6: ஆக்சுவலி இந்த அலட்டீன் வந்து சின்ன பசங்க வந்து ஆல்கோஹாலிசமால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து என்னென்னா ஹியூஸ் டு ட்ரிங்க் வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, ஹியூஸ் டு ஹிட் மை மதர். அதனால எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஐ யூஸ் டு நாட் கெட் குட் மார்க்ஸ் இன் மை ஸ்டடீஸ். நான் அலட்டீன் வர வர ஐ ட்ரை டு சேஞ்ச் மை செல்ஃப் அண்ட் மை ஃபாதர்ஸ் சேஞ்ச் அண்ட் ஐ எம் கெட்டிங் குட் மார்க்ஸ். இங்கே நிறைய குட் திங்ஸ் குட் ஸ்டோரிஸ் சொல்லி தராங்க. இஃப் யூ ஆல்சோ கம் யூ கேன் சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஸோ தேங்க்ஸ் டு அலட்டீன்.
0: இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க உங்களில் யாருக்காவது அலனான், ஆல்கஹாலிக் அனானமஸ் ஆர் அலட்டீன் மெம்பர்ஸோட தொடர்பு கொள்ளணும்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 8682080064 அல்லது 8939183594. நம்ம சமுதாய பெண்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ் ஷாம்லா தேவி எங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்ட போது
7: ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா உங்க அப்பா குடி வர அல்லது உங்க வீட்டுக்கார குடி வர அந்த மாதிரியான மக்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். டெய்லி பெட்டிஷன்ஸ் 20-30 பெட்டிஷன் ஃபேமிலி டிஸ்பியூட் சம்பந்தமா தான் வருது. அதாவது வரக்கூடிய பெட்டிஷன்ல 20% வந்து குடி போதையினால ஏற்படக்கூடிய எனக்கு குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறாரு, குடிச்சிட்டு வந்து எனக்கு வந்து காசு கொடு, எனக்கு உங்க அப்பா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஆட்கள்ல நாங்க என்ன கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படின்னா கமிஷன் ஆஃபீஸ்லயே 5 பேர் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஸ்பெஷலிஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறவங்க, அதாவது
0: யாரும் யாருக்கும் போதனை செய்ய முடியாது. ஒரு குடி நோயாளி இந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளிவரணும்னு நினைச்சா அவரே அந்த ஒரு முடிவை எடுத்தாகணும். இந்த நிகழ்ச்சி கேட்ட உங்கள்ல ஒருத்தவங்களுக்கு அந்த முடிவு எடுக்கணும்னு தோணிருந்தாலும் அதுதான் எங்க வெற்றி. வாங்க குடியே வெல்வோம். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டது குடியே வெல்வோம். நான் உங்க ஆர்ஜே மீரா. நன்றி, வணக்கம்.
8: ஹலோ சென்னை,
9: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP 107.8.
8: இட்ஸ் என்ரிச்சிங்.

0: Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஐஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ரெண்டு மட்டும் இல்ல 9 ஐஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஏன்னா நான் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோ ஆகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: சினிமா, the people's voice. சினிமா, it's உங்கள் choice. சினிமா, whatever you say.

0: மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமோ அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத், ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: என் தங்கச்சி மேலயா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்க

வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்கள்

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.